0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4. Thank you.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி. இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4
2: நேற்று இருந்ததை விட இன்று அதிக மகிழ்ச்சியுடன் இருக்கிறோம் என்றால் நாம் வளர்ந்திருக்கிறோம் என்று பொருள். நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா. மகிழ்ச்சியுடன் வாழ நாம் தவறாக வாழ்ந்து வருகிறோம். அர்த்தமுள்ள மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ள தவறிவிட்டோம். மக்கள் அலைமோதக்கூடிய ஒரு பொதுவான இடத்துல நின்றுட்டு அங்க போயிட்டு இருக்கிற மனிதர்களுடைய முகங்களை கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். புன்சிரிப்புடன் நடந்து செல்லக்கூடிய ஒருவரை கூட அடையாளம் காண முடிவதில்லை. அவங்களுடைய கண்கள்ல ஒளி இருக்கிறதில்ல. கண்கள் இருந்தும் எதையும் கவனியாமல் ஒரு இயந்திரத்தை போல முன்னாடி போய்கிட்டே இருப்பாங்க. அதை தான் நம்மளால உணர முடியும். காதுகள் இருந்தும் எந்த ஒரு ஒளியையும் கேட்காம பல விதமான பிரச்சனைகள் பத்தின எண்ணங்கள்ல மூழ்கி நடந்துட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அவங்களுடைய முக தோற்றத்தில இருந்தே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கவலைகளையும் ஏக்கங்களையும் சுமந்துட்டு இருக்கிறத யூகிக்க முடியும். மனிதர்களாகிய நாம மகிழ்ச்சியோட வாழ்றதுக்காக கடவுள் எல்லா சௌகரியங்கள் நிறைந்த அழகான உலகத்தை உருவாக்கி நமக்கு கொடுத்திருக்காரு. ஆனா நாம நம்மளுடைய புத்திசாலித்தனத்தை எல்லாம் பயன்படுத்தாம வாழ்க்கையை நல்லா அனுபவிச்சு மகிழ்ச்சியோட வாழ்றதுக்கு பதிலா வேதனைகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையை நமக்கு நாமளே உருவாக்கிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் அவதிப்படுறோம். இன்றைய மனிதன் இயந்திரமாக மாறி தான் உயிரோடு இருப்பதை உணராமல் மிகவும் அவலமாக வாழ்ந்து வருகிறான் அப்படின்னு சொல்றாரு எழுத்தாளர் BS ராவ். தன்னை சுற்றி நடக்கக்கூடிய அநியாயங்கள், அக்கிரமங்கள், சட்ட விரோதமான செயல்கள் இதை கூட யாரும் கவனிக்க விரும்புறதில்ல. தன்னுடைய சொந்த மகிழ்ச்சி, சுயநலம் இதை மட்டும் நினைச்சிட்டு தன்னை தானே தாழ்த்தி கொண்ட ஒரு மனித சமூகமாக மாறிட்டு இருக்குது. நல்லா சிந்திச்சு செயல்படுறதுக்காக தான் மனித இனத்திற்கு கடவுள் 6வது அறிவை வழங்கியிருக்காரு. இந்த 6வது அறிவை நல்லா பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா அழகு மலர்கள் பூத்து குலுங்கும் மிகவும் வசீகரமான ஒரு உலகத்தை நம்மளால உருவாக்க முடியும். தூய்மையின் விளக்க பொருளா விளங்கக்கூடிய ஒரு கோவிலா மாத்த முடியும். நாம ஒவ்வொருத்தருமே நேர்மையாவும் நல்லவர்களாவும் வாழ முடியும். நம்மளை சுத்தி நடக்கிற விஷயங்களை நீங்க உங்களுடைய கண்களை கொண்டு திறந்து கவனத்தோட பாருங்களேன். மனிதன் மனித தன்மை இழந்து தன்னுடைய சுய லாபத்திற்காக அனைத்து பாவங்களையும் செய்ய தயாராகிவிட்டான். இந்த உலகத்தோட ஏதாவது ஒரு மூலையில ஏதோ ஒரு வகையில போர், பிரச்சனைகள் ஏதாவது நடந்துட்டேதான் இருக்குது. இதன் காரணமா ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கில் போர் வீரர்கள், அப்பாவி மக்கள் வாழ்க்கை இழந்துட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாம சில நேரங்கள்ல இயற்கை சீற்றங்களையும் பார்க்க முடியுது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டு உழைத்து சேர்த்த பணம், சொத்து இவைகளை இழந்து ஆதரவற்றவர்களாக உணவு, உடை, வீடு இந்த மாதிரியான அத்தியாவசிய தேவைகளுக்காக இயங்கக்கூடிய சூழலை கூட ஊடகங்கள் வழியா நம்ம பார்த்துட்டு வர்றோம். மனிதர்களாய நம்ம கிட்ட ஒரு பெரிய பொறுப்பு ஒன்று ஒப்படைக்கப்பட்டிருக்குது. அந்த பொறுப்பை நிறைவேற்ற தேவையான அறிவு, திறமை இதெல்லாத்தையும் மக்கள் கிட்ட உருவாக்கியே ஆகணும். அப்போது அமைதியும் அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்த உலகத்தை நம்மளால உருவாக்க முடியும். பயனுள்ள வாழ்க்கையை எப்படி வாழ்றது? கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில முன்னேறதுக்காக சம அளவில் கொடுத்த மூலதனம் நேரம் மட்டும்தான். இந்த மூலதனத்தை நல்ல முறையில யாரெல்லாம் பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்களாலதான் முன்னேற முடியும், கௌரவமா வாழ முடியும். நம்மளோட பேச்சு மத்தவங்களை கவரும்படி இருக்கணும். நல்ல விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய விதமா அமையணும். தவறாக சொல்லப்பட்ட ஒரு சொல் இரு நாடுகளுக்கிடையே யுத்தத்தை உருவாக்கி பெரிய அழிவை கூட ஏற்படுத்திடும். அகம்பாவத்துடனும் மானவத்துடனும் பேசக்கூடிய நபருக்கு நிறைய விரோதிகள் உருவாகி அவருடைய முயற்சிகள் அனைத்திற்கும் எதிர்ப்புகள் உருவாகும். நல்ல பலன்கள் கிடைக்கும்படி நம்மளுடைய பேச்சு இருக்கணும். அதே போல சிறந்த முடிவுகள் எடுக்கக்கூடிய தகுதியை வளர்த்துக்கணும். வாழ்க்கையில பணத்துடைய பங்கு என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கணும். பெரும்பாலான நபர்கள் பணத்திற்கு எஜமானர்களாக தங்களை உயர்த்தி கொள்ளாமல் அதற்கு அடிமையாக செயல்பட்டு வாழ்க்கையை அனுபவித்து வாழ தவறக்கூடிய சூழல மாட்டிக்குவாங்க. அதே நேரத்துல உடல் ஆரோக்கியம் ரொம்பவே முக்கியம். ஆரோக்கியமான வாழ்க்கையோட அவசியத்தை நாம மட்டும் இல்ல, நமக்கு அடுத்த இருக்கக்கூடிய குழந்தைகள் இளைஞர்கள் அப்படின்னு அடுத்த தலைமுறையினருக்கும் சொல்லி கொடுக்கணும். தேவையற்ற பலவிதமான இயக்கங்களை வரவழைத்து தன்னை தானே தாழ்த்தி கொண்டு கவலைகளை உருவாக்க கூடாது. ஒரு நபருடைய மனசுக்குள்ள ஓடக்கூடிய என்ன ஓட்டங்களை பொறுத்துதான் அவருடைய எதிர்காலமே அமையும். தோல்விதான் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறத பழக்கமா யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு கட்டாயம் வெற்றி கிடையாது. நல்ல விளைவுகள் தரக்கூடிய எண்ணங்களை மனசுக்குள்ள விதைக்கணும். வாழ்க்கையில என்ன சாதிக்கணும் அப்படின்றத ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்க்கையின் லட்சியமா உருவாக்கிக்கணும். அதற்கான திட்டங்களை தீட்டி முறையா செயல்படுத்தணும். நட்பு, அன்பு இந்த மாதிரியான குணங்களை வளர்த்துக்கிட்டு சுவையான வாழ்க்கையை அமைக்கணும். தன்னை தானே ஊக்குவித்து கொண்டு வாழ்க்கையில முன்னேறிக்கிட்டே இருக்கணும். எப்போ நம்ம கிட்ட கொடுக்கப்பட்ட வேலைய நம்மளுடைய மகிழ்ச்சிக்காக தன்னை தானே உற்சாகப்படுத்தி கொண்டு ஊக்குவித்து கொண்டு செய்கிறோமோ அப்போது அங்கீகாரங்கள் தேவைப்படாது. நம்மிடமிருந்து கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் அடுத்தவர்களுடைய ஒப்புதலை காட்டிலும் முதன்மையானது, மேன்மையானது. இந்த விஷயங்களை அஸ்திவாரமா எடுத்துக்கிட்டு வாழ்க்கையை அமைக்கும் போது அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த சூழ்நிலையை இந்த உலகத்தில் நமது உள்ளத்தில் உருவாக்க முடியும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: ஷர்ட், பைக், கார், ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலமெல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ணக்கூடாது?
2: தென் தமிழ்நாட்டிலே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனு ஸ்டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000 மேற்பட்ட டிசைன்கள் 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரியும் உண்டு.
1: அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாள் மற்றும் தென்காசி.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம் கடலோசை எஃப்எம் 90.4.
5: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி ஊக்கமுடைமை, அதிகாரம் 60, குறள் எண் 596. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. நினைப்பது எல்லாம் உயர்வாக இருத்தல் வேண்டும். நினைப்பது நிறைவேறாவிட்டாலும் தவறாது அதை கடைபிடித்தல் வேண்டும். எண்ணும் போல் வாழ்வு அப்படின்ற வார்த்தைகளை நாம கேள்விப்பட்டிருப்போம். நம்மளுடைய எண்ணங்கள் தாழ்வாக இருந்தா வாழ்க்கை தாழ்வாக இருக்கும். எண்ணங்கள் உயர்வானதா இருந்தா வாழ்க்கையும் உயர்வானதா அமையும். நம்ம எண்ணத்துல இருந்து புறப்படக்கூடிய இரண்டு தலங்கள், ஒன்னு சொல், இன்னொன்னு செயல், இது ரெண்டும் உயர்வானதா இருக்கணும். உயர்வான எண்ணங்கள் இருக்கும்போது எல்லாம் நன்மையாகவே நடக்கும். ஏற்கனவே இருக்கக்கூடிய நன்மைக்குரிய செயல்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கும். புதிய நன்மைகள், புதிய புதுமைகள், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இயல்பா கிடைக்கும். உயர்வான எண்ணங்களுக்கு அவ்வளோ வலிமை இருக்குது. எப்பவுமே நல்ல விஷயங்களை நினைக்கணும். எதிர்மறை எண்ணங்கள் மனசை தளர செய்யும். சிறந்த அறிஞர்களுடைய வாழ்க்கை வரலாறு, தத்துவ புத்தகங்கள், இதைகளெல்லாம் படிக்கும் போது நம்மளுடைய சிந்தனைகள் விரிவுபடும். அன்பு, கருணை, பிறருக்கு உதவக்கூடிய குணம், பொறுமை, இந்த மாதிரியான நல்ல குணங்களை ஒவ்வொரு நாளும் வளர்த்துக்கணும். எல்லாத்துக்கும் மேல நல்வழிப்படுத்தக்கூடிய நல்ல நட்பு, நல்ல மனிதர்களுடைய பழக்க வழக்கம் நம்ம கிட்ட இருக்கணும். ஒவ்வொரு நாளும் இரவில் தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம மனதில் உருவாகிய எண்ணங்கள், இது எல்லாத்தையும் மறுபரிசீலனை செஞ்சு பார்க்கணும். தவறான விஷயங்களை மாற்றி நல்ல விஷயங்களை வளர்க்க பழகணும். அதனாலதான் திருவள்ளுவர் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படின்னு சொல்றாரு. நாம நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் உயர்ந்தவையா இருக்கும் போது அது நிறைவேறாட்டாலும் உயரிய சிந்தனை நம்மளை பெருமைப்படுத்தும். வள்ளுவன் வழி வாழ்க்கை சிறக்கட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: உலகத்துல இருக்கிற எல்லா விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளோட கனவு கண்டிப்பா எப்படியாவது ஒலிம்பிக் கேம்ஸ்ல தங்க பதக்கம் ஜெயிக்கணுங்கிறதா தான் இருக்கும். ஆனா ஒலிம்பிக் கேம்ஸ்ல இருக்கிற தங்க பதக்கம் முழுசும் தங்கத்தினால செய்யப்பட்டது தானா? தெரிஞ்சுக்கலாமா? ஒரு ஒலிம்பிக் கோல்டு மெடலோட வெயிட் 556 கிராம். இதுல 550 கிராம் வெள்ளினாலையும் 6 கிராம் தங்கத்தால முலாம் பூசப்பட்டு கோல்டு மெடல் தயாரிக்கப்படுது. இது மூலமா ஒலிம்பிக் கோல்டு மெடல்ல 2% தங்கம் மட்டும்தான் இருக்கும்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: செய்ய ஆர்வமுள்ள பெண்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு கைமண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் ₹50,000 வரை சுயதொழில் தொடங்க நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. கைமண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற மகளிர், திருமணமாகாத முதிர்கன்னிகள் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். நிதியுதவி பெற விரும்புகிறவர்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரேஷன் கார்டு நகல், ஆதார் கார்டு நகல், பேங்க் பாஸ்புக் நகல், விதவை அல்லது ஆதரவற்றோர் சான்றிதழ் நகல் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 0456723046 என்ற எண்ணை அழைக்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம் கடலோசை FM 90.4.
3: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. ஒரு பெரிய நாட்டை மன்னர் ஒருத்தர் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாராம். ரொம்பவே இரக்க குணம் கொண்டவர். மக்கள் மீது மட்டுமல்லாமல் விலங்குகள் மீதும் அன்பு கொண்டவர். ஒரு நாள் தனது வீரர்களுடன் காட்டிற்கு வேட்டைக்கு போனாராம். வேட்டையை முடிச்சுட்டு அரண்மனைக்கு திரும்பிட்டு இருந்தப்போ சாலை உரத்தில் ஒரு சிறிய குரங்கு குட்டி தனியா இருக்கிறத பாக்குறாரு. அந்த குரங்கு குட்டிய பார்க்கும் போதே அவருக்கு புரியுது, தாயை இழந்து ஆதரவற்ற நிலையில் உணவு கிடைக்காமல் தவித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு. அதை பார்த்த மன்னருக்கு ரொம்ப பரிதாபமா இருந்தது. இந்த சின்ன உயிரை இப்படியே விட்டுட்டு போனா அது எப்படி வாழும் அப்படின்னு நினைச்சவரு தான் கூட அரண்மனைக்கு அதை எடுத்துட்டு வந்துட்டாரு. அதுக்கு தேவையான நல்ல உணவு, தண்ணீர் இதெல்லாம் கொடுத்து அன்பா வளர்க்க ஆரம்பிச்சாரு. நாளடைவில் அந்த குரங்கும் மன்னரிடம் ரொம்பவே பாசமா இருக்க ஆரம்பிச்சிடுச்சு. மன்னர் எங்க போனாலும் அந்த குரங்கு அவர் கூடவே போகும். அவர் சாப்பிடும் போது பக்கத்துல உட்காரும். அவர் ஓய்வெடுக்கும் போது அவர் கூடவே அதுவும் படுத்துக்கும். அரண்மனையில இருந்த எல்லாரும் அந்த குரங்கை மன்னரின் செல்ல பிராணியாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அந்த குரங்கு கிட்ட ஒரு குறை இருந்தது. என்னதான் அது மன்னரை மிகவும் நேசித்தாலும் அதற்கு போதுமான அறிவு இல்லை. ஒரு நாள் ஒரு சம்பவம் நடந்தது. மன்னர் வேட்டைக்கு போயிட்டு களைப்போடு அரண்மனைக்கு வந்தாரு. சாப்பிட்டுட்டு தன்னோட அறைக்கு போய் ஓய்வெடுக்கிறதுக்காக உள்ள போனாரு. கொஞ்ச நேரத்துல அவருக்கு ஆழ்ந்த உறக்கம். அவருக்கு அருகில் குரங்கும் அமர்ந்து மன்னரை பார்த்து கொண்டே இருந்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு திறந்திருந்த ஜன்னல் வழியா ஒரு பெரிய கருநாகம் மெதுவா அறைக்குள்ள நுழையுது. மன்னர் படுத்திருந்த இடத்தை நோக்கி நகர ஆரம்பிக்குது. இத பார்த்த குரங்குக்கு அவ்வளவு பயம். மன்னரை எழுப்ப முயற்சி பண்ணது. அவர் ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிறதால எழுந்திருக்க முடியல. அப்புறமா சத்தம் போட்டு ஒரு வழியா மன்னரை எழுப்பிடுச்சு. அதோட முயற்சியால மன்னர் கண் விழிச்சு பாக்குறாரு. பக்கத்துல கருணாகம் இருக்கிறத பார்த்ததும் பெரிய அதிர்ச்சி. உடனே தன்னுடைய வாளை எடுத்து அந்த பாம்பை கொன்று தன்னை ஆபத்துல இருந்து காப்பாத்திக்கிட்டாரு. மன்னருக்கு உயிரை காப்பாற்றியது அந்த குரங்கு தான் அப்படின்ற விஷயம் புரிஞ்சது. இன்னைக்கு இந்த குரங்கு மட்டும் இல்ல அப்படின்னா என்னுடைய நிலைமை என்னவாயிருக்கும் அப்படின்னு நினைச்சவரு அந்த குரங்கின் மீது இன்னும் அதிகமான அன்பு செலுத்த ஆரம்பிச்சாரு. நீ என் உயிரை காப்பாற்றிய நண்பன் அப்படின்னு சொல்லி அதை தழுவிக்கிட்டாரு. அந்த நாள்ல இருந்து குரங்கு மன்னரின் மீது இன்னும் அதிகமான பாசத்தோடு இருந்தது. அடுத்த நாள் ஒரு விபரீதம் ஒண்ணு நடந்துடுச்சு. அது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.

0: மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணிக்கு கரண்ட் போகுது, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன, புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே
2: அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: இப்பா நம்ம கடலோச வானொலியில காலையில விழுப்புப்பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: விழுப்புப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஓசையத்தான் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கு.

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்கிறாங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுர காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுர காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
5: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் இசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. மன்னர் ஒருத்தர் காட்டுக்கு வேட்டைக்கு போனாரு. வரக்கூடிய வழியில் சாலையோரத்தில் ஆதரவற்ற நிலையில் இருந்த குரங்கு குட்டி ஒன்றை எடுத்து வந்து அன்போடு வளர்த்து வந்தார். அரண்மனையில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் அது மன்னரின் செல்ல பிராணி என நினைக்கும் அளவுக்கு அதன் மீது பாசத்தை பொழிந்தார். காரணம், ஒரு நாள் கருணாகம் அவரது அறையில் நுழைந்த போது அவரது உயிருக்கு ஆபத்து ஏற்படாமல் காப்பாற்றியது அந்த குரங்குதான். இந்த மாதிரி ரெண்டு பேரும் ரொம்பவே பாசமா இருக்கிறாங்க. மறுபடி கொஞ்ச நாளைக்கு அப்புறமா மன்னர் நீண்ட ஒரு பயணம் போயிட்டு அரண்மனைக்கு திரும்பினாரு. அன்னைக்கும் அவருக்கு ரொம்பவே களைப்பா இருந்தது. அறைக்கு போனதும் படுத்து தூங்கிட்டாரு. வழக்கம் போல குரங்கு மன்னருக்கு பக்கத்துல காவலா உட்கார்ந்திருந்தது. அப்போ ஒரு சின்ன ஈ அறைக்குள் வந்தது. அந்த ஈ மன்னரின் முகத்தை சுற்றி சுற்றி பறக்க ஆரம்பிக்குது. தூக்கத்துல இருந்ததால அது அவரால் விரட்ட முடியல. ஈ மீண்டும் மீண்டும் மன்னரின் முகத்தில், கழுத்தில், மார்பில் அப்படின்னு ஒவ்வொரு இடமா விரட்டிட்டே இருக்க அறைய விட்டு போகாம அங்கேயே சுத்தி சுத்தி வந்தது. இதை பார்த்த குரங்குக்கு அவ்வளவு கோபம். என்னோட மன்னரை இந்த சின்ன ஈ ரொம்ப தொந்தரவு பண்ணுதே, இதை நான் விரட்டியே ஆகணும் அப்படின்னு நினைக்குது. முதல்ல கையால விரட்டுது. ஈ பறந்து போனாலும் மறுபடியும் மன்னருக்கு பக்கத்துல வந்துடுது. குரங்குக்கு அதிகமான கோபம். அந்த நேரத்துல மன்னருக்கு பக்கத்துல ஒரு வாள் இருந்தது. அன்னைக்கு மன்னர் வாளால் கருணகத்தை கொன்றது போல இந்த ஈயை கொன்று விடலாம் அப்படின்னு நினைச்சது வாளை எடுத்தது. அந்த ஒரு நொடியில் ஈ மன்னரின் மார்பில் வந்து அமர குரங்கு அதை விரட்டாமல் வாளை ஓங்கி வீசியது. அந்த கணமே ஈ பறந்து தப்பித்தது. வால் மன்னரின் மீது விழுந்து கடுமையான காயத்தை ஏற்படுத்தியது. வலி தாங்க முடியாமல் அலறி சத்தம் போட்ட மன்னரை கண்டு காவலர்கள் மன்னரை காப்பாற்றினர். மருத்துவர்கள் சிகிச்சை கொடுக்கறாங்க. அதிர்ஷ்டவசமா மன்னருக்கு ஒண்ணு ஆகல. ஆனா அந்த சம்பவம் அவரை ரொம்பவே சிந்திக்க வச்சிடுச்சு. மன்னர் அந்த குரங்க பார்த்துட்டே இருந்தாரு. நீ என்ன ரொம்ப நேசிக்கிற, என்னை காப்பாத்தணும் அப்படின்ற நல்ல எண்ணத்துல இதை செஞ்ச. ஆனா அறிவில்லாத நல்ல எண்ணமும் சில நேரங்களில் ஆபத்தாகிவிடும். மன்னருக்கு அந்த குரங்கு மேல எந்த ஒரு கோபமும் வரல. ஏன்னா அது வேணும்னு செய்யல இல்லையா? ஆனா அவர் உண்மையை புரிஞ்சுக்கிட்டாரு. ஒரு நபர்கிட்ட அன்பும் நல்ல மனமும் மட்டும் இருந்தால் போதாது, அந்த அன்பை சரியான முறையில் வெளிப்படுத்த அறிவும் விவேகமும் அவசியம். அதனால ரொம்ப வருத்தத்தோட ஒரு முடிவு எடுத்தாரு. அந்த குரங்க மறுபடி காட்டிலே கொண்டு போய் விட்டுட்டு வர சொல்லிட்டாரு. மன்னரும் தனது செல்ல குரங்கை பிரிந்ததால் வருத்தப்பட்டார். ஆனால் அந்த முடிவு ரொம்பவே அவசியமானது அப்படின்ற உணர்வு அவருக்குள்ள இருந்தது. ஆமா நேயர்களே, அறிவற்றவர்களுடன் நட்பு கொள்வதை விட அறிவுடையவர்களிடம் பகை கொண்டிருப்பது மேலானது. நம்மை நேசிக்க கூடிய நபர் யார் என்பது முக்கியமல்ல. நம்மை நேசிப்பதோடு எப்போது என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்தவரா என்பதும் முக்கியம். அன்புக்கு அறிவு துணையாக இருக்க வேண்டும், அறிவுக்கு விவேகம் துணையாக இருக்க வேண்டும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மரியம் அஸ்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு சிறப்பான நல்ல நாள் வந்து தொடங்கிருச்சு. இந்த நாள் எல்லாருக்கும் ஒரு இனிய நாளாக அமையட்டும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அப்படியே நம்ம நாளையும் நிகழ்ச்சியையும் தொடங்கிடலாம். இன்னைக்கு செப்டம்பர் 2, 2026 காலை நேரம் 7:05 ஆயிடுச்சு. இப்போ செப்டம்பர் 2, இந்த ஒரு செப்டம்பர் மாதத்துக்குள்ளே இப்போ தான் நம்ம வந்து நுழைஞ்சிருக்கோம். இந்த மாதம் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறதுக்கு வந்து இருக்கும், எல்லாருக்குமே நிறைய விஷயங்கள் வந்துருக்கும். அதே மாதிரி நிறைய திருவிழாக்களும் வந்து நேற்று நடந்துட்டு இருந்துச்சு. 3 இடத்துல முளைக்கொட்டு அப்படின்னு நினைக்கிறேன். 3 ஊர்களில் 3 பகுதிகளில் முளைக்கொட்டு திருவிழா வந்து நடந்துட்டுருக்கு. எல்லோரும் அங்கே அங்கிட்டு இங்கிட்ட ஒரு பாட்டு ஓடுது, அங்கிட்ட ஒரு பாட்டு ஓடுது, இந்த பக்கம் ஒரு பாட்டு ஓடுது, இந்த பாட்டை கேட்குறதே தெரியல. நடுவில் நின்றுட்டால் அந்தளவுக்கு எல்லோரும் ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து திருவிழா வந்து கொண்டாடிட்டு இருப்பீங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து இந்த பாரின்னா கரைக்கிறதுக்காக வந்து போயிட்டுருக்கலாம். திருவிழாக்கள் சிறப்பாக வந்து போயிட்டுருக்கு, நல்லபடியாக வந்து எல்லோரும் கொண்டாடட்டும். அப்படியே இன்றைக்கான வானிலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். வானிலை அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலேருந்து காற்று வீசிட்டுருக்கு. குறைந்தபட்சமாக மணிக்கு 21 கிலோமீட்டர் முதல் அதிகபட்சமாக மணிக்கு 39 கிலோமீட்டர் வரை காற்று வந்து வீசக்கூடும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. மழைக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டால் மழைக்கான வாய்ப்புகள் பெரிய அளவில் வந்து கிடையாது. வெப்பநிலை அதிகபட்சமாக 29°C. இதுதான் இன்றைக்கான வானிலை தகவல். அடுத்ததாக வணக்கம் சென்னை திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தர் அவங்க குரலில் ஒரு அழகான ஒரு பாடல் வந்துட்டுருக்கு. இந்த பாடலை கேட்டு தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: என்ன நீ நேத்துல இருந்து ஜிம் போறியாமே?
1: பின்ன பாத்ரூம் டைல இருக்கிற உப்பு கரைய தேக்க தெம்பு வேண்டாமா?
2: அட, இன்னும் உப்பு கரைய தேக்கறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்ட்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
3: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: அகத்தோட அழகு முகத்துல தெரியும், முகத்தோட அழகு பற்கள்ல தானே தெரியும். அப்படிப்பட்ட பற்களை பக்குவமா பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இருக்கவே இருக்கு வெதஸ்தா பல் மருத்துவமனை. பல் பரிசோதனை மற்றும் ஆலோசனை, பல் நிரப்புதல், வேர் சிகிச்சை, பல் மாற்ற சிகிச்சை, பல் சுத்தம் செய்தல் மற்றும் பல் ஒழுங்கு சிகிச்சை என அனைத்தும் அனுபவம் மிக்க பல் மருத்துவரால் நவீன முறையில் சிகிச்சை அளிக்கப்படும். டாக்டர் மேசாக் பேட்ரிக், BDS, FGDS அவர்களின் வெதஸ்தா பல் மருத்துவமனை, VE4 காம்ப்ளெக்ஸ், ரயில்வே ஃபீடர் ரோட், பாம்பன்.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் அந்தோனிராஜ், பிரான்சிஸ் நகர்ல இருக்கிறேன். என் வயசு வந்து இப்ப பார்த்தா 54. இது வந்து அப்பதான் திருமணம் ஆன பின்னாடி போர்டு போய்கிட்டு இருந்தேன். அப்புறம் இடையில ஒரு சிறப்பு ஒரு வள்ளத்தை எடுத்து தொழில் பண்ணுவோமே, நம்ம கை தொழில போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். வேலை போது ஒரு போட்டு, ஒரு 4 போட்டு கோட்டப்பட்டிருந்து வந்துருந்துச்சு. அந்த நேரத்தில் நண்டு வலையில் பாடில்லை, சரி காத்தடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் இதை பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். 4 போட்டு அன்னைக்கு பார்த்து எங்கள் சித்தப்பா மக இறந்துருச்சு ஒரு நாளைக்கு முன்னாடி, அடுத்த நாள் வந்து தலைமுழுக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த போட்டுகள்லாம் கடலுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பி அனுப்பினா, தம்பி நீ போய் ஏற்றிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றிப்போனேன். அப்புறம் பார்த்தா அவங்க அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, அப்போ ஆள் வரலப்பா நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னோடனே நான் போகிறேன். அதிகமான காற்று தண்ணி வந்து நம்ம போட்டியெல்லாம் வத்து ஓடிடுச்சு. வத்து ஒன்று 4 போட்டுக்கு ஐஸு டீசலு எல்லாம் ஏற்றிட்டு எல்லா ஆளுக்கெல்லாம் மேலே ஏறிட்டாங்க. இந்த அட்டி மட்டும், அந்த பின்பகுதி மட்டும் கொஞ்சம் மண்ணில் பொறுத்து போயிருந்துச்சு. சரி இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி விட்டு லேசாக அப்படி தள்ளி விட்டோம்னா போட்டு மூவிங் ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி தள்ளி விட்டேன். அப்படி தள்ளி விடும்போது வல்லம் மூவிங் ஆகாமல் அந்த இடத்துலையே என்ன செஞ்சிருச்சு, அப்படியே லைட் அப்படி சுத்த ஆரம்பிச்சு, வல்லம் மூவிங் ஆகலை. அப்புறம் கைலி மடித்து கட்டியிருந்தேன். அப்போ அந்த சுழிக்கு மடித்து கட்டியிருந்த கைலி என்ன செஞ்சிச்சு, டக்குன்னு இலையில இழுத்துருச்சு. இழுத்த அந்த இடம் இலை சுழன்று அடிச்சதில் அந்த இடம் நல்ல பள்ளமாக போயிடுச்சு. அப்போ அந்த கைலியை பிடிச்சி இழுக்கவும் கால் கரெக்டாக அந்த பள்ளத்துக்குள்ளே போக கரெக்டாக பெட்டக்ஸை ஒட்டியே கால் வந்து குழந்துருச்சு. வெட்டினோடனே ரத்தத்தை மட்டும்தான் பார்த்தேனே ஒழிஞ்சு, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது கடல் பூரா ரத்தமாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் கூட இருந்தவங்களாம் எல்லாம் ஹெல்ப் பண்ணி உடனே மருத்துவமனையை கொண்டு போய் ராம்நாடு வச்சுருந்தாங்க. அங்கே வந்து ரத்தம் வந்து ஏற்றும்போது எல்லா ரத்தத்தையும் அவங்களால உள்ளே ஏற்ற முடியல, எல்லாம் வெளியவே ஏறிக்கிட்டு இருந்துச்சு. அதோட அங்கேருந்து திரும்ப எல்லாருடைய முயற்சினாலையும் மதுரை மீனாட்சி மிஷினை கொண்டு போனாங்க. அங்கே கொண்டு போய் அவங்க உடனே கால் செத்து போச்சு, உடனே ஆப்ரேஷன் பண்ணிங்கன்னொடனே அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி ஒரு காலை எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் மீனாட்சி மிஷனில் இருந்தேன். கிட்டத்தட்ட அப்போமே ஒரு 600,000-800,000 செலவு. ஆனால் அந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் எல்லோரோடையும் கொஞ்சம் எந்த ஒரு அம்பு அம்பும் செய்யாதனால ஃபாதர்ஸ் எல்லோரும் மக்கள் ஊர் மக்கள் எல்லோரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணதுனால இன்னைக்கு உயிர் பழச்சி இன்னைக்கு கதையை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
3: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நேரம் சரியாக 7:20 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்ப அடுத்ததா நம்மளுடைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் நம்ம மக்களுக்காக நிறைய ஒரு விஷயங்கள் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. நிறைய அவங்களோட வாய்ப்புகள் வசதிகள் வந்து இன்னும் அதிகமாக வந்து கிடைக்கணும், அவங்களுக்கு அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வந்து போகிறதுக்கு நம்ம ஏதாச்சும் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த கடன் உதவி வழங்காக இருக்கட்டும் சரி, இந்த மகளிருக்கான தனியாக அந்த கடன் உதவி வந்து வழங்குறா இருக்கட்டும் சரி, இல்லை அந்த இளைஞர்களுக்காகவே வேலைவாய்ப்பு முகாம் நடத்துகிறா இருக்கட்டும் சரி, இல்லை அவங்களுக்கும் தொழில் தொடங்குறதுக்கான ஒரு ஆலோசனைகள் வழங்குறது அப்படின்னு நிறைய பண்ணிட்டுருக்காங்க. அவங்க வந்து அரசு வந்து சும்மா அப்படியே நீங்கள் பண்ணுங்கள், உங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும் பண்ணிட்டு மேலே வந்துருங்க அப்படின்னா விடாமல் வாங்க உங்களை நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படிங்கிற அளவுக்கான விஷயத்தை தான் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம தான் அதை சரிவர புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறோம், தெரிஞ்சுக்கிற மாட்டேங்கிற எங்கே என்ன நடக்குது, இதனால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு. இப்போ அதே மாதிரி தான் நம்மளுடைய வேலைவாய்ப்பு தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா, TNPSC குரூப் 2 மற்றும் 2A தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி வகுப்பு வந்து நடந்துட்டுருக்கு. இது இலவச பயிற்சி வகுப்புனா நம்ம போயிட்டு சும்மா உட்காந்து கிளாஸ்லன்னா அந்த அரட்டெஸ்ட் வருமே அந்த மாதிரி இல்லை. குரூப் 2 எக்ஸாம்ங்கிறது ரொம்ப முக்கியமான, ரொம்ப ஒரு பெரிய வந்து எக்ஸாம். அந்த எக்ஸாம் வந்து எழுதி அதுலேருந்து ஒரு நல்ல ஒரு வேலைக்கு வந்து போகணும் அப்படின்னா நிறைய உழைக்கணும். அந்த உழைப்புக்கு வந்து ஒரு உறுதுணையாக இருக்கிறதுக்காக தான் அந்த பயிற்சி முகாம். நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து பாஸ் ஆனவங்க உங்களுக்கு கிளாஸஸ் வந்து எடுப்பாங்க, நிறைய மெட்டீரியல் வந்து கொடுப்பாங்க, ஃப்ரீயாக இருக்கும். அந்த மெட்டீரியல் வந்து இங்கே படிச்சுட்டு வரலாம். உங்களோட அந்த ஒரு 10 மணி நேரம், ஒரு 6 மணி நேரம், 7 மணி நேரம் எவ்வளோ செலவழிக்கிறீங்களோ அந்த செலவு நல்லா நிச்சயமாக வந்து கை கொடுக்கும். நீங்கள் அதனால் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க, குரூப் டூ படிக்கிறவங்க இந்த வகுப்பை வந்து தாராளமாக பயன்படுத்திக்கலாம். காலையில் 9 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் இந்த வகுப்புகள் வந்து நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் போய் கலந்துக்கணும்னு வச்சிங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் டூக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிருந்துக்க பட்சத்தில் அந்த விண்ணப்ப சான்றிதழோட நீங்கள் போய் கலந்துக்கலாம். வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் அப்படிங்கிறத சொல்லிட்டு இப்போ அடுத்ததாக பாடல்கள் வந்துட்டே இருக்குது. தொடர்ந்து நினைச்சிருங்க, இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: அனைவரும் தகவல்களோடு விழுப்புப்பாடு. விழுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

நேரம் சரியாக 7:32 ஆகிடுச்சு. இரண்டு அழகான பாடல்கள் கேட்டு வந்தாச்சு, சூப்பராக இருந்துச்சு. இரண்டு பாடல்களுமே கேட்குறதுக்கு இந்த மாதிரி நிறைய தகவல்கள் வந்து மீண்டும் வந்து போகலாம். இப்போ என்ன தகவல் அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது, நம்மளுடைய குழந்தைகளுக்காக ஒரு சூப்பரான ஒரு போட்டி வந்து நடத்திருக்காங்க. என்ன போட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அறிவு சார்ந்த ஒரு போட்டிகள் வந்து நடத்திருக்காங்க. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய குழந்தைகளோட அந்த அறிவு வளர்ச்சி வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிறப்பான ஒரு போட்டி வந்து நடத்திருக்காங்க. இது நம்ம முதல்ல நம்ம மாநில அளவில் நடக்கும், அதுக்கப்புறம் தேசிய அளவில் கூட இந்த போட்டிகள் வந்து நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க.

நம்ம ஊரில் இருக்கக்கூடிய 6ஆம் வகுப்புலேருந்து 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த குழந்தைகள் யாராவது இருக்கீங்க, உங்களுக்கு யாருக்காச்சும் நல்லா வந்து இந்த அறிவியல் சம்மந்தமான கேள்விகள் வந்து தெரியும் அப்படின்னா நீங்கள் இந்த போட்டிகளில் வந்து தாராளமாக வந்து கலந்துக்கலாம். உங்களுக்காக தான் இப்படி ஒரு போட்டியை வந்து நடத்திட்டுருக்காங்க. அதனால் நீங்கள் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சிறு குழந்தைகள் உங்களுக்கு வந்து இந்த அறிவியல் சார்ந்த கேள்விகள், அதுக்கான அந்த க்வெஸ்சன் ஆன்சர் கேள்விஸ் வந்து நீங்கள் நல்லா வந்து பதில் சொல்வீங்க அப்படின்னா இப்போ இதுக்காக ஒரு போட்டி வந்து தனியாக நடத்திட்டுருக்காங்க. நம்ம குழந்தைகளுக்காக அறிவு திறன் வளர்ச்சி மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிற ஒரு குழுவிலேருந்து இந்த மாதிரியான ஒரு போட்டி வந்து நடத்திட்டுருக்காங்க. நீங்கள் உங்களோட பள்ளிகளுக்கு வந்து போயிட்டு உங்களோட தலைமை ஆசிரியர் இல்லை உங்களோட ஆசிரியர்கள்ட்ட இதை பற்றின தகவல் வந்து கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து கலந்துக்கலாம். கலந்துக்கிறது மூலமாக உங்களுக்கு நீங்கள் நல்லா ஜெயிச்சிட்டிங்க, அந்த போட்டியில் ஜெயிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்த கட்ட போட்டிக்கு வந்து போகலாம். இதன் மூலமாக நம்மளோட குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய இந்த அறிவியல் திறனை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இப்படி ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. கணிதம் மற்றும் அறிவியல் திறன் தேர்வுகள் அப்படின்ற அந்த தேர்வுகள் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் இப்படி வந்து அறிவிச்சிருக்காங்க. இதில் நீங்கள் வந்து சேர நினச்சிங்க அப்படின்னா ஒரு மாணவர்கள் தனித்தனியாக வந்து விண்ணப்பிக்கலாம், அதே மாதிரி நம்ம பள்ளிகளிலிருந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க www.tnstc.gov.in அப்படின்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம். செப்டம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் இதுக்கான டைம் வந்து கொடுத்துருக்காங்க. அரசு பள்ளி மாணவர்கள், தனியார் பள்ளி மாணவர்கள் யார் வேணால் வந்து கலந்துக்கலாம். அதனால் உங்கள் ஆசிரியர்கிட்ட சொல்லுங்கள், அவங்க மூலமாக விண்ணப்பிங்க, நீங்களும் இந்த போட்டியில் கலந்துக்கிட்டு இதில் ஜெயிக்கிறது மூலமாக உங்களுக்கு நல்ல கிஃப்ட் கிடைக்கலாம், ஸ்காலர்ஷிப் கிடைக்கலாம், என்ன வேணால் ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: எப்பா பாண்டி இங்க வாயே.
1: சொல்லுங்க பெரியமா.
0: பேங்க்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சுப்பா. அது என்னன்னு தெரியாம அமுக்கிட்டேன். இப்ப என்னென்னமோ கேக்குது, என்னன்னு பாத்து சொல்லுப்பா.
1: பெரியமா, இந்த மெசேஜ் பேங்க்ல இருந்து வரல, யாரோ உங்க பணத்தை திருடிட்டாங்க பெரியமா.
0: என்ன சொல்ற பாண்டி?
1: ஆமா பெரியமா, பேங்க்ல இருந்து இந்த மாதிரி எல்லாம் மெசேஜ் பண்ண மாட்டாங்க. இப்போலாம் நிறைய மோசடி கும்பல்கள் இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பி அவங்க மொபைல்ல இருந்தே அவங்க பணத்தை எல்லாம் திருடிடுறாங்க.
0: ஐயோ பாண்டி, இப்ப என்ன பண்றது? என் பணம் கிடைக்குமா கிடைக்காதா?
1: இருங்க பெரியமா, 24 மணி நேரத்துக்குள்ள நம்ம சைபர் கிரைம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு பேங்க்ல தெரிவிச்சா நம்மளோட பணம் திரும்ப கிடைக்க வாய்ப்பு இருக்குது.
2: வங்கியில் இருந்து வருவது போல் குறுஞ்செய்தி வந்தாலோ கால் வந்தாலோ ஓடிபி ரெஃபரன்ஸ் கோட் என்று பகிரும்படி கேட்டால் அதை தவிர்த்து விடுங்கள். சைபர் கிரைம் குற்றவாளிகளிடமிருந்து பாதுகாப்பாய் இருந்திடுங்கள்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.
6: நேரம் சரியாக 7:43 நிமிடங்கள் ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததான் இன்றைக்கான விலை நிலவரங்களை வந்து தெரிஞ்சுக்கலாம். விலை நிலவரம் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது பெட்ரோல் டீசல் எந்த விலை மாற்றம் இல்லாமல் பெட்ரோல் லிட்டருக்கு 109.50 இருக்கும். டீசல் லிட்டருக்கு 101.50 விற்பனை செய்யப்படுது. தங்கம் 18 கேரட் 1 கிராம் தங்கம் 11,598 ரூபாய்க்கும் 22 கேரட் 1 கிராம் தங்கம் 14,175 ரூபாய்க்கும் 24 கேரட் 1 கிராம் தங்கம் 14,884 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. 8 கிராம் 1 பவுன் தங்கம் 22 கேரட் 113,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. அடுத்ததாக வந்து பார்க்கும் பொழுது நம்ம டீ கடைகளில் வந்து அந்த தேநீர்கள் இருக்கு இல்லையா, டீ காஃபினா இருக்கு இல்லையா, அதோட ரேட்டு வந்து உயர்த்த போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுபடி நேற்று ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க, நிறைய இடங்களில் தேநீர்களோட விலையை வந்து உயர்த்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நேற்று பார்க்கும்போது உயர்த்தலை, நேற்று எல்லா கடையிலும் நார்மலாக ரேட்டில் தான் இருக்கு. மேபி அதோட அளவை குறைக்கலாம், இல்லைனா ரேட்டை வந்து கூட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ரேட்டு வந்து இன்னும் கொஞ்சம் உயர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முக்கிய காரணமாக வந்து சர்க்கரை. சர்க்கரைக்கு ரேட்டு வந்து உயர்றதுக்கு காரணம், திடீர்னு நம்ம ஊரில் சர்க்கரை கிடைக்காம இருக்கோம். நம்ம அந்த காலத்துலேருந்து நம்ம சர்க்கரை சாப்பிட்டுருக்கோம், அது எப்படி இப்போ கிடைக்காம இருக்குது அப்படின்னு பார்த்தா, நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா பெட்ரோல் டீசல், அந்த அதோட ரேட்டு வந்து மாறாமல் இருக்கிறதுக்கு தான் இப்போ நம்ம சர்க்கரையோட ரேட்டு வந்து மாற்றிட்டுருக்கோம். இதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் மீண்டும் முதல்ல உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு போகிறேன். என்ன அப்படின்னா, இந்த பெட்ரோல்கள்னால் E20 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்திருக்கு. E20 பெட்ரோல், அதாவது 80% பெட்ரோல் இருக்கும், 20% எத்தனால் இருக்கும். இந்த எத்தனால் எதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா கரும்பு சக்கையிலேருந்து எடுக்கிறாங்க. கரும்பை வந்து உருக்கி அதை வந்து ஒரு அது ஒரு திரவம் வந்து மாற்றி அதை நொதித்தல் பண்ணி அதிலிருந்து எத்தனால் வந்து தனியாக பிரிச்சுருக்கிறாங்க. அந்த எத்தனாலை எடுத்து பெட்ரோலோட கலந்ததுக்கப்புறம் அது E20 பெட்ரோல் ஆகிடும். அந்த E20 பெட்ரோலை பயன்படுத்துறதுக்காக எக்கச்சக்கமான கரும்புகளை வந்து உற்பத்தி பண்ணி அதை வந்து அதுக்குன்னே தனியாக ஒதுக்கிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 80 லிட்டர் எத்தனால் எடுக்க 1000 கிலோ கரும்பு வந்து தேவைப்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த 1000 கிலோ கரும்பை 80 லிட்டர் எத்தனாலுக்கு ஊற்றுறதுக்காக தான் நமக்கு வந்து சர்க்கரை இல்லாமல் போயிட்டு வெளிநாடுகள்லேருந்து நம்ம வாங்கிட்டுருக்கோம். அதனால தான் சர்க்கரையோட ரேட்டு வந்து உயர்ந்திருக்கு அப்படிங்கிற இந்த தகவலை தெரிஞ்சுக்கோங்க. எதுக்கு ரேட்டு வந்து உயர்ந்திருக்குன்னா, நம்ம போடுற பெட்ரோலில் தான், நம்ம வண்டியை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், அதிகமாக யூஸ் பண்ணல அப்படின்னா அது அது பாட்டிலே சீராக வந்து இருந்திருக்கும். நமக்கு வண்டி தேவை அதிகமாகிடுச்சு, அதனால இந்த விலைகளும் வந்து உயர்ந்துருச்சு. இப்போ அடுத்த பாடல் வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நம்ம ஊரில் ஊரில் இல்லை உலகத்திலே மொத்தமாக வந்து எடுத்து பார்க்கும்போது இந்த சமயத்தில் கலப்படமே இல்லாத பொருட்கள், கலப்படமே இல்லாத உணவு அப்படின்னு சொன்னால் அது குறிப்பிட்டு கொஞ்சம் தான் இருக்கும். இந்த முருங்கை இருக்கிற மாதிரி இருக்குது, நவாப்பழம் இருக்கிற மாதிரி, இதெல்லாம் பெருசாக வந்து கலப்படமே இருக்காது. இந்த மாதிரி அதில் உரமும் வந்து இருக்காது இல்லையா, இந்த மாதிரி ரொம்ப ஒரு குறிப்பிட்ட ஒரு முக்கியமான ஒரு பயிர், அந்த காலத்துலேருந்தே ஆதி காலத்துலேருந்தே நம்ம மனிதருக்கு வந்து உதவியாக இருக்கக்கூடிய ஒரு பயிர் தான் தேங்காய். இந்த தேங்காயை பற்றி தான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். இப்போ நேரம் சரியாக 8:01 ஆகிடுச்சு. நீங்கள் இணைஞ்சிருக்கிறது நம்ம கடை லவ்ஸ் FM 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக இந்த உலக தேங்காய்கள் தினம் அப்படின்ற ஒரு தினத்தை இன்றைக்கி வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த தேங்காய் விளைச்சலில் 2வது நாடாக இருக்கிறது, பெரிய நாடாக இருக்கிறது நம்ம இந்திய நாடு தான். இந்திய நாட்டில் வந்து இந்த கடலோர பகுதிகள் அப்படியே உத்துவக்கிட்டே போனால் நிறைய தென்னை மரங்கள் வந்துருக்கும். இப்போ ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது வந்து பிலிப்பைன்ஸ் நாடு வந்து இருக்குது, அங்கே ஃபுல்லாகவே தென்னை மரம் தான். இந்த தென்னை அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியும், அது வாட்டிலே தென்னை வந்து வச்சோம் அப்படின்னா வைக்காமல் இருந்தால் கூட ஒரு இடத்துல தென்னை தோப்பு இருந்தால் அது வாட்டிலே வந்து அடுத்தடுத்த தென்னங்காய்கள் வந்து உருவாக்கிறோம். தென்னை மரத்தில் வந்து எடுத்து பார்க்கும்போது நம்ம அந்த ஓலையை பயன்படுத்திக்கலாம், மட்டையை பயன்படுத்திக்கலாம், அதுலேருந்து தேங்காய் வந்து எடுக்கலாம், தேங்காய் எண்ணெயை வந்து எடுக்கலாம், அதில் இருக்கிறத சாப்பிட்லாம், அதெல்லாம் விற்பனை பண்ணலாம், என்னென்னமோ பண்ணலாம். ஒரு தென்னந்தோப்பை வச்சுட்டா போதும், ஒரு பெரிய ஒரு பணக்காரனாக ஆகிற அளவுக்கு ஒரு நிறைய வருமானத்தை நம்மளுக்கு வந்து இந்த தேங்காய் வந்து கொடுத்ததாக இருக்க போது, அது வருமான ரீதியாக அங்கிட்டு போயிட்டா அங்கிட்டு சத்துக்கள் ரீதியாக வந்து வரும்போது நிறைய நல்ல விஷயங்கள் வந்து இருக்குது. ஒரு நாள் ஒரு மம்முட்டி, மலையாள ஆக்டர் மம்முட்டி ஐயா திரும்பியா நம்மளுக்கு, அவங்க இத்தனை வயசுல இவ்வளோ இளமையாக நல்ல ஒரு நடிப்பு வந்திருக்காங்க, நம்ம முகம் நல்லா பாலிசாக இருக்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, தினமும் காலையில் காலையில் தேங்காய் பால் குடிப்பேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. எனக்காக கேட்கவும் சரி பேசாமல் நம்மளும் குடிப்போமா அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். அந்தளவுக்கு ஒரு அங்கங்கே நிறைய பேருக்கு இந்த தேங்காய்ங்கிறது வந்து உதவியாக இருக்கு. பல ஊர்களில் தினசரி சாப்பாடாக வந்து தேங்காய் வந்து சேர்த்துட்டு இருப்பாங்க. இப்போ எனக்குமே வந்து எடுத்துருக்கும் போது நம்ம ஊரில் தேங்காய் வந்து எல்லாத்துலேயுமே வந்து கலப்போம், இல்லை காய்கறி வச்சாலும் சரி, கூட்டு வச்சாலும் சரி, குழம்பாக இருக்கட்டும் சரி, மோஸ்ட்லி இந்த தேங்காய் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சாதாரணமாக கிடைக்கிறதுனால நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருப்போம். நம்ம ஊரை தாண்டி வெளியே போயிட்டா, ராமநாடு தாண்டி அந்த பக்கம் போயிட்டா தேங்காய் கிடைக்காது. தேங்காய் இல்லாமல் வெறும் புளிய கடைசி தான் நிறைய குழம்புகள் வந்து வைப்பாங்க. அது எனக்கு வந்து இறங்கவே இறங்காது. ஏன்னா தேங்காயில் மீன் குழம்புல தேங்காய் இல்லையான்னு நான் கேட்பேன், நான் வந்து தேசம் வந்து கேட்டுட்டு இருப்பேன். ஏன்னா நிறைய நம்ம மீன் குழம்புகளையுமே சில மீன் குழம்பு வந்து தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றுறதுனால பல இடங்களில் இந்த தேங்காய் இல்லாமல் குழம்பு வச்சுட்ருக்காங்க. அதுதான் அந்த குழம்புக்கும் தேங்காய் சேர்த்து வைக்கிற குழம்புக்கும் வித்தியாசமே நிறைய வந்திருக்கும். இப்படி தேங்காயை பற்றி பேசிகிட்டே போகலாம், நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. அதனால் நம்ம ஊரில் எப்போவுமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பணப்பயிராக இருக்கக்கூடிய தேங்காய்க்கு ஒரு வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய தென்னை மரங்கள் வந்துருக்கு, ஆனால் வெட்டாமல் பத்திரமா வந்து பாதுகாருங்க. இப்போ அடுத்ததாக அட்டகாசம் திரைப்படத்துலேருந்து ஒரு அட்டகாசமான பாடல் வந்துட்டு இருக்குது, கேட்டு தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓ சேஃபம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சார் ஒன்றே லீவ் வேணும் சார்.
2: எதுக்கியா?
1: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடைச்சுக்கிட்டேன் சார்.
2: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டையில வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
3: ஆடை உலகின் அரசன் ஐயு கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயு கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: அகத்தோட அழகு முகத்துல தெரியும், முகத்தோட அழகு பற்கள்ல தானே தெரியும். அப்படிப்பட்ட பற்களை பக்குவமா பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இருக்கவே இருக்கு வெதஸ்தா பல் மருத்துவமனை. பல் பரிசோதனை மற்றும் ஆலோசனை, பல் நிரப்புதல், வேர் சிகிச்சை, பல் மாற்ற சிகிச்சை, பல் சுத்தம் செய்தல் மற்றும் பல் ஒழுங்கு சிகிச்சை என அனைத்தும் அனுபவமிக்க பல் மருத்துவரால் நவீன முறையில் சிகிச்சை அளிக்கப்படும். டாக்டர் மேசாக் பேட்ரிக், BDS, FGDS அவர்களின் வெதஸ்தா பல் மருத்துவமனை, VE4 காம்ப்ளெக்ஸ், ரயில்வே ஃபீடர் ரோட், பாம்பன்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
6: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பயங்கரவாதத்தில் இரட்டை நிலைப்பாடு இருக்கக்கூடாது என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். கடந்த மாதத்தில் GST வசூல் 1,99,853 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேஷ்டி சேலை திட்டத்திற்கு முதற்கட்டமாக 312 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் வேளாண் சாகுபடி பணிகள் தீவிரமடைந்துள்ளன. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். பயங்கரவாதத்தில் இரட்டை நிலைப்பாடு இருக்கக்கூடாது என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். கிர்கிஸ்தானில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சிமாநாட்டில் பாகிஸ்தான் பிரதமர் முன்னிலையில் பிரதமர் இந்த கருத்தை தெரிவித்தார். இந்தியா, சீனா, ரஷ்யா உள்ளிட்ட 10 நாடுகளை உள்ளடக்கிய SCO எனப்படும் இந்த மாநாடு நேற்று நிறைவடைந்தது. அப்போது பேசிய பிரதமர், பயங்கரவாதத்து விவகாரத்தில் உறுப்பு நாடுகளுக்கு இடையே இரட்டை நிலைப்பாடுகளுக்கு இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். அடுத்த SCO மாநாட்டிற்கு பாகிஸ்தான் தலைமை வகிக்க உள்ள நிலையில் பிரதமர் தமது நிலைப்பாட்டை குறிப்பிட்டார். மாநாட்டை நிறைவாக SCO தலைவர்களின் கூட்டு பிரகடனமும் வெளியிடப்பட்டது. உஸ்பெகிஸ்தான் கிர்கிஸ்தானில் தமது 4 நாள் பயணத்தை நிறைவு செய்து பிரதமர் திரு நரேந்திர மோடி தாயகம் திரும்பினார். சரக்கு மற்றும் சேவை வரியான GST வசூல் கடந்த மாதத்தில் 1,99,853 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலத்தை விட 14.8% அதிகம் என்று நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் 1,74,116 கோடியாக GST வசூலாகியிருந்தது. ஒட்டுமொத்த உள்நாட்டு GST வருவாய் 1,37,249 கோடி ரூபாயாக அதிகரித்திருப்பதாகவும், இது கடந்த ஆண்டை காட்டிலும் 9.3% அதிகம் என்றும் நிதியமைச்சகம் கூறியுள்ளது. இறக்குமதி மூலமான GST வசூல் 29% அதிகரித்து 62,604 கோடி ரூபாயாக உள்ளது என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கி மீட்கப்பட்ட 5 பேர் நேற்று இரவு சென்னை திரும்பினர். அவர்களை மாநில அமைச்சர் திரு சரத்குமார் வரவேற்றார். நேபாளத்தின் திபெத் எல்லையை ஒட்டி கடந்த வாரத்தில் ஏற்பட்ட பனிப்பாறை சரிவு மற்றும் பெருவெள்ளத்தால் 1,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் அங்கு புனித யாத்திரை சென்று தமிழகத்தை சேர்ந்தவர்களும் சிக்கிக் கொண்டனர். அவர்களை மத்திய அரசுடன் இணைந்து தமிழக அரசு மீட்கும் நடவடிக்கையை மேற்கொண்டது. ஏற்கனவே நேபாளத்தில் இருந்து கடந்த 27ஆம் தேதி 21 பேர் சென்னை அழைத்து வரப்பட்டனர். இந்த நிலையில் சென்னையை சேர்ந்த 2 பேரும் மதுரையைச் சேர்ந்த 3 பேரும் சென்னை வந்தடைந்தனர். அவர்களை விமான நிலையத்தில் அமைச்சர் திரு சரத்குமார் வரவேற்று சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்தார். தங்களை மீட்க உதவிய மத்திய மாநில அரசுகளுக்கு தாயகம் திரும்பியவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். வரும் பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேஷ்டி சேலை திட்டத்திற்கு முதற்கட்டமாக 312 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வருவதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்த அவர் பேசினார். இலவச வேஷ்டி சேலை திட்டத்திற்கு நடப்பாண்டில் 612 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருப்பதாக கூறினார். இத்திட்டத்திற்கு தேவைப்படும் நூலை கூட்டுறவு ஆலைகள் மூலம் அரசு உற்பத்தி செய்யும் என்று அவர் தெரிவித்தார். கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தை மாறிவரும் காலத்திற்கேற்ப நவீனமயமாக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதுடன் இணையதளம் மூலம் விற்பனை செய்ய பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஈரோடு மாவட்டம் கடம்பூர் வனப்பகுதியில் நேற்று திடீரென காட்டுத்தீ பரவியது. வறட்சி காரணமாக பரவிய இந்த தீயை கட்டுப்படுத்த வனத்துறையினர் தீவிர நடவடிக்கை எடுத்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
7: ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட கடம்பூர் மலைப்பகுதியில் உள்ள கம்பத்ராயன் கோயில் மலை உச்சியில் திடீரென காட்டுத்தீ பரவியது. கடுமையான வறட்சியால் மரம் செடி கொடிகள் காய்ந்து கிடந்த நிலையில் தீ வேகமாக பரவி சுமார் 100 ஏக்கர் வனப்பகுதி சேதமடைந்தது. இதனால் வனவிலங்குகள் பிற பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்தன. தகவல் அறிந்த சத்தியமங்கலம், கடம்பூர் மற்றும் டிஎன்பாளையம் வனச்சரகங்களைச் சேர்ந்த வனத்துறையினர் 3 குழுக்களாக சம்பவ இடத்திற்கு சென்று தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மனித தவறுகளால் தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என சத்தியமங்கலம் புலிகள் காப்பக இணைக்கள இயக்குநர் கௌதம் தெரிவித்துள்ளார். ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி.
6: தமிழகத்தில் இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோர பகுதிகளில் நிலவும் கீழ்மட்ட வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மைய அறிக்கை தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உட்பட 12 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1050 தாண்டியுள்ள நிலையில் 4000 பேரை தேடும் பணி தொடர்வதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா வலுவான பொருளாதார வளர்ச்சி அடைந்து வருவதற்கு சர்வதேச பண நிதியமான IMF பாராட்டு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை ஒழிக்க தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளை துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா கேட்டுக்கொண்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே சாலை விபத்தில் உயிரிழந்த 4 குழந்தைகளின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியாக தலா 3 லட்சம் ரூபாய்க்கான நிதியை மாவட்ட ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து மாவட்ட கண்காணிப்பு அலுவலரும் தாட்கோம் மேலாண் இயக்குநருமான திரு கந்தசாமி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. பள்ளி மாணவர்களுக்கிடையே காலநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ராணிப்பேட்டை மாவட்ட பள்ளி ஆசிரியர்களுக்கான 3 நாள் பயிற்சி பட்டறையை ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் நேற்று தொடங்கி வைத்தார். ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி கோயிலில் உண்டியல் வருமானம் 1.5 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னையில் மண்டல அளவிலான அஞ்சலக குறைதீர்ப்பு முகாம் வரும் 15ஆம் தேதி நடைபெறவுள்ளது. விளையாட்டுச் செய்தி. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரேயா சையர் தலைமையிலான 15 பேர் கொண்ட அணியில் திலக் வர்மா துணை கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார். பும்ரா, நிதிஷ்குமார் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர், ஹர்ஷித் ராணா ஆகியோர் அணியில் இடம் பிடித்துள்ளனர். தில்லியில் இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதும் முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி வரும் 13ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இரண்டாவது போட்டி வரும் 15ஆம் தேதியும் மூன்றாவது மற்றும் இறுதிப் போட்டி 17ஆம் தேதியும் நடைபெறவுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பயங்கரவாதத்தில் இரட்டை நிலைப்பாடு இருக்கக்கூடாது என பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். கடந்த மாதத்தில் GST வசூல் 1,99,853 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேஷ்டி சேலை திட்டத்திற்கு முதற்கட்டமாக 312 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் வேளாண் சாகுபடி பணிகள் தீவிரமடைந்துள்ளன. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: ஓசையம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் இசக்கி அம்மாள். எனக்கு வயசு 61. நான் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நான் வியாபாரம் பார்க்கறதுக்கு முன்னாடி சித்தாள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். சித்தாள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என் பையன் பிறந்தான். பையனை வச்சுக்கிட்டு சித்தாள் வேலைக்கு போக முடியலை. அதனால் நான் சரி சிம்பிளாக ஒரு எங்கள் வீட்டுக்காரரோட சேர்ந்து கருவாடு வாங்கி விற்கலாம் அப்படின்னு மீன் எடுத்தோம். மீன் எடுத்து கருவாடு போட்டு விற்க எனக்கு முடியலை. இந்த பையன் பிறந்து 7 வரை இருந்தாப்புல. 7 வரை இருந்துட்டு கேன்சர் தொண்டையில் இறந்துட்டார். சாப்பாட்டுக்கு கூட இல்லாத அளவுக்கு கஷ்டப்பட்டேன். இந்த பையனெல்லாம் வளர்க்கறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த பையனுக்கு பால் வாங்கிறது கூட காசு இருக்காது. இப்படி ரோட்டில் நின்றுக்கிட்டு யாராச்சும் நல்லா தெரிஞ்சவங்க, நம்மள்கிட்ட தப்பாக பேசாதவங்க இவங்களாக பார்த்து, அண்ணே ஒரு 10 தாங்கண்ணே, ஒரு 10 தாங்கண்ணே என் பையனுக்கு பால் வாங்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்து வளர்த்தேன் அவனை. அதுக்கு பிறகு தான் இப்படி கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த டீ கடையில் வேலைக்கு கூப்பிட்டாங்க, இந்த கிளாஸ் கழுவுறதுக்கு. அப்போ சரின்னு சொல்லி போனேன். அங்கேயே ஊஞ்சல் போட்டிருப்பேன், தொட்டி ஊஞ்சல் போட்டு இவன் அந்த மரத்தில் கட்டி போட்டுட்டு அப்படி வேலை பார்த்தேன். அதுக்கு பிறகு தான் ஒரு பையன் சொன்னான், வெற்றி வெற்றின்னு ஒரு பையன் சொன்னான், நீ இதை போட்டு அலையிறதுக்கு மண்டபத்தில் போய் கூனி வாங்கி கொண்டு வில்லு, உனக்கு நல்லா வியாபாரம் ஓடும் அப்படின்னு சொன்னான். அப்போ நானும் சரின்னு சொல்லி மண்டபத்துக்கு போனேன். அதை கொண்டு வந்து நான் விற்றேன். விற்றா அன்றைக்கு சமயத்தில் ஒரு 200-300 இருந்து. அப்போனா இப்போ ஒரு 15 முன்னாடி, அப்போவே ஒரு 300-400 இருந்துச்சு. அப்போவே நான் நினச்சேன், சரி அப்போ இது நல்ல வியாபாரம் தான், அந்த பையனுக்கு கோடி நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கூனியை வாங்கி ஒரு நாள் விற்றேன், 2 விற்றேன். திருப்பி இந்த பக்கமும் தெற்க கடற்கரைக்கும் வடக்கு கடற்கரைக்கும் போக ஆரம்பித்தேன். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த கூனி வியாபாரம் கை கொடுத்துச்சு. கை கொடுத்தா என் பையனும் சின்ன பையனா, அவனையும் வச்சுக்கிட்டு அவனை பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு போவேன், இல்லை கையில் கொண்டுட்டு போவேன். அப்படியே கொண்டு போய் இந்த கூனி வியாபாரம் ஆரம்பித்தேன். இப்போ முதல் விட இருந்ததுக்கு இப்போ நல்லா பரவாயில்லை. பரவாயில்லைன்னு சொன்னாலும் ஆனால் இப்போதைக்கு 1 கொஞ்சம் வியாபாரங்கள் இல்லை. என்ன ரேட்டு கூட கடற்கரை ரேட்டு கூடங்க அங்கே எடுத்துகிட்டு வந்து எனக்கு விற்க முடியலை. சும்மா சிம்பிளாக ஒரு நாளைக்கு ஒரு 200 தான் கிடைக்கிற மாதிரி இருக்குது. அது நம்ம இங்கே பழகினதுனால நம்மளுக்கு அது 61 ஆயிருச்சு. இதுக்கு மேலே கடவுள் விட்ட வழி, அதுதான் இப்படியே தான் இருக்கிறேன்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4
1: வரும் தகவல்களோடு வெளுப்பு பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: நேரம் சரியாக 8:32 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசை FM 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா இன்னொரு ஒரு வேலைவாய்ப்பு தகவல் வந்து தெரிஞ்சுக்கலாம். வேலைவாய்ப்பு இப்போ யார் வந்து வெளியிட்டிருக்கா அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது நம்மளுடைய இந்திய ஓவர்சீஸ் வங்கி அங்கே வந்து வேலைவாய்ப்புகள் வந்துருக்கு. சிறப்பு அதிகாரி அப்படின்ற ஒரு பிரிவில் மேனேஜர், சீனியர் மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள் வந்து இருக்குது. 300+ இடங்கள் வந்து இருக்குது அப்படின்னு வெளியிட்டிருக்காங்க. இதற்காக நீங்கள் பிஇ, எம்எஸ்சி, எம்சிஏ, எம்பிஏ, சிஏ இந்த மாதிரியான ஏதாவது ஒரு கல்வி தகுதியோடு வந்து இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கும். நீங்கள் யாராச்சும் ஏற்கனவே பேங்கிங் சம்மந்தமான வேலைக்கு வந்து போகணும்ப்பா, அதாச்சும் நல்ல ஒரு பேங்கிங் வேலைக்கு போயிட்டு நம்ம வாட்லேயே நம்ம வேலையை பார்த்தோமா, வீட்டுக்கு போனோமா, சனி ஞாயிறு விடுமுறை வந்து என்ஜாய் பண்ணோமா, இந்த மாதிரியான ஒரு லைஃப் வந்து எதிர்பார்க்குறீங்க, இல்லை எனக்கு இந்த மாதிரியான ஒரு மேக்ஸ், பேங்கிங், இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏற்ற மாதிரியான கல்வித்தகுதி இருக்குது இப்படி சிறந்த அப்படின்னா விண்ணப்பிக்க iob.bank.in அப்படின்ட்டு இணைய முகவரியில் கூடுதல் தகவலை தெரிஞ்சுக்கலாம். தகவலை தெரிஞ்சுட்டு நீங்களும் விண்ணப்பிங்க, உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஒரு வாழ்த்துக்கள். இதில் வந்து எந்த மாதிரியான தேர்வு முகம்லாம் இருக்கும் அப்படின்றது ஆன்லைன் தேர்வுக்கும் நேர்முக தேர்வு வந்திருக்கும். 2 தேர்வுகள் மூலமாக வந்து ஆட்கள் வந்து எடுப்பாங்க. விண்ணப்பிக்க இந்த மாதம் 18 வரைக்கும் டைம் வந்திருக்கு. iob.bank.in இதுதான் இணையதள முகவரி. இதில் மூலமாக நீங்கள் தகவலை தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த தகவலை தெரியப்படுத்துங்க. இப்போ அடுத்த பாடல் வந்துட்டே இருக்குது. புதிய மன்னர்கள் திரைப்படத்திலிருந்து பழனி பாரதி அவங்க வரிகளில் ஏற

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: இன்னைக்கு கேஸ் விலை கூடிட்டே போகுது. அதை சிக்கனமா பயன்படுத்துறது நல்லது. எப்படி சிக்கனமா பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அடுப்புக்கு கனெக்ட் ஆகுற பைப்பு, பர்னரு, ரெகுலேட்டர்ல எதுவும் லீக் இல்லாம பாத்துக்கணும். சமைக்கிற பாத்திரங்களை முன்னமே தண்ணி இல்லாம தொடச்சு கிளீன் பண்ணி வச்சுக்கலாம். சமைக்கிற சாப்பாட்ட கரெக்டான அளவுல சமைச்சதும் அடிக்கடி சூடுபடுத்தாம அடுப்பை விட்டு இறக்கிடலாம். காய்கறிகளை ஃப்ரிட்ஜ்ல இருந்து கொஞ்ச நேரம் வெளியில எடுத்து வச்சு குளிர்ச்சி போனதுக்கு அப்புறமா சமைக்கலாம். இந்த மாதிரியான எளிதான வழிகளை பின்பற்றினாலே ஓரளவுக்கு கேஸ் மிச்சம் பண்ணலாம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அள்ளிவரும் தகவல்களோடு விழுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் சரியாக 8:42 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக நான் வந்து சமீபத்தில் ஒரு சின்ன ஒரு தகவல் ஒன்று வந்து வாசித்தேன். எனக்கு ரொம்ப மனது எப்படியோ வந்து உருக்கிருச்சு அப்படின்னு சொல்லலாம். எனக்கு மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவில் இருக்கிற நிறைய பேருக்கு வந்து ஒரு மாதிரி மனசை வந்து உருக்கிருச்சு அப்படின்னு சொல்லலாம். என்ன நடந்துச்சு அப்படின்னா, மகாராஷ்டிரா மாவட்டம் பீட் அப்படின்ற ஒரு மாவட்டம் வந்து இருக்குது. அங்கே ராமாபாய் அப்படின்ற ஒரு அம்மா, அவங்களுக்கு வயது வந்து 40. அவங்க என்ன வேலை பார்க்குறாங்கன்னா, சும்மா கிடைக்கிற வேலைகளை வந்து பார்த்துட்டு அந்த சித்தாள் அந்த மாதிரியான வேலைகளை இருந்தால் அங்கே வந்து பார்த்துட்ருக்காங்க. அவங்க மகள் படிப்பு செலவுக்கு வந்து ஒரு காசு வந்து தேவைப்பட்டிருக்கு. எவ்வளோ காசு வந்து தேவைப்பட்டிருக்குன்னா, ஒரு குறிப்பிட்ட அவங்களுக்கு வந்து கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட கட்டணம் வந்து தேவைப்பட்டிருக்கு. காசு கொடுக்க அவங்களால முடியலை. என்ன பண்ணுறது அப்படின்னு

தெரியல. இதுக்கு நடுவில் அங்கே ஒரு மாரத்தான் போட்டி வந்து நடக்குது. அந்த மாரத்தான் போட்டியில் வந்து ஓடி ஜெயிச்சா 3000 ரூபாய் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து தெரிஞ்சிருக்கு, அவங்க தெரிய வந்திருக்கு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மற்ற எல்லோரும் பாருங்கள் இந்த ட்ராக்கு அதுக்கான ட்ரெஸ்ஸு வந்து போட்டிருப்பாங்க, ஷூ வந்து போட்டிருப்பாங்க, அந்த அதெல்லாம் போட்டுட்டு ஓடிட்டு இருந்திருப்பாங்க. அப்படி ஓடுறவங்க மத்தியில் ஒரு சேலை கட்டிட்டு காலில் செருப்பில் தலைமுடினா வந்து வச்சிட்ருக்காங்க. அவங்க பார்க்குறவங்க நம்ம வீட்டில் அம்மா எப்படி இருப்பாங்க அதே மாதிரி வந்திருக்காங்க. அப்படியே கிளம்பி ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. ஓடி அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் போனதுக்கப்புறமே இந்த ஒரு செருப்பு அப்படிங்கிறது வந்து அவங்க போட்டிருக்க செருப்பு வந்து வலிக்கு விடுது. ஷூ போட்டு ஓடுற ட்ராக்ல வந்து அவங்களால செருப்பு போட்டு ஓட முடியல. அந்த செருப்பை கழட்டி கையில் வச்சுட்டு வந்து ஓடுறாங்க. இப்படி ஓடி அவங்களால அந்த கூட்டத்தில் வந்து ஜெயிக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு கஷ்டம்தான். ஆனாலும் கடைசி வரைக்கும் அவங்க வந்து போகிறாங்க. அவங்க போயிட்டு எல்லாரையும் ஆச்சரியப்படுத்த விதமாக அவங்களுக்கு வந்து ஒரு பரிசையே வந்து பெறாங்க. பரிசை பெற்று அவங்க குழந்தைகளுக்கான அந்த கல்வி ஃபீஸை வந்து கட்ட ட்ரை பண்ணுறாங்க, அதை வந்து கட்டுறாங்க. இது நினச்சி பாருங்கள், இது எப்படிப்பட்ட ஒரு பாசம் அம்மாவுக்கு வந்து இருக்கணும். ஒருத்தவங்க நம்ம குழந்தைகள் மேலே இவ்வளோ ஒரு பாசம் வச்சுருக்கா, எவ்வளோ ஒரு அன்பு வச்சுருந்தா இந்தளவுக்கு இறங்கி வந்து பண்ணுவாங்க. அவ்வளோ பெரிய மாரத்தான் ஓடுற கூட்டத்துக்கு நடுவில் ஒரு சேலை கட்டிட்டு கையில் செருப்பு வளைக்கணும்னு சொல்லி அந்த செருப்பை கழட்டி கையில் பிடிச்சிட்டு அப்படியே ஓடிருக்காங்க. ஓடி அவங்களால முடிஞ்சளவுக்கு ஓடி ஜெயிச்சு அந்த பரிசு படத்தை வந்து வாங்கியிருக்காங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய ஒரு பாராட்டுக்கள், எல்லா எல்லா அம்மாவுக்குமே ஒரு பெரிய பாராட்டுக்களாக சொல்லி ஆகணும். இதெல்லாம் நம்ம நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கிறேன். நீங்கள் நேரம் இணைந்திருந்தது நம்ம பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 வெளுப்பு பாடு நிகழ்ச்சி. இப்போ போயிட்டு மீண்டும் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, டாட்டா, பை பை, சிவ மக்களே.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: Bob Clearmountain meets with the attitude, funky drums from hell. Side up at

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி. சுயதொழில் செய்ய ஆர்வமுள்ள பெண்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் ₹50,000 வரை சுயதொழில் தொடங்க நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற மகளிர், திருமணமாகாத முதிர்கன்னிகள் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். நிதியுதவி பெற விரும்புகிறவர்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரேஷன் கார்டு நகல், ஆதார் கார்டு நகல், பேங்க் பாஸ்புக் நகல், விதவை அல்லது ஆதரவற்றோர் சான்றிதழ் நகல் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 0456723046 என்ற எண்ணை அழைக்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூர் செல்கிறார். பிரதமர் திரு நரேந்திரமோடி ஜல்சக்தி அமைச்சக மாநாட்டின் நிறைவு விழாவில் இன்று உரையாற்றுகிறார். பெல்ஜியம் நாட்டின் பிரதமர் பார்டி வீவர் 3 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1050 தாண்டியுள்ளது. சத்தீஸ்கர், ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூர் செல்கிறார். ராய்ப்பூரில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையின் பட்டமளிப்பு விழாவில் அவர் பங்கேற்று பட்டங்களை வழங்கி உரையாற்றவுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி ஜல்சக்தி அமைச்சகத்தின் துறை ரீதியான உச்சிமாநாட்டின் நிறைவு விழாவில் இன்று உரையாற்றுகிறார். புதுதில்லியில் நேற்று தொடங்கிய இந்த மாநாட்டில் பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. கூட்டுறவு, பன்முகத்தன்மை மற்றும் ஒருங்கிணைந்த செயல்பாட்டின் முக்கியத்துவம் ஆகியவற்றை வலுப்படுத்துவது குறித்து இன்றைய நிறைவு விழாவில் பிரதமர் உரையாற்றவுள்ளார். ஜல்சக்தி அமைச்சகத்தின் கீழ் குறித்த காலத்தில் மேற்கொள்ள வேண்டிய முன்னுரிமை பணிகள், மத்திய மாநில அரசுகளின் செயல்பாடுகளை ஒருங்கிணைப்பது குறித்தும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட்டது. குடிநீர் கட்டமைப்பு திட்டங்களை நடைமுறைப்படுத்துதல், குடிநீர் ஆதாரங்களின் ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துதல், ஜல்ஜீவன் 2 திட்டம் குறித்து இந்த மாநாட்டில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. இந்தியா வலுவான பொருளாதார வளர்ச்சி அடைந்து வருவதற்கு சர்வதேச செலாவணி நிதியமான IMF பாராட்டு தெரிவித்துள்ளது. அமெரிக்கா சென்றுள்ள மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், G20 நிதியமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கிகளின் ஆளுநர்கள் கூட்டத்திற்கிடையே ஆஷ்விலே நகரில் IMF நிர்வாக இயக்குநர் கிறிஸ்டாலானா ஜார்ஜியாவை சந்தித்து பேசினார். அப்போது உலகளாவிய பொருளாதாரம் மற்றும் இந்தியாவின்

0: பொருளாதார வளர்ச்சி இலக்கு குறித்து அவர்கள் ஆலோசனை நடத்தியதாக நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளது. மேலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வலுவான நிலையில் முன்னேறி வருவதற்கும் முந்தைய சாதனையை முறியடித்து வேகமான வளர்ச்சி கண்டு வருவதற்கும் IMF நிர்வாக இயக்குநர் பாராட்டு தெரிவித்ததாக அதில் கூறப்பட்டுள்ளது. பெல்ஜியம் நாட்டின் பிரதமர் பாடி வீவர் 3 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். தமது இந்த பயணத்தின்போது அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் இருதரப்பு நல்லுறவுகள் மற்றும் உலகளவில் இரு நாடுகளுக்கும் நன்மை பயக்கக்கூடிய அம்சங்கள் குறித்து பேச்சு நடத்தவுள்ளார். இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான நிகழ்ச்சியிலும் பெல்ஜியம் பிரதமர் பங்கேற்று உரையாற்றவுள்ளார். தொடர்ந்து மும்பை செல்லும் அவர் துறைமுகங்கள் மற்றும் சரக்கு போக்குவரத்து உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையேயான வாய்ப்புகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்த இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பயங்கரவாதத்தில் இரட்டை நிலைப்பாடு இருக்கக்கூடாது என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். கிர்கிஸ்தானில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சிமாநாட்டில் பாகிஸ்தான் பிரதமர் முன்னிலையில் பிரதமர் இந்த கருத்தை தெரிவித்தார். இந்தியா, சீனா, ரஷ்யா உள்ளிட்ட 10 நாடுகளை உள்ளடக்கிய SCO எனப்படும் இந்த மாநாடு நேற்று நிறைவடைந்தது. அப்போது பேசிய பிரதமர், பயங்கரவாத விவகாரத்தில் உறுப்பு நாடுகளுக்கு இடையே இரட்டை நிலைப்பாடுகளுக்கு இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். அடுத்த SCO மாநாட்டிற்கு பாகிஸ்தான் தலைமை வகிக்க உள்ள நிலையில் பிரதமர் தமது நிலைப்பாட்டை குறிப்பிட்டார். மாநாட்டின் நிறைவாக SCO தலைவர்களின் கூட்டு பிரகடனமும் வெளியிடப்பட்டது. உஸ்பெகிஸ்தான் கிர்கிஸ்தானில் தமது 4 நாள் பயணத்தை நிறைவு செய்து பிரதமர் திரு நரேந்திர மோடி தாயகம் திரும்பினார். சரக்கு மற்றும் சேவை வரியான GST வசூல் கடந்த மாதத்தில் 1,99,853 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலத்தை விட 14.8% அதிகம் என்று நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் 1,74,116 கோடியாக GST வசூலாகியிருந்தது. ஒட்டுமொத்த உள்நாட்டு GST வருவாய் 1,37,249 கோடி ரூபாயாக அதிகரித்திருப்பதாகவும் இது கடந்த ஆண்டை காட்டிலும் 9.3% அதிகம் என்றும் நிதியமைச்சகம் கூறியுள்ளது. இறக்குமதி மூலமான GST வசூல் 29% அதிகரித்து 62,604 கோடி ரூபாயாக உள்ளது என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பாதுகாப்புக்கு ஏற்படும் அச்சுறுத்தல்களை ஒழிக்க தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளை துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா கேட்டுக் கொண்டுள்ளார். ஸ்ரீநகரில் நேற்று நடைபெற்ற பாதுகாப்பு தொடர்பான உயர்நிலை கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய அவர், ஜம்மு காஷ்மீரில் போதைப்பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவது, பயங்கரவாத அமைப்புகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவது குறித்து அதிகாரிகள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். பாதுகாப்பு அமைப்புகளுக்கு இடையேயான ஒருங்கிணைந்த தீவிர செயல்பாட்டு கண்காணிப்பை வலுப்படுத்துவதுடன் காவல்துறையினரும் பொதுமக்களும் ஒன்றிணைந்து இதுபோன்ற சவால்களை முறியடிக்க வேண்டும் என்று திரு மனோஜ் சின்ஹா கேட்டுக் கொண்டார். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1,050 தாண்டியுள்ளது. கடந்த வாரம் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் இதுவரை 4,000 பேர் மாயமாகியுள்ளதாகவும் அவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெறுவதாகவும் நேபாள அரசு தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் சிக்கி தவித்த 163 இந்தியர்கள் இதுவரை மீட்கப்பட்டிருப்பதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே 158 இந்தியர்கள் மீட்கப்பட்ட நிலையில் நேற்று மேலும் 5 பேர் மீட்கப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாதிப்பில் சிக்கி சீனாவுக்கு சென்ற இந்தியர்களின் எண்ணிக்கை 151 உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நீர்மின் சுரங்கங்களில் சிக்கிக் கொண்டிருப்பவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெறுவதாக நேபாள அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிபுணர் குழுவினர் மற்றும் நவீன உபகரணங்களுடன் மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெறுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே நேபாளத்தில் சிக்கி தவித்த 5 பேர் நேற்று இரவு தமிழகத்தின் சென்னை திரும்பினர். அவர்களை மாநில அமைச்சர் திரு சரத்குமார் விமான நிலையத்தில் வரவேற்றார். ஏற்கனவே நேபாளத்தில் இருந்து கடந்த 27ஆம் தேதி 21 பேர் சென்னை அழைத்து வரப்பட்டனர். இந்த நிலையில் சென்னையைச் சேர்ந்த 2 பேரும் மதுரையைச் சேர்ந்த 3 பேரும் சென்னை வந்தடைந்தனர். தங்களை மீட்க உதவிய மத்திய மாநில அரசுகளுக்கு தாயகம் திரும்பியவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். தருமபுரி மாவட்டத்தில் ரசாயன உரங்களை பயன்படுத்தாமல் இயற்கை முறையிலான விவசாயம் குறித்த பயிற்சி வேளாண் அறிவியல் நிலையம் மூலம் விவசாயிகளுக்கு அளிக்கப்பட்டு வருகிறது. இதில் விவசாயிகளுக்கான மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள் குறித்தும் எடுத்துரைக்கப்படுவதாக வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் முனைவர் வெண்ணிலா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மூலமாக மத்திய அரசின் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் மண்வள அட்டை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகளின் நிலங்களிலிருந்து மண் மாதிரிகளை சேகரித்து ஆய்வு செய்து அதன் மீது பரிந்துரைகள் வழங்கப்பட்டு வருகிறது. இயற்கை விவசாயத்திற்கான தேசிய இயக்கத்தின் கீழ் ரசாயன உரங்கள் இல்லாத இயற்கை விவசாய முறைகள் குறித்து விவசாயிகளுக்கு பயிற்சிகளும் செயல் விளக்கங்களும் அளிக்கப்படுகின்றன.
0: சத்தீஸ்கர், ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக மத்திய பிரதேசத்தின் கிழக்கு பகுதி, சத்தீஸ்கர், ஒடிசா, பீகார், ஜார்க்கண்ட், உத்தராகண்ட், உத்தரப்பிரதேசத்தின் கிழக்கு பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இதேபோல் அசாம், மேகாலயா உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களிலும் கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே தமிழகத்தில் இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களிலும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூர் செல்கிறார். பிரதமர் திரு நரேந்திரமோடி ஜல்சக்தி அமைச்சக மாநாட்டின் நிறைவு விழாவில் இன்று உரையாற்றுகிறார். பெல்ஜியம் நாட்டின் பிரதமர் பார்டி வீவர் 3 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1050 தாண்டியுள்ளது. சத்தீஸ்கர், ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: அகத்தோட அழகு முகத்துல தெரியும், முகத்தோட அழகு பற்கள்ல தானே தெரியும். அப்படிப்பட்ட பற்களை பக்குவமா பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இருக்கவே இருக்கு வெதஸ்தா பல் மருத்துவமனை. பல் பரிசோதனை மற்றும் ஆலோசனை, பல் நிரப்புதல், வேர் சிகிச்சை, பல் மாற்ற சிகிச்சை, பல் சுத்தம் செய்தல் மற்றும் பல் ஒழுங்கு சிகிச்சை என அனைத்தும் அனுபவமிக்க பல் மருத்துவரால் நவீன முறையில் சிகிச்சை அளிக்கப்படும். டாக்டர் மேசாக் பேட்ரிக், BDS, FGDS அவர்களின் வெதஸ்தா பல் மருத்துவமனை, VE4 காம்ப்ளெக்ஸ், ரயில்வே ஃபீடர் ரோட், பாம்பன்.
3: பாட்டி, உங்க வயசு 60-16 இல்ல, மலையில டைல்ஸ் வலிக்கிட போகுது, உள்ள வாங்க.
4: அது அனுஜோட ஆன்டி ஸ்லிப்பரி டைல் ட்ரெயின்ல கூட வழுக்காம சேஃபா இருக்கும். அனுஜ் டைல்ஸ் மால்ல டிஃபரண்ட் பிளேஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி பல ஆன்டி ஸ்லிப்பரி டைல்ஸ் இருக்கு. 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் அண்ட் தென்காசி.
5: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கேட்கத் தூண்டும் கடலோசை FM 90.4.
1: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை FM 90.4.
2: எனது அன்பான உறவுகளுக்கு அழகான புதன்கிழமை காலை வணக்கம். இந்த புதன்கிழமைனா நம்மளுக்கு வந்து பேச்சாற்றல் வந்து அதிகமாக இருக்குமா. நம்ம எதனாலும் நம்ம செயல்படுறது எல்லாம் நம்மளுக்கு வந்து இந்த புதன்கிழமை வந்து ஒரு வெற்றியாக இருக்குமா. இன்றைக்கால நாள் நம்மளை அகமானப்படுத்துபவர்கள் முன்னாடி நம்மளுக்கு வந்து வெகுமானம் தான் நம்மளுக்கு முக்கியம். அகமானம் நம்மளுக்கு முக்கியமில், அவமானம் நம்ம பட்டாலும் அதை நம்ம வெகுமானமாக எடுத்துக்கிட்டு நம்மளை அலக்களித்தவரை நம்ம திருப்பி அலக்களிக்கக்கூடாது. நம்மளை வந்து யார் என்ன பேசினாலும் நம்ம அவங்கள திருப்பி பேசாமல் அவங்களுக்கு முன்னாடி நம்ம தரத்தை நம்ம உயர்த்திக்கிறணும். அப்போ தான் எல்லோரும் நம்மளை வாசலில் வந்து வரவேற்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சிக்கில் போயிடுவோம். எனது அன்பான உறவுகளே, உங்கள் விருப்பமான உறவுகளுக்கு வாழ்த்துக்களோட விருப்ப பாடலை 7094439999 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்க, வாய்ஸ் நோட் அனுப்புங்க, எஸ்எம்எஸ் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து கல்யாண சுந்தரம் அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்க சொத்தை, சாரி காலையிலே கொளருது, காலை வணக்கத்தை சொல்லிவிட்டு கடலோசைக்கும் வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து உலக தேங்காய் தினமாக தேங்காய் தினத்துக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு வசந்த கால பறவை அந்த படத்துலேருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. இந்த உலக தேங்காய்கள் தினம் வந்து இந்த தேங்காயில் வந்து நம்ம குழம்புக்கு பயன்படுத்துவோம், ஹோட்டல்களுக்கும் போகும். இதில் வந்து தேங்காய்க்கு ரொம்ப பயன்படும். இந்த தேங்காய் நார்களை வந்து தும்பு வச்சு ஒரு கயறு மாதிரி இது பண்ணுவாங்க. இந்த தேங்காய் நாரை வச்சு தான் கயறுகளுமே தயாரிப்பாங்க. இந்த தேங்காயில் வந்து எந்த பொருளுமே நம்மளுக்கு வந்து கீழே போடுற பொருள் இல்லை. ஏன்னா தேங்காய் வந்து நம்ம சாப்பிட்ருவோம், நம்ம பயன்படுத்திக்கிடுவோம். அது மாதிரி கொட்டாச்சிகளையும் வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கிடுவோம். ஏன்னா அதுவும் வந்து ஒரு எரிக்கிற தீ எரிக்க அதுவும் பயன்படும். தண்ணி வந்து தண்ணியும் நம்மளுக்கு தேவைப்படும். இந்த தேங்காய்கள் தினத்துக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு இந்த தேங்காய்கள் வந்து எல்லோரும் சொல்லியிருக்காங்க. ஆனால் தேங்காய்கள் வந்து கொஞ்சமாக சாப்பிடணும், ஏன்னா கொழுப்பு அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம வந்து ஒரு தேங்காய் சாப்பிட்டோம்னா, ஒரு தேங்காயும் பனங்கிழங்கு சாப்பிட்டோம்னா, அப்போல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமான காலத்துகளில் என்ன செய்வாங்கன்னா தேங்காய் இந்த பனங்கிழங்குமே சாப்பிட்டு வந்து மத்தியான பசி வந்து போயிடும். ஏன்னா அவர் அந்த தேங்காய் சில தேங்காயை வந்து பனங்கள் கண்டு வெல்லம் சீனி இதையெல்லாம் வந்து இந்த தேங்காயை லைட்டாக உடச்சி விட்டுட்டு எல்லாத்தையும் உள்ளே போட்டு கம்பை வச்சு அடைச்சி தீயில் போடுவாங்க. தீயில் போட்டுட்டு அப்படியே பார்த்து உட்காந்துருவாங்க. நெத்து தேங்காயை அப்படி பார்த்துட்டு உட்காந்துருக்கும் போது டகார்னு வெடிச்சிடும். அதில் கொஞ்சம் பொரியல்லையும் சேர்த்துக்கிடுவாங்க. வெடித்த உடனே அதை எடுத்து திண்டோம்னா இன்னைக்கு வரையும் அதை வந்து மறக்க முடியாத ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வணக்கம். ஹலோ வணக்கம். உலக தேங்காய்கள் தினம்
3: தேங்காய் இனிய வாழ்த்துக்கள். இன்றைக்கு வந்து என்னுடைய மைத்துனர் அவர் வந்து 60 ஆண்டு நடத்துனராக பணியாற்றி இன்னைக்கு நேற்றே ஓய்வு பெற்று விட்டார்.
2: சிறப்பு சிறப்பு
3: என்னன்னா
2: சிறப்பு
3: சிறப்பு. அவர் பெயர் சந்தியாகு. 60 ஆண்டுகள் நடத்துனராக பணியாற்றியதற்கு எனது இனிய வாழ்த்துக்கள். அவரை வாழ்த்தி இதே கன்னி படத்துல இருந்து நீங்க நல்லா இருக்கன்னு நாடு முன்னேற இந்த பாட்டை ஒலிபரப்பு செய்யவும்.
2: கண்டிப்பா. அவங்க பேரு சந்தியா.
3: சந்தியாகு.
2: சந்தியாகு. சந்தியாகு அவங்க வந்து நல்ல நடத்துனா பயன்பட்டு அவங்க வந்து ஓய்வு பெற்று விட்டார்களாம். அவருக்கு கடலாடி வட்டம் சவரியார் வட்டத்திலிருந்து ராவட்டன குடும்பத்தின் சார்பாக அவங்க மைத்தினருக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. தென்னகமா இந்த தமிழ்நாட்டு அப்படின்னு ஒரு அழகான பாடல். பாடல்கள் வருதுன்னா நன்றி. இரண்டு பாடல்களும் வருது தொடர்ந்து. நமது வாழ்த்துக்களோட தயாரா வாங்க கடல் ஓசை FM 90.4 தாங்க.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என் பேர் கோல்டா, வயசு 48. என்ன சொல்ல, எங்கள் ஊர் வைப்பார். கல்யாணம் பண்ணி கொடுத்தது இங்கே. ஒரு 9-10 வயசுகளில் எல்லாம் லீவு நாள்களில் எங்கள் தாத்தா வந்து மீன் கழிக்க போயிருப்பாங்க. கழிக்க போகும்போது எங்கள் அப்பா தான் தூச்சட்டியில் கஞ்சி கொடுத்து, காப்பியும் கொடுப்பாங்க கஞ்சியும் கொடுப்பாங்க, ரெண்டும் கொண்டு கொடுத்துட்டு தாத்தா சாப்பிட வச்சுட்டு, என்னால் முடிஞ்சது கீழே சாதாரண மீனெல்லாம் எடுத்து குடையில் போட சொல்லுவாங்க தாத்தா, அதெல்லாம் போடுவேன். அப்புறம் திரும்பி வரும்போது அந்த தூக்குச்சட்டி வாங்கிக்கிட்டு அதில் மீனை போட்டு கொடுத்துருவாங்க. கஞ்சி கொண்டுட்டு போன தூக்குச்சட்டிலையும் மீனையும் போட்டு கொடுப்பாங்க. அந்த முடிஞ்ச உடனேயே ஃப்ரெண்ட்ஸுகளோட திருப்பி கிளம்பிடுவோம். எங்கள் ஊரில் தண்ணி கஷ்டம் ரொம்ப இருக்கும். கம்மாயில் போய் துணி துவைப்போம். அப்புறம் நல்ல தண்ணிக்காண்டி பரவாயில்ல தூரம் போய் தண்ணி எடுத்துகிட்டு வருவோம். தலையில் ஒரு குடம், இடுப்பில் ஒரு குடம் தண்ணி எடுத்துகிட்டு வருவோம். தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்புறம் எங்கள் ஊரில் இருந்து கல்லூரணின்னு ஒரு ஊர் இருக்கும், 5 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அங்கேருந்து தான் அந்த நல்ல தண்ணிக்காண்டி அவ்வளோ தூரம் சின்ன வயசில் போவோம். தலையில் ஒரு குடம், இடுப்பில் ஒரு குடம் கொண்டுட்டு அவ்வளோ தூரம் நடந்து வந்து, அது வந்து ஊற்று தண்ணி, அள்ளும்போது கலங்களாகவே இருக்கும். மறுநாள் ஆன பிறகுதான் கீழே மண்டியும் மேலே தெளிஞ்ச தண்ணியும் வரும். அதுக்கப்புறந்தான் அதை ஃபில்டர் பண்ணி மறுநாள்லேருந்து அதை யூஸ் பண்ணுவோம். அது கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்கும். குடத்தை தூக்கிட்டு நடந்து போகும்போது நிறையா பேர் போவோம். மொத்தமாக ஒரு 10-20 பேர் மொத்தமாக தான் போவோம். அந்த இடம் வழுக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு ஆள் கீழே நிற்பாங்க, ஒரு ஆள் மேலே நிற்பாங்க. எல்லாருக்குமே ஷேரிங் பண்ணி தான் தண்ணியெல்லாம். ஒரு ஆளாக பண்ண முடியாது அந்த வேலை. ஒரு ஆள் தண்ணியை அள்ளி தர்றதுக்கு கீழே ஒரு ஆள் நிற்பாங்க, ஒரு ஸ்டெப்புக்கு கீழே நிற்பாங்க. அப்புறம் அவங்க அள்ளி மேலே உள்ள ஆள்கிட்ட கொடுப்பாங்க. மேலே உள்ள ஆள் இன்னொரு ஆள்கிட்ட கொடுக்கும்போது அவங்க குடத்துக்கு நிரப்புவாங்க. அப்படியே போயிருக்கிற எல்லாருமே அப்படியே மாறி மாறி எல்லா வேலையுமே பார்த்துட்டு திரும்பி வரும்போது மொத்தமாகவே தலையில் தூக்கி வச்சுட்டு வருவோம். ஜாலியாகவும் இருக்கும், கஷ்டமாகவும் இருக்கும். இப்போ வண்டி தண்ணி ஊருக்குள்ளே வண்டி தண்ணி வருது. குடம் 10 ரூபா போட்டு வண்டி தண்ணி பிடிச்சிக்கிறாங்க. இப்போ பெரும்பாலும் வீடுகளில் வாசல்லையே பெரிய தொட்டி மாதிரி கட்டி வச்சுக்கிறாங்க. ஃபுல் வண்டி தண்ணியுமே அதில் எடுத்துக்கிடுவாங்க. நான் அந்த பட்ட கஷ்டத்துக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு ஆசீர்வாதமாக பாம்பனில் வச்சுருக்காரு. பாம்பனில் தண்ணி கஷ்டம் இல்லாமல் வளர்ந்துருக்கேன். வீட்டுக்குள்ளேயே தண்ணி நல்ல தண்ணியுமே ஃபில்டரு, எல்லாம் வீட்டில் ஃபில்டர் வச்சுருக்கோம். இப்போ நான் தண்ணி கூட தூக்கியே பல நாள் ஆயிடுச்சு. ரொம்ப நன்றி, பாம்பனுக்கு வந்து நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

போல நாமும் நடந்து பயன் தர வேண்டும்.

0: அது ஈரல்ல சேமிச்சு வச்ச கொழுப்பும் எண்ணெயும் சுறாக்களை பசி இல்லாம பாத்துக்கிறோம்.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
3: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை FM 90.4.
4: நம்ம பாப்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க அழகான இரண்டு பாடல்கள் கேட்டு வந்தோம். ஒரு நேர் இருக்காங்க, யாருன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம். உங்க பேரு, எங்க இருந்து பேசுறீங்க? எந்த ஊரு?
5: குஞ்சார் வலசை.
4: குஞ்சார் வலசை கடலக்கடையில இருந்து? நன்றி. உங்க பேரு?
5: என் பேரு வந்து மரர்.
4: என்ன பாடல் வேணும், யாருக்கு வாழ்த்து சொல்றீங்க?
5: வாழ்த்து சொல்லுங்க. நீ தம்பிக்கு காது குத்து.
4: பேரு? சொல்லுங்க. அப்படியே காது குத்து வாழ்த்துக்களை சொல்லுங்க. என்ன பாடல் வேணும்?
5: பாடல் வந்து
4: என்ன பாடல்?
5: விஜய்
4: சாங்கு. கண்டிப்பா கொடுக்கும் பாடல்கள் வருது. ஒரு அழகான பாடல் கேட்டு மகிழ்ந்திருங்கள். பாரத் அவங்க வந்து காது குத்து, அவங்க தம்பிக்கு காது குத்து சொல்லிட்டு ஒரு அழகான விஜய் சாங்கு ஒன்று கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு மீனவர் வந்து ஒரு 11 மணி இருக்கும் மத்தியானம், அப்படியே போகிறாப்பில் ஒரு பழைய பெனியன் ஒரு வேட்டியோடு அப்படியே ஒரு கஷ்டமாக அப்படியே கடலை நோக்கி போய்கிட்டு இருக்காப்புல. கடலை நோக்கி போன உடனே அப்படியே வல்லத்தை எடுத்து கடலில் விட்டுட்டு வலையை எடுத்துக்கிட்டு அப்படியே துடுப்பை போட்டு ஓட்டிக்கிட்டே போயிட்டே இருக்காப்புல. போய் கடலில் வலையை வீசிக்கிட்டாப்புல. வீசிக்கிட்டு இருக்கும்போதே லைட்டாக மழை வந்துருச்சு. மழை ஒரு துளி போட்ட உடனே பார்க்குறாப்புல, ஆகா நம்ம முகத்தில் வந்து மழை துளி வந்துருச்சு அப்படின்னு, சரி நல்லா மீன் படும் அப்படின்னு ஒரு சந்தோஷமாக அப்படியே துடுப்பை போட்டு வலையை வீசிக்கிட்டே இருக்காப்புல. மழை வேகமாகவே வந்துக்கிட்டே இருக்க ஆகா மழை வேகமாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வலையை இழுக்கிறாப்புல. மீன், இறால், நண்டு, கனவா இப்படி பல மீன்கள் வந்து அதில் குமிஞ்சிருச்சு. எல்லாத்தையும் எடுத்து அந்த பரியில் வல்லத்தில் போட்டுட்டு மறுக வலையை வீசுகிறாப்புல. வலையை வீசின உடனே வானம் வந்து ரொம்ப வேகமாக வந்துருச்சு. அதாவது வல்லமே வந்து கவர்றாப்புல வந்தவுடனே பார்க்குறாப்புல, ஆகா இதுக்கு மேலே நம்ம இருக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோடு என்ன செய்கிறாப்புல, டக்குன்னு வலையை எடுத்துக்கிட்டு அந்த வல்லத்தை திருப்பி கரைக்கு கொண்டு வர்றாங்க. காற்று மழையும் அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த நம்பிக்கையோடு அவங்க துடுப்பை மட்டும் விடலை. துடுப்பை போட்டு சரசரன்னு கடலுக்கு அந்த வல்லத்தை கொண்டுக்கிட்டு வந்துட்டு வல்லத்தை புல்லாக நனைஞ்சிருச்சா, மீன்களும் நனைஞ்சிருச்சு. அப்படியே வல்லத்தை கடலை விட்டு வியாபாரிகிட்ட அந்த மீனை கொண்டு போகிறாப்புல. அந்த நண்டு மீன் வேறால் கொண்டுட்டு போனவுடனே அன்னைக்குன்னு கடலுக்கு போகலை. நல்ல மீனுக்கு நல்ல விலை கிடச்சிருக்கு. அந்த காசை கொடுத்துட்டு அந்த மீனை கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாப்புல. போனவுடனே அவங்க உறவினர்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காப்புல. இப்படித்தான் ஒவ்வொரு மீனவர் வாழ்க்கையும் ஓடிக்கிட்டு இருக்குது. ஏன்னா எவ்வளவு தான் வந்து அவங்க கடலுக்கு போனாலும் அந்த பாடுகள் வந்து கரெக்டான நேரத்தில் கரெக்டாக வரணும். ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிற மீனவர்கள் அனைவருக்கும் ஒரு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு, அடுத்து சுஸ்மிதா அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு, அவங்க ஃப்ரெண்டு சரண் அவங்களுக்கு கல்யாணமாக இனிய கல்யாண நாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. கொடுத்து வச்சவ கொடுத்து வச்சவ அப்படிங்கிற பாடலும் கேட்டிருக்காங்க. இரண்டு பாடல்கள் வருது. தொடர்ந்து கடல் ஓசை பண்பலை 90.4 இணைஞ்சிருங்க.

0: உலகின் அரசன் ஐயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள். தங்கமான வாழ்த்து கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: இணைந்திருக்கீங்க நமது கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க. அடுத்து குஞ்சார் வலசையிலிருந்து விஜயன் அண்ணா அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு கடல்

அரசுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு அவங்க பேரங்களுக்கு வந்து காதுகுத்து சொல்லியிருக்காங்க. ரோஹித் எழில் இவங்களுக்கு காலனி விழா நடத்துகிறாங்களாம். காலனி விழா ரொம்ப சிறப்பாக நடத்த விஜயனன் குடும்பத்தின் சார்பாக ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நினைத்ததை முடிப்பவன் அந்த படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. பூமலை தூவி வசந்தங்கள் வாழ்த்த அப்படின்னு ஒரு அழகான பாடல் ஒன்று கேட்டிருக்காங்க. அடுத்து ராதா அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு அவங்க நண்பருக்காக ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. தசவதாரம் அந்த படத்திலிருந்து முகந்தா முகந்தா அப்படின்னு ஒரு பாடலும் கேட்டிருக்காங்க. இதோட நம்ம நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மக்களே, இன்னைக்கு நேசக்கரங்கள் நிகழ்ச்சி லீவு. மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் தங்கம். பாடல்கள் வருது, இணைஞ்சிருங்க. இது நமது கடல் ஓசை பண்பலை 90.4 வரட்டா.

ఈ ప్రజ్ఞ పో

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கும் அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: 4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம் நண்பர்களே, நான் வந்து தண்ணீரூட்டு கிராமத்திலேருந்து ராபின். எனக்கு கிட்டத்தட்ட நான் சின்ன பிள்ளையில ஒரு விளையாட்டு திறமை ஆரம்பிச்சது தான் அந்த கடல் தொழிலுக்கு நான் போனது. கடல் வந்து எனக்கு மெயின். கடலோட பவளப்பாறைகள் இதெல்லாம் வந்து யாராவது அதை டிஸ்டர்ப் பண்ணால் கூட எனக்கு அதை டக்குன்னு போய் தட்டி கேட்பேன், ஏன் இந்த இதில் கடலில் உள்ள பாறைகளை உடைக்கிறிய. இப்போ கூட ஒரு மெதவப்பாளம் இருந்துச்சு. மெதவப்பாளம் வந்து கடல் வந்து வத்துற டயத்தில் வந்து அந்த முகுரைஞ்சிலும் முருகை அது வந்து ஒரு பவளப்பாறை தான், அது டேமேஜ் ஆகும் சொல்லிட்டு நாங்கள் அதை கூட தடுக்கிறதுக்கு முத ஆளாக குரல் கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஊர் சார்பாக கொஞ்சம் போராட்டம் பண்ணி அதை நிறுத்தினோம். இப்படி பல ரீதியாக வந்து கடலில் ஈர்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால தான் அந்த கடல் தொழில் பார்த்துட்டு இருக்கேன். அது நண்டா இருக்கட்டும், மீனாக இருக்கட்டும், கனவா, ராலு, இது எல்லாத்துக்கும் வந்து பவளப்பாறை வந்து மெயின். அதனால வந்து எனக்கு பவளப்பாறை வந்து யாராவது டேமேஜ் பண்ணால் கண்டிப்பாக அது எனக்கு பிடிக்காது. நான் செய்கிறத கூட்டுத் தொழில் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ கூட்டுத் தொழில்னு எடுத்துகிட்டா பாரம்பரிய தொழில் அது. மொதல் மொதல் கூட்டு வைக்கும்போது ஒரு பாகம் ஒன்றரை பாக தண்ணியில் தான் ஓடுனேன். அதுவும் வந்து எப்படின்னா காதுலாம் வலிக்கும். மொதல் மொதல் ஓடும்போது காது லைட்டாக பொறுக்கும். இப்போ வந்து 3.5-4-5 உடச்சனாலும் ஓடுவேன். இதில் வந்து என்னென்னா நாங்கள் இறை கொண்டு போவோம். ரால் மண்டை நண்டு போகுது. அப்போ கொண்டு போகும்போது நாங்கள் அது இறையை எடுத்துகிட்டு டைப் பண்ணி உள்ளே தண்ணிக்குள்ள போகும்போது புட்டி மீன்கள் சின்ன சின்ன மீன்கள் வந்து எப்படின்னா எங்களை சுற்றி நிறைய வரும். வந்து அது அந்த வேஸ்ட்டு அப்படிலாம் சாப்பிடுவாங்க. அதே போல் கூட்டை வந்து உள்ளே இறைய போட்டதுக்கப்புறம் எங்களுக்கு தேவையில்லாத மீன்கள் இருக்குது, அதெல்லாம் உள்ளே போய் சாப்பிடும். எல்லாமே இது வேணும். அதே போல் நாங்கள் கூட்டை வந்து இப்போ மீன் நிறைய ஏறிச்சு, எங்களுக்கு தேவையான மீன் அந்த கூட்டுக்குள்ள இருக்குது அப்படின்னா நாங்கள் அது மேலே எடுப்போம். எடுத்து எங்களுக்கு தேவையான விலை போகக்கூடிய மீன்களை மட்டும்தான் நாங்கள் எங்கே யூஸ் பண்ணுறதை கொண்டு வருவோம் விற்கிறதுக்கு. எல்லாத்துக்குமே தேவையில்லாத மீன்கள், சின்ன மீன்கள் இதெல்லாம் வந்து ரேட்டு போகாது அப்படின்னா அதை வளர்கிறதுக்காக திருப்பி கடல்லே விடுவோம். நான் ஒரு நாள்லாம் வந்து எனக்கு அதிர்ச்சின்னு கொடுத்தத பார்த்துட்டா ஒரு நாள் கூடு பார்த்துட்ருக்கேன். நல்ல கடல் வந்து ரொம்ப தண்ணி கலக்காக இருக்குது, தண்ணி வந்து மங்களாக தெரியுது, கிளியராக இல்லை. அப்போ என்னுடைய உள்மனை சொல்லுது, இந்த கலக்குக்குள்ளே கூடு பார்த்துட்ருக்கோமே பக்கத்தில் அஞ்சாலா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமாக திரும்பி பார்க்குறேன். நான் எந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தேன்னா அதுலேயே என்னை பார்த்துட்டு பக்கத்தில் ஒரு அரை அடி கேப்பில் நிற்கிது, பொந்துக்குள்ளேருந்து வெட்டி பார்த்துட்டு. அது எனக்கு ஒரு அதிர்ச்சி, பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா அது சப்போஸ் வெளியே வந்து அஞ்சாலை வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்துச்சுன்னா, சினையாக இருந்துச்சுன்னா கடிக்கும் சொல்லுவாப்பில். அது வந்து கொஞ்சம் மூர்க்கத்தனம் அதிகமாக இருக்கும். அதுக்கு கடிச்சிச்சுன்னா எலும்பு மட்டும்தான் இருக்கும் கடிக்கிற இடத்துல, அப்படியே உருவி சதையை எடுத்துரும். ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம். கூட்டத்தில்
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00. சுயதொழில் செய்ய ஆர்வமுள்ள பெண்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் ₹50,000 வரை சுயதொழில் தொடங்க நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற மகளிர், திருமணமாகாத முதிர்கன்னிகள் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். நிதியுதவி பெற விரும்புகிறவர்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரேஷன் கார்டு நகல், ஆதார் கார்டு நகல், பேங்க் பாஸ்புக் நகல், விதவை அல்லது ஆதரவற்றோர் சான்றிதழ் நகல் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 04567-23046 என்ற எண்ணை அழைக்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: ராமேஸ்வரவூர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் கென்று வில்லியம். ஊர் தண்ணீர் ஊற்று. 12 வயசுலேருந்து நான் இங்கே கடல் தொழில் தான் போயிட்டுருக்கோம். என் ஊர் பூர்வீகமாக தான் நாங்கள் இங்கே இருந்துக்கிட்டுருக்கோம். நான் எல்லா தொழிலுக்கும் போயிருக்கேன். லாஞ்சி போயிருக்கேன், நாட்டு படகுக்கு போயிருக்கேன், சுருக்குமடிக்கு போயிருக்கணும், எல்லா இதுக்கும் போயிருக்கேன். ஆனால் கடலில் வந்து ஒரு சில மீன்களெல்லாம் கடையும் வாங்கியிருக்கேன், குத்தும் மட்டும் ரொம்ப முடியாமல் இருக்கேன். இந்த சாமி மீன் சொல்லிட்டு ஒரு மீன் வகை, ஒரு வகையான மீன். அது வந்து சாமானத்திலே வந்து நம்மளை வந்து குறி வைக்காது. அது தண்ணிக்குள்ளே பார்த்தோம்னாக்கா அந்த ரெக்கையை விரிக்கும் போது அந்த சப்பரம் எப்படி எந்த அளவுக்கு ஜொலிக்குமோ அந்தளவுக்கு அந்த சப்பரம் மாதிரியே இருக்கும். அப்படியே நின்று அப்படியே ஆடி வரும் அப்படியே அந்த சாமியும். நாங்கள் அந்த அருவிலெலாம் கூடு வைக்க போயிருக்கோம். அப்போலாம் இருந்திருக்கு. ஒரே ஒரு நாள் வந்து முதல் நாள் வந்து நான் வலை விட்டுட்டு வந்தேன், நல்ல பாடு மீன். அடுத்த நாள் வந்து பாடு கம்மியில் வந்து அந்த ஒரே ஒரு சாமி மீன் தான் வந்துச்சு. அப்போ எங்கள் அப்பாவோட சொல்லுவாங்க, சாமி மீன் வந்துச்சுன்னா ஒன்றும் அடித்து தூக்கி தண்ணியில் போட்டு இல்லாக்க தண்ணியிலே அங்கே லாரியை தொங்க போட்டுட்டேன்னா அது வாட்டும் கிடந்துட்டு கரையை வந்து தெரிச்சு தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு. நான் என்ன பண்ணால் அடித்து என்ன பண்ணால் 10,000 மேலேயே வச்சுட்டேன். 10,000 மேலேயே வச்சுட்டு நான் மாட்டுக்கு வலை பிடிச்சிக்கிட்டே இருந்தேன். பிடிச்சிருந்தாப்புல கடல் திடீர்னு குறுக்கு கடல் வந்து மாசாக்கு ஒத்தையை தள்ளி விட கால் இடறி கொண்டு போய் கையை கொண்டு போய் அந்த சாமி மீன்லேயே வச்சுட்டேன். வச்சா தான் எனக்கு தெரியும் அவ்வளோதான். என்னால் ஒன்றும் செய்யல. ஒரு பக்கம் ஃபுல்லாகவே செயலந்து வச்சு. அப்போ காற்று வந்து கச்சாங்காற்று. அப்படியே கை தாங்களா வந்து எப்படியோ கடைக்காரிக்கு வர ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு இருந்தாப்போ. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர வாயில் நொர மாதிரி வந்துடுச்சு. ஏன்னா ரொம்ப உள்ளே முள் ஒடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 3 மாதமாக உண முடியாமல் இருந்தேன். அதுக்கு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக சரியாச்சு. அதுக்கப்புறம் இந்த மீனை எடுத்த போக வத்தைக்கெல்லாம் இந்த இது வண்டி கிடக்கும். அவள் லேசாக கம்பு வச்சு அமைக்கிட்டு அப்படியே அந்த வாயை பிடிச்சிட்டு தண்ணியில் தூக்கி போட்டோம். அது அந்த குஞ்சுகள் அந்த இது பக்கம் போனால் தான் வந்து ரொம்ப அப்படியே சிலுப்பிக்கிட்டு ஓடிடும். அதை சிலுப்பும் போது நம்ம பார்த்து நம்மளே மெயின் மறந்துடும். அந்த மாதிரி அப்படியே சாமி மீன்னா அதுதான் சாமி மீன். அப்போ படம் எடுத்து ஆடுற மாதிரி அப்படியே அந்த ரெக்கை அப்படியே அப்படியே திருப்பி அழகாக இருக்கும் அந்த மீன். ஆனால் சாப்பிட்லாம். சாப்பிட்டா அந்த மீன் மாதிரி டேஸ்ட் எதுவும் கிடையாது. அப்படியே தீய வச்சு விட்டோம்னா முள்ளுக்கெல்லாம் கறியும். அப்படியே எடுத்து பிச்சு சாப்பிட்டோம்னா அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அதுக்குள்ளேயும் ஒரு விஷத்தன்மை உள்ளதுன்னு நான் அன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிறேன்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நம்ம கற்ற விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்டோர் ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்ட்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
2: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஆணோட வெற்றிக்கு பின்னாலும் கட்டாயமா ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்றாங்க. அப்போ பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி யார் இருப்பா?
1: ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கிறது சரிதான். ஆனா பொண்ணுங்களும் வெற்றி அடையணும்ல.
2: அதுக்கு உதவியாகவும் உறுதுணையாகவும் இருக்கும் நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணிக்கு நம்ம கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: ருக்குமணியே ருக்குமணியே, அக்கம் பக்கம் எந்த சத்தம்? காது ரெண்டும் கூசுந்தாரியே,

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேதல் பெண்ணை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நாம் மதி. இந்தியாவில ஏவுகணை தொழில்நுட்பத்தோட தந்தை யாருன்னு கேட்டா 100-90 பேருக்கும் தெரியும், ஏபிஜே அப்துல் கலாம் ஐயானு. ஆனா இந்தியாவை அணு ஆயுத தாக்குதல்ல இருந்து பாதுகாக்கிற அக்னி ஏவுகணையோட அன்னை யாருன்னு கேட்டா நம்மள 100-30 பேருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. ஏன்னா நிறைய துறைகள்ல ஆண்களுக்கு நிகரான வேலைகளை பெண்களும் செய்யறாங்க. ஆண்களை பற்றி பேசுற அளவுக்கும் அவங்களுக்கு கிடைக்கிற பேர்லயும் பாதி கூட அவங்க கூட உறுதுணையா இருக்கிற பெண்களுக்கு கிடைக்கிறது இல்லைன்னு தான் சொல்லணும். இது இப்போன்னு மட்டும் இல்லைங்க, அந்த காலத்திலயும், அதாவது ஆணாதிக்கம் அதிகமா இருந்த காலத்திலயும் சாதிச்ச நிறைய பெண்களோட பெயர்கள் வெளியே வரவே இல்லை. இப்படி சாதனை பெண்களோட பெயர்கள் வெளியே வர பல தடைகள் இருந்தாலுமே அந்த தடைகளை தாண்டி இன்னைக்கு அக்னி ஏவுகணையோட அன்னை அப்படிங்கிற பெருமைக்கு பெயர் பெற்றவங்க தான் கேரளாவின் ஆலப்புழா பகுதியை சேர்ந்த டெஸ்ஸி தாமஸ். கேரளாவில இவங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் தும்பா ராக்கெட் ஏவுதளம் இருந்திருக்கு. டெஸ்ஸியோட அப்பா IFS அதிகாரினால இவங்களை அடிக்கடி கூட்டிட்டு போய் காட்டியிருக்காங்க. அப்ப இருந்தே ஏவுகணை பற்றி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சிருக்காங்க. இந்த படிப்பு படிக்கிறதுக்கு டெஸ்ஸி தாமஸ்க்கு முன்மாதிரியா இருந்தது ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா தான். டெஸ்ஸி படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அப்துல் கலாம் ஐயா தான் இவங்களை அக்னி ஏவுகணை திட்ட பணியில அமர்த்திருக்காங்க. இந்தியாவில ஏவுகணை திட்ட பணிக்கு தலைவராய் நியமிக்கப்பட்ட முதல் பெண் விஞ்ஞானிங்கிற பெருமையும் இவங்களதான் சேரும். இது மட்டும் இல்லாம ஏரோநாட்டிக்கல் சிஸ்டம்ஸ் அமைப்போட முன்னாள் தலைமை இயக்குனர், பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்துல, அதாவது முன்னாள் அக்னி ஏவுகணை திட்ட இயக்குனராகவும் இருந்திருக்காங்க. டெஸ்ஸி தாமஸ் வேலையில இருந்த நாட்கள்ல கடும் உழைப்பாளியாவும் பின்வாங்காத போராளியாவும் இருந்திருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இவங்க குழு உருவாக்குன ஒரு ஏவுகணை இவங்க திட்டமிட்ட மாதிரி இலக்குகளை அடையாத நேரத்துல அதுக்கு எதிராக நிறைய விமர்சனங்கள்லாம் வந்திருக்கு. எல்லாரும் நம்மள விமர்சிக்கிறாங்கன்னு யோசிக்காம அதை ஒரு சவாலா எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கூட ஓய்வு எடுக்காம தினமும் 16 மணி நேரம் உழைச்சி விமர்சனத்துக்கு உள்ளான ஏவுகணைய வெற்றி பெறவும் வச்சிருக்காங்க. இதுக்காக பல விருதுகளையும் வாங்கியிருக்காங்க. முக்கியமா ஏவுகணை தொழில்நுட்பத்துல இந்தியா சுயசார்பு பெற பங்களிச்சதுக்காக இவங்களுக்கு லால் பகதூர் சாஸ்திரி தேசிய விருதும், DRDO-னு சிறந்த விஞ்ஞானி விருதும், அப்துல் கலாம் விருதும் வழங்கியிருக்காங்க. இப்போ டெஸ்ஸி தாமஸ் அவங்களோட பணியில இருந்து ஓய்வு பெற்றாலுமே இந்தியாவின் ஏவுகணை பெண் அப்படிங்கிற பெயரு இவங்களுக்கு மட்டும்தான் சொந்தமா இருக்கு. பல நாடுகளுக்கு இடையில ஏவுகணைகள் பறந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்துல இந்தியாவின் பெருமையான அக்னி ஏவுகணையோட அன்னையா இருந்தது மட்டும் இல்லாம திட்ட இயக்குனரா இருந்து அதை உருவாக்கிய பெருமையும் தன்னோடு தக்க வச்சிருக்கிற விஞ்ஞானி டெஸ்ஸி தாமஸ் அவங்களுக்கு கடல் ஓசை எஃப்எம் 90.4 சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஓசையம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் பெனடிக்ட். தங்கச்சிமடம் தண்ணீர் ஊற்று கிராமத்தை சேர்ந்த மீனவன். நான் கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷமாக மீன்பிடி தொழில், துடுப்பு இல்லாத படகுகளில் போய் கரையோரங்களில் வந்து இயற்கை வளங்கள் கெட்டு போகாத அளவுக்கு மீன்பிடிக்கிற தொழில் தான் நாங்கள் பாரம்பரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் சிறு பிள்ளையாக இருந்த காலத்தில் இருந்தேன்னா சூந்து சூடைன்னு ஒரு வகை மீன் பிடிப்பாங்க. சூந்து சூடைங்கிறது தென்னை ஓலைகளால் வந்து நல்லா அதை ஒன்று திரட்டி கட்டி நீண்ட இதாக பிடிச்சி அதை வச்சு அதில் வந்து தீ வச்சு விடுறது. தீ வச்சு விட்டு சின்ன பத்தையில் ஏறி போய் ஒருத்தர் வந்து அந்த தீப்பந்தத்தை பிடிப்பார். ரெண்டு பேர் படகுக்கு அந்த பக்கம் இந்த பக்கமும் ஒரு வலை, சத ரவுண்டு வலை இருக்கும், அதால் வந்து கச்சான்னு சொல்லுவாங்க, அதை அந்த கச்சாவில் அள்ளி போட்டு சூந்து சூட பிடிப்போம். அந்த பாரம்பரிய மீன் பிடிப்புகள்லாம் இப்போ இல்லை. அதே போல் வந்து நாங்கள் சிறுபிள்ளையா இருக்கையில் பக்கத்து ஊர் அரியாங்குண்டு அந்த பள்ளிக்கூடத்தில் படித்தோம். இங்கேருந்து நடந்து போகையிலேயே கரையோரங்களில் வந்து இனப்பெருக்கம் அதிகமாக இருந்த காலத்தினால கணவாய் மீன்கள் வந்து கரையோரத்தில் வரும். அதை நாங்கள் சின்ன பருவத்திலேயே விளையாடி விளையாடி காலால் தள்ளி கொண்டு போய் பிடிச்சி கொண்டு போய் வந்து அதை எங்கள் ஸ்கூல் வாத்தியாருக்கே கொடுப்போம். எங்கள் வாத்தியார் ரொம்ப சந்தோஷப்படுவார். அதே மாதிரி இப்போ வந்து இந்த இழுவலைகளை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. கணவா முட்டைகள் மற்ற விஷயங்கள் வந்து சேதமாகி எந்த மீன்களுமே கரையை இறங்குறதில்ல. அதே போல் இப்போ தற்போது அரசு வந்து ஒரு மாறுதல் செஞ்சுருக்கு. கடற்கரை ஓரங்களில் வந்து செயற்கை பவளப்பாறை மற்றும் கல்கள் போட்டதுனால பழைய அளவுக்கு வந்து அந்த கணவாய்கள் இறங்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.
2: இணைந்திருப்பது கடலோசை FM 90.4 நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக நாம் மதி. ஊர்ல திருவிழா வந்தாலோ இல்ல வீட்டுல ஏதாச்சும் சுப நிகழ்வுகள் நடந்துச்சுன்னா, எங்கேயாச்சும் நம்ம வெளியூருக்கு டூருக்கு போறோம் அப்படின்னா கூட குடும்பமா ஒன்னா சேர்ந்து கடைக்கு போய் துணிகளை பர்ச்சேஸ் பண்ணுவோம். இல்லனா வீட்டுக்கு பக்கத்துல யாராவது துணி விக்கிறவங்க வந்தாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து வாங்கிப்போம். ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னா, வீட்டுல 4 பேர் இருந்தாலுமே 4 பேரும் தனித்தனியா ஆன்லைன்ல அவங்க அவங்களுக்கு என்ன தேவையான பொருட்கள் வேணுமோ அதை ஆர்டர் பண்ணிடுறோம். இதுல பெரும்பாலும் நம்ம டிரெஸ் தான் வாங்குறோம். இப்பெல்லாம் யார பார்த்தாலுமே ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ண டிரெஸ் தான் அதிகமா நம்ம பார்க்க முடியுது. மார்க்கெட்ல பார்த்தாலும் சரி, திருவிழா கூட்டங்கள்ல பார்த்தாலும் சரி, ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ண டிரெஸ் தான் அதிகமான மக்கள் போட்டிருக்காங்க. கடைக்கு போறத தவிர்த்துட்டு வீட்டுல இருந்தே டிரெஸ் ஆர்டர் பண்ணதான் மக்கள் அதிகமா விரும்புறாங்க. இப்படி ஆன்லைன்ல ஆர்டர் பண்றதுக்கு பல பேருக்கு தெரிஞ்சாலுமே ஒரு சில பேருக்கு தெரியாம தான் இருக்கு. ஆனா ஆர்டர் பண்ணி டிரெஸ் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஒரு சிலர் நல்ல துணியை செலக்ட் பண்ணுவாங்க. அதாவது அந்த கிளாத்தை வச்சு இந்த துணியை ஆர்டர் பண்ணா நல்லா இருக்குமா இருக்காதான்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அதே மாதிரி ஆன்லைன்ல வாங்குற டிரெஸ்ஸோட அமௌண்ட் கம்மியா தான் இருக்கும். இந்த டிரெஸ்ஸுக்கு இந்த அமௌண்ட் சரியானதா இருக்குமான்னு அவங்களோட கெஸ்ஸிங்ல கரெக்டா சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம ஒருத்தரை பார்த்து அவங்களுக்கு என்ன சைஸ் கரெக்டா இருக்குன்னு கூட சரியா சொல்றவங்களும் இருக்காங்க. எல்லாராலையும் இது மாதிரி கரெக்டா சொல்ல முடியுமான்னு கேட்டா முடியாது. அது மட்டும் இல்லாம ஒருவேளை ஆர்டர் பண்ற பொருள் ஏதாவது டேமேஜா இருந்தா கூட ஈஸியா அதன் ரிட்டர்ன் போட்டும் நமக்கு என்ன பொருள் தேவையோ அதையும் ஆர்டர் பண்ணி கொடுப்பாங்க. இந்த எல்லா திறமையும் ஒருத்தக்கிட்ட இருக்குதுன்னா தாராளமா அவங்க ஆன்லைன்ல பொருள் வாங்க தெரியாதவங்களுக்கு பொருள் ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுக்கலாம். எப்படின்னா, இப்போ ஒரு சாரியோட விலை 350 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம வாங்கி அவங்களுக்கு 400 ரூபாய்க்கு விற்பனை பண்ணும் போது ஒரு சாரியிலே நம்ம 50 ரூபாய் சம்பாதிக்க முடியும். பொதுவா நம்ம டைரக்டா கடையில போய் வாங்குற துணிகளை விட ஆன்லைன்ல விலை கம்மியா இருக்கிறதுனால நம்ம தாராளமா இதை விற்பனையும் செய்யலாம். நம்ம செலக்ட் பண்ணி வாங்கி கொடுக்கற துணியோட தரம் நல்லா இருந்துச்சுன்னா, நம்ம 10 பேருக்கு வாங்கி கொடுத்தோம்னா அது ஒரு 40 பேருக்கு போய் ரீச் ஆகும். இப்படி நாளடைவுல ஒருத்தங்க கிட்ட ஒருத்தங்கன்னு மாறி மாறி சொல்லி நம்ம கிட்ட நிறைய பேர் வந்து ஆர்டர் பண்ணி கேட்க ஆரம்பிப்பாங்க. இல்ல ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணி வாங்குறத விட இன்னும் தரமா வேணும்னா நம்ம மொத்த கடையில போய் கூட துணி எடுத்து வந்து விற்பனையும் பண்ணலாம். துணி எடுக்கும் போதே அந்தந்த டைம்ல என்ன மாடல் வருது, என்ன கிளாத் ஃபேமஸா இருக்குன்னு, பெண்கள் அதிகமா எதை லைக் பண்றாங்க, என்ன கலர்ஸ்ல கேக்குறாங்க, என்ன டிசைன்ஸ்ல கேக்குறாங்கன்னு அவங்களுக்கு ஏத்த மாதிரி அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். அப்பதான் நம்ம கிட்ட எந்த டிரெஸ்ஸும் தேங்கி கிடக்காம எல்லா டிரெஸ்ஸுமே விற்பனை ஆயிரும். வீட்டுல இருந்தே தொழில் செய்யணும்னு விரும்புறவங்க தாராளமா துணி வியாபாரம் செய்யலாம். அதுலயும் முக்கியமா ஃபெஸ்டிவல் டைம்ல நம்ம துணிகளை வாங்கி விற்பனை பண்ணும் போது நம்ம அதிக லாபத்தை பெறலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. நாம எல்லாருமே உலக நடப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக காலையில செய்தித்தாள்கள் படிக்கிறது வழக்கம். அந்த செய்தித்தாள்கள் படிக்கும் போது அடியில ஊதா, இளஞ்சிவப்பு, மஞ்சள், கருப்பு கலர்ல 4 புள்ளிகள் இருக்குமே, அத கவனிச்சிருக்கீங்களா? அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த 4 புள்ளிகளை CMYK சொல்றாங்க. இது சயான், மெஜெண்டா, எல்லோ அண்ட் கீ கலர். அதாவது செய்தித்தாள்கள்ல கருப்பு கலர் ரொம்ப அதிகமா பயன்படுத்துறதுனால சில நேரங்கள்ல செய்தித்தாள் பக்கம் தெளிவா இல்லனா இந்த 4 புள்ளிகளும் மேல கீழ மாறி மாறி ஒழுங்கற்ற நிலையில இருக்குமா. இந்த 4 புள்ளிகளும் தெளிவா இருக்கு அப்படின்னா செய்தித்தாள்கள்ல வரிகளும் தெளிவா இருக்கும். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேர்கள் இணைந்திருப்பது கடலோசை எஃப்எம் 90.4 நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக நாம் மதி. நம்ம எங்க பார்த்தாலுமே இல்ல எங்க போனாலும் எது வாங்கணும்னாலும் ஒரு சாப்பாடை நல்லா சாப்பிடணும்.

செலவுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட செலவு பண்றதுக்கு தான் அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம். நம்ம கையில காசு இல்லைன்னா நம்ம குழந்தைங்க கூட நம்மளை ஏளனமா தான் பார்ப்பாங்க. அதனால நம்ம கிட்ட வர்ற வருமானத்துல கண்டிப்பா நாலுல ஒரு பங்காச்சும் நாம சேமிக்கணும். நிறைய ஸ்கூல்ல எல்லாம் இப்போ ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்குன்னு மாணவர்கள் சேமிப்பு திட்டம்னு ஒன்னு கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்துல குழந்தைங்க கொஞ்சம் கொஞ்சமா சேமிக்கும் போது அது அவங்களோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கே சரியா இருக்கும். ஆனா நம்மளோட அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய கண்டிப்பா நமக்கு சேமிப்பு முக்கியம் இல்ல. சேமிக்கணும் அப்படின்னு சொன்னதுமே ஒரு சில பேர் யோசிக்கிறது என்னன்னா மாசத்துக்கு ஒரு 1,000 ரூபாய் 2,000 ரூபாய் சேமிச்சிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாதுங்க. நம்ம ஒரு திருவிழாவுக்கு துணி எடுக்க போறோம், இல்ல ஒரு திருமண சுபகாரியத்துக்கு துணி எடுக்க போறோம்னா ஒரு 3,000 ரூபாயோ இல்ல 5,000 ரூபாயோ கொடுப்பாங்க. சோ அந்த தொகையில ஒரு 1,000 500 ரூபாய் எடுத்து வச்சுட்டு இப்ப 3,000 ரூபாய்னா ஒரு 500 ரூபாய் இல்ல 5,000 ரூபாய்னா ஒரு 1,000 ரூபாய் எடுத்து வச்சுட்டு மீதி காசுல நம்ம செலவு பண்ணலாம். இல்ல ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு 300 ரூபாய் கொண்டு போறோம்னா அதுல ஒரு 50 ல இருந்து 100 ரூபாய் எடுத்து வச்சுட்டு மீதி காசுக்கு நம்ம திங்ஸ் வாங்கி வைக்கலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேமிச்சு வைக்கிறது மூலமா தான் நம்மளோட சேமிப்பை நம்ம கூட்ட முடியும். ஒருவேளை இப்படி நம்மளால சேமிக்க முடியலன்னா ஒரு 4-5 பேர் ஒன்னா சேர்ந்து வார வாரமோ இல்ல மாச மாசமோ நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன தொகைய ஒரு சேமிப்பு மாதிரி போட்டு சேமிச்சுட்டு வரலாம். நம்மளுக்கு காசு தேவைப்படுற நேரத்துல வெளியே யாருக்கிட்டையும் போய் அதிக வட்டிக்கு வாங்காம நம்ம சேமிச்ச அந்த பணத்துல இருந்து எடுத்து கூட நம்ம செலவு பண்ணிக்கலாம். வெளியே அதிக வட்டிக்கு வாங்கி நம்மளோட சிறு சேமிப்பை இழக்கிறதுக்கு பதிலா நம்ம குழுவா சேமிச்சு அதுல நம்ம பயனடைஞ்சிக்கலாம். எப்படி வரதட்சணை கொடுக்கறதும் வாங்குறதும் குற்றமோ அதே மாதிரிதான் நம்மளோட அன்றாட தேவைக்கு வாங்குற பணத்துக்கு வட்டி கொடுக்கறதும் வட்டி வாங்குறதும் குற்றம். அதனால நமக்குன்னு ஒரு சேமிப்பு இருந்தாதான் நம்ம யாரையுமே எப்பவுமே எதிர்பார்த்து நிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. தன் கையே தனக்குதவின்னு நம்ம போய்கிட்டே இருக்கலாம். குறிப்பா இது பெண்களுக்கு தான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஏன்னா வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு தான் அதிக அளவுல இந்த சேமிப்போட முக்கியத்துவம் தேவைப்படுது. பெண்கள் மட்டும் இல்லாம தங்களோட குழந்தைகளுக்கும் இந்த சேமிப்போட முக்கியத்துவத்தை சொல்லி கொடுத்து அவங்களுக்கும் சேமிக்கிறத பத்தி கத்து கொடுக்கணும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம். சமாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
4: கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
2: 2.
3: மொபைலா மொபைலா? அந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
2: 2.
3: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
2: ஹலோ, இப்ப எதுக்கு 2 வர்ற மாதிரியே கேள்வி கேக்குறீங்க?
5: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 முதல் 2 வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
6: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
7: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
8: நேர்கள் இணைந்திருப்பது கடல் ஓசை எஃப்எம் 90.4 நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. நிறைய ஊர்களில், குறிப்பா சொல்லணும்னா இந்த கிராமப்புறங்கள்ல, மக்கள் வந்து அதிக அளவுல கால்நடைகளை விரும்பி வளர்ப்பாங்க. அதாவது அவங்களோட தேவைக்காகவும் இல்ல லாபத்துக்காகவும் இந்த கால்நடைகளை வளர்த்துட்டு வருவாங்க. அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா கறவை மாடுகளை. ஒரு சில பேர்கிட்ட நிறைய இடம் இருக்கும், வயல்வெளிலாம் இருக்கும், மாடுகளை பராமரிக்கிறதுக்கு போதுமான வசதிகள்லாம் இருக்கும். ஆனா மாடுகளை வாங்குறதுக்கு போதுமான பண வசதி இருக்காது. அப்படி கிராமப்புறத்துல வசிக்கிற ஏழை மக்களுக்கு கறவை மாடை கொடுத்து அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும் நோக்கத்துலதான் தமிழ்நாடு அரசு இலவச கறவை மாடு வழங்கும் திட்டத்தை செயல்படுத்திட்டு வர்றாங்க. இந்த திட்டத்தை தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் மூலமா செயல்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. திட்டத்துல நீங்க பயனடையணும்னா அதுக்கு சில தகுதிகள்லாம் இருக்கு. அது என்னன்னா, இந்த திட்டத்துல பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்கணும், அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும், அவங்களுக்கு ஊக்கம் கொடுக்கணுங்கிறதுக்காக கிராமப்புற பெண்கள் மட்டும்தான் இதுல பயன்பெற முடியும்னு சொல்றாங்க. ஒருவேளை அந்த கிராமத்துல திருநங்கைகள் வாழ்ந்தாங்கன்னா அவங்களோட தகுதியின் அடிப்படையில் அவங்களும் இதுல பயனடையலாம். குடும்ப தலைவியா இருக்கிற பெண்களா இருக்கட்டும், இல்ல கைம்பெண்கள், கைவிடப்பட்ட பெண்கள், மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு இதுல முன்னுரிமை கொடுப்பாங்க. இந்த திட்டத்துல பயனடைய விரும்புறவங்க 60 கீழே இருக்கணும். விண்ணப்பிக்கும் போது சொந்தமா பசுமாடு இல்ல எரும மாடு எதுவும் அவங்க கிட்ட இருக்க கூடாது. விண்ணப்பிக்கிறவங்க பேர்ல 1 ஏக்கருக்கு மேல நிலம் இருக்க கூடாது. ஒருவேளை இருந்தாலும் பயனாளியோட பேர்ல கொஞ்சம் நிலம் இருந்துச்சுன்னா அது ஏத்துக்கப்படும். பயனாளியோ இல்ல அவங்களோட உறவினர்களோ, அதாவது ஒரு பெண் இதுக்கு விண்ணப்பிக்கிறாங்கன்னா அவங்களோட கணவரோ, தந்தை தாய் மாமனார் மாமியார் மகன் மகள் மருமகள் இவங்களை யாருமே மத்திய மாநில அரசின் கீழேயோ இல்ல மத்திய மாநில அரசு சார்ந்த நிறுவனத்திலேயோ வேலை பார்க்க கூடாது. அப்படி யாராவது வேலை பார்த்தாங்கன்னா கண்டிப்பா இவங்களுக்கு இந்த திட்டத்துல பங்கு பெற முடியாது. இந்த திட்டத்துல விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க ஆடுகள் வழங்கும் திட்டத்துல பயன் அடைஞ்சிருந்தாங்கன்னா இந்த திட்டத்துல பயன்பெற முடியாது. பயனாளி அந்த கிராமத்திலேயே நிரந்தரமா வாழ்றவங்களா இருக்கணும். இதுல குறைஞ்சபட்சம் ஆதி திராவிடர் 29% பழங்குடியினர் 1% இருக்கணும். இதுல விண்ணப்பிக்கிறவங்க தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு இணையம் இல்லனா கூட்டுறவு சங்கத்துல உறுப்பினரா இருக்கணும். இந்த தகுதிகள்லாம் உங்களுக்கு இருக்குன்னா தாராளமா இந்த திட்டத்துக்கு நீங்களும் விண்ணப்பிக்கலாம். இந்த திட்டத்தை பத்தி இன்னும் பல தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் இணையம் மூலம் தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நாமதி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது பிற்பகல் 1 மணி. இன்று டைம் மற்றும் ஜோடி திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் சுகுணா, எனக்கு வயசு 63 வயசாயிருச்சு. பாம்பன், ஆமாம், நான் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் படிச்சுட்டு இருந்தேன், எங்கள் பாம்பன் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ எங்களுக்கு ஒரு 2 வல்லம் கிடந்துச்சு. வல்லம் கிடந்தா நான் எங்கள் ஃபேமிலி, எங்கள் அப்பா வந்து அந்த காலத்து எஸ்எல்சி. எங்கள் அப்பா வந்து, எங்கள் அப்பா ஒரு பஞ்சாயத்தர் மாதிரி இருப்பாங்க. இருந்தாலும் ஒரு போலீஸு ஒருத்தன் திடீர்னு யாரையாவது பிடிச்சிட்டாங்களா, ஸ்டேஷனில் பிடிச்சிட்டாங்கன்னா எங்கள் அப்பா பேசுகிற இங்கிலீஷில் அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியுமா, விட்டுட்டு போவாங்க. அப்படி ஒரு ஃபேமிலி தான் எங்கள் ஃபேமிலி. ஆனால் நான் வந்து இப்போ அண்ணன்லாம் நல்லா படித்தாங்க, அண்ணன் லோயலா காலேஜில் படித்தாங்க, ஒரு அண்ணன் கஸ்டம்ஸில் வேலை வைத்தாங்க, 2 அண்ணன் தேவக்கடையில் படித்தாங்க. நாங்கள் 2 பொம்பளை பிள்ளைகளும் படிக்கலை. நான் 7வது படிச்சுட்டு இருந்தேன். அக்கா எத்தனை கிளாஸ் படித்தாங்கன்னு தெரியல, நான் படிச்சுட்டு இருந்தேன்.

0: அப்ப எப்படின்னா தெக்குவாடி வந்து அந்த அந்தோனியாஸ் கோயிலுக்கு நேரெல்லாம் பார்த்தா குரங்கு குரங்கு மரம் பூசரி மரமா இருக்கும், குரங்கு நம்ம தலையில உழுவும், நம்ம வச்சிருக்கிறத அப்பிட்டு போயிடும். அப்படி உள்ள கால சூழ்நிலையில என்ன செய்யறது, சோற வடிச்ச தண்ணி எங்க அம்மா முன்னாடி போயிருவாங்க இந்த கருவாடு பற்றியில வேலை பார்க்கறதுனால. அம்மாவுக்கு சொந்தமாவே அம்மா கருவாடி வியாபாரம் பாப்பா, அப்பா அம்மாவும் வியாபாரம்னா அவங்க வியாபாரம், அவங்க அவங்களுடைய சரக்கா அவங்களே உணர்த்துவாங்க. இதுக்கெல்லாம் நான் என்ன செய்வேன்னா சோறு வடிச்ச தண்ணி கொண்டு போகணும், கொண்டு போய் அந்த அவ்வளவு சூழ்நிலையில ஒரு மணி நேரம் நடக்கணும், நடந்து நான் போய் அதை கொடுத்துட்டு வருவேன். பிரேக் விடும்போது என்ன செய்யணும், அந்த தண்ணியை கொண்டு கொடுத்துட்டு வரணும். கொடுத்துட்டு வந்தா நான் அதை அப்படியே படிப்பை நான் கண்டினியூ பண்ண முடியல, வீட்டு சுமை அதிகம், அதுக்கெல்லாம் வேலை, அதனால வயதுக்கு வந்ததுக்கு அப்புறமா அதிகமான வேலை. தம்பி மசாலா அரைக்கணும், அரைச்சு அதை தாளிச்சு, தங்களுக்கு தான் போகும் இல்லைங்க, அதை அரைச்சு தாளிச்சு கொடுக்கணும், எல்லா வேலையும் பார்க்கணும். இதுக்கெல்லாம் எங்கள் அம்மா சாயந்தரம் வருவாங்க. இதுக்கெல்லாம் ரெண்டு வல்லக்காரர்களுக்கு சோறாக்கி நான் சாப்பாடு கொடுக்கணும். சாப்பாடு கொடுத்தா எங்கள் அப்பா வந்து இந்த ஆம்பளையெல்லாம் வருவாங்க, ஒரு 10 பேர்கிட்ட இருப்பாங்க வெள்ளத்துக்கு போகிறதுக்கு. அப்போ என்ன செய்வாங்க, எங்கள் அப்பா சாப்பாடு கொடுக்குற நேரத்தில் என்கிட்ட வந்து உட்காந்துக்கிடுவாங்க. அப்போ அதுக்கப்புறம் அவன் வேலை செய்வான். அதுக்கப்புறம் படிப்பை தொடரவே முடியல, இந்த 7 வருஷம் முடிஞ்சிச்சு, கடைசியில் வயதுக்கு வந்தாச்சு. அப்புறம் 2.5 வருஷம் இருந்தேன். அதுக்கப்புறம் என் கணவர் வந்தாக கல்யாணம் முடித்தோம். எனக்கு 47 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி. நன்றி.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று டைம் மற்றும் ஜோடி திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாசம் தெளிச்சிருக்கேன் நான். உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது?
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் ஏன் வெளியே விட போறேன்?
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்குள்ள டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணணுங்கிற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணியை விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: இன்று டைம் மற்றும் ஜோடி திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசையம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: இன்று டைம் மற்றும் ஜோடி திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று டைம் மற்றும் ஜோடி திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி. சுயதொழில் செய்ய ஆர்வமுள்ள பெண்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு கைமண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் ₹50,000 வரை சுயதொழில் தொடங்க நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. கைமண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற மகளிர், திருமணமாகாத முதிர்கன்னிகள் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். நிதியுதவி பெற விரும்புகிறவர்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரேஷன் கார்டு நகல், ஆதார் கார்டு நகல், பேங்க் பாஸ்புக் நகல், விதவை அல்லது ஆதரவற்றோர் சான்றிதழ் நகல் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 0456723046 என்ற எண்ணை அழைக்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: ஓசையம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: பேரு மெக்கலந்தனி, வயசு வந்துட்டு 53. இது ஒரு 20 வருஷத்துக்கு முன்ன கோடைகள்ல வச்சு கடைக்கால கிடக்கும்போது வெள்ளம் மாயால கிடக்கும்போது நடந்தது. ஒரு சின்ன பையலா மரத்துல ஏத்திட்டு போயிட்டோம். கோடியக்கரைன்னு சொல்ல பொறுத்த அளவுக்கு எல்லா நேரமே நீவாடு போய் ஓடணும், ஓடத்தான் செய்யும். அதை பார்த்து பார்த்து தான் இறங்கணும். பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள்லாம் நீய முடியாது, அந்த அளவுக்கு நீவாடு போகணும். மரத்தில் ஏற்றிட்டு போய் வள்ளத்தில் ஏற்றி விட்டுட்டு மரத்தில் வந்து வள்ளத்தில் நாங்கள் ஏறிட்டோம். மரக்காரை லாக்காக வலிஞ்சான், வலிஞ்ச லக்கத்துலேருந்து பிள்ளைய வந்துட்டு தவற விட்டான். தவறி தண்ணியில் உழவும் அந்த பிள்ளைய பாகத்து எடுக்கிறதுக்கு எல்லா பேருமே தண்ணியில் விழுந்துட்டாங்க, யாரும் பார்க்க முடியல. காலு சரியில்லாத நல்லா நான் வள்ளத்தில் இருந்தேன், மற்ற பேர்லாம் இறங்கிட்டாங்க. நான் வள்ளத்தில் இருந்ததுனால நான் பிள்ளைய பார்த்தேன். சின்ன பிள்ளை ரொட்டி பாக்கெட்டு கையில் வச்சுருந்தது, அது மட்டும் கொஞ்ச நேரம் சென்று கிளம்புச்சு. கிளம்பவும் அந்த ரொட்டி பாக்கெட் மேலே பாஞ்சிட்டேன். பாஞ்சா புள்ள தண்ணிக்குள்ள போவா உள்ளக்கு போகும்னு கையை பிடிச்சி தூக்கிட்டேன். தூக்கிட்டு இன்னொரு வெள்ளம் பக்கத்தில் கிடந்த வளத்தில் ஏறி அந்த ஒத்த கையிலே நீஞ்சு போய் ஒத்த கையிலேயே பிள்ளையை தூக்கிட்டு போய் அந்த வளத்தில் அம்மாரை பிடிச்சி ஏறி ஒசக்க தூக்கி போட்டுட்டேன். ஒரு அம்மாரை கையை வச்சு பிடிச்சி, ஒரு அம்மாரில் கையை வச்சு பிடிச்சிக்கிட்டோமே கை அடுத்த பக்கம் வாயை வச்சு கடிச்சிக்கிட்டு தான் மறுபக்கம் கையை போட முடியும். ஏன்னா ஒரு கையை புள்ள பிடிச்சி தூக்கியிருக்கோமா, அதனால் அந்த அம்மாரை ஒரு வாயை வச்சு ஒரு கடி, கையை வச்சு ஒரு பிடி, இப்படி பிடிச்சி பிடிச்சி ஏறித்தான் வள்ளத்தில் ஏறினேன். அந்த பிள்ளையை தூக்கி அந்த வள்ளத்தில் போட்டுட்டு தான் ரெண்டு கையை வச்சு ஏறினேன். தூக்கி போட்டுட்டு ஒசக்க ஏறி பிள்ளைய தடை விட்டுட்டு இருந்து அந்த மரத்தை வரவும் மரத்துலேருந்து பிள்ளைய தூக்கிட்டு போய் கடக்கல்லேருந்து பிள்ளைய சுற்றி தண்ணி அமுக்கி அமுக்கி எடுத்தாச்சு. எடுத்து பிள்ளைக்காரங்கள போடச்சாச்சு. பிள்ளைக்காரங்க அன்றைக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எனக்கு கடவுளே நீங்கள் தான் என்ன.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
0: அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களின் பேச்சு. இது RS ஸ்பீச் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
4: இன்று காலை நான் விமானத்தில் வரும்போது ஒரு தமிழை பற்றி ஒரு ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட புத்தகம் படித்தேன். டேவிட் சுல்மான் என்ற ஒரு மிகப்பெரிய ஆய்வறிஞர் தமிழ் என்று தமிழ் மொழியினுடைய வரலாறை எழுதியிருக்கிறார். அவர் சொல்கிறார், உலகத்தில் வேறு எந்த மொழிக்குமே இல்லாத ஒரு சிறப்பு தமிழ் மொழிக்கு இருக்கிறது. தமிழ் மொழிதான் தான் வந்து தனக்கென்று ஒரு மனம் இருப்பதாக சொல்கிறது. தமிழ் மனம் என்று பெயர் அதற்கு. ஒரு மொழி தனக்கென்று ஒரு வாசனை இருப்பதாக சொல்லுகிற ஒரே மொழி உலகிலேயே தமிழ் மொழி மட்டும்தான் என்று ஒரு டேவிட் சுல்மான் சொல்றார். சொல்லிட்டு அவர் சொல்கிறார், மதுரையினுடைய சிறப்பு என்ன தெரியுமா, ஆண்டவரே கடவுளே இந்த ஊருக்கு கவிஞராக வந்தார் என்பதுதான் சிறப்பு. இந்த ஊருக்கு கடவுள் கவிஞராக வந்து தானும் ஒரு கவிஞன் என்று கவிதை எழுதி என் கவிதைக்கும் இடம் கொடுங்கள் என்று சங்க பலகையில் இடம் கேட்டார் என்பதுதான் சிறப்பு என்று டேவிட் சுல்மான் சொல்றார். இவ்வளவு அரிய தமிழை, இவ்வளவு அரிய தமிழ் மொழியினுடைய இலக்கியங்களை, மொழியினுடைய சிறப்புகளை நாம் மறந்ததோடு நம் பிள்ளைகளுக்கு கற்றுத்தர மறந்து அந்த பிள்ளைகளுக்கு தமிழ் எழுத்தை வாசிக்கவே தெரியவில்லை. ஒரு பள்ளிக்கூட நிகழ்ச்சிக்கு போகிறேன். இரண்டு மாணவிகள் தமிழ் தாய் வாழ்த்து பாடுகிறார்கள். பாடிக்கொண்டிருக்கும் போதே திடீரென்று அவர்கள் கையில் இருந்த பேப்பர் கீழே விழுந்துட்டு பாட்டை நிறுத்திட்டாங்க. நான் வாங்கிய இந்த காகிதத்தை பார்த்தால் ஆங்கிலத்தில் தமிழ் தாய் வார்த்தை எழுதி வச்சிருக்கிறார்கள். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது, தமிழ் மொழியில் நம் வீட்டு பிள்ளைகள், அவர்கள் ஏதோ ஒரு நாட்டில் இருந்து தமிழ்நாட்டிற்கு படிக்க வந்தவர்கள் அல்ல, நம் வீட்டு பிள்ளைகளுக்கு நாம் தமிழ் கற்க மறந்திருக்கோம். தமிழ் சொற்கள் தெரியவில்லை, தமிழர்களுக்கு உணவு தெரியவில்லை. உலகிலேயே தான் சாப்பிடுகிற உணவு என்னவென்று தெரியாமல் சாப்பிடுகிற ஒரு இனமாக தமிழினம் இருக்கிறது என்றால் வெட்கப்படத்தான் வேண்டியிருக்கிறது. என்ன கிடைக்கிறது, சோறு கிடைக்கிறது என்கிறார்கள், சாப்பாடு போடுகிறார்கள் என்று. நீங்கள் உண்ணுகிற உணவில் இருக்கக்கூடிய அரிசி என்ன என்று கேட்டால் இளைஞர்கள் யாருக்கும் தெரியாது.
5: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: ஷர்ட், பைக், கார், ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலமெல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ண கூடாது?
1: தென் தமிழ்நாட்டிலே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனுஷ் டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000க்கும் மேற்பட்ட டிசைன்கள் 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரியும் உண்டு.
0: அனுஷ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாள் மற்றும் தென்காசி.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அறிவோம் ஆயிரம். இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
1: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களின் பேச்சு. இது ஆர் எஸ் ஸ்பீச் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: நான் ஒரு பெரிய பல்பொருள் கடைக்கு போயிருந்தேன். அந்த பல்பொருள் அங்காடியில் இருக்கக்கூடியதில் ஒரு கணவனும் மனைவியும் புதிதாக திருமணம் செய்தவர்கள் வந்திருக்காங்க. காரை விட்டு இறங்கி வந்து அவர்கள் அரிசி வாங்குகிறார்கள். புதுமண தம்பதிகள் இல்லையா, அவர்களுக்கு அது ஒரு வேடிக்கை. புதிதாக ஜாமான் வரும்போது வாங்க வரவங்க வந்து கடையில் கேட்குறாங்க அரிசி வேணும்னு. கடைக்கார பையன் விதவிதமான அரிசியை காட்டுறான். இந்த அரிசி எல்லாமும் நல்ல அரிசி தான், எது வேண்டும் என்று. உடனே அந்த கணவன் மனைவியை பார்த்து சொல்கிறான், நீ தானே எம்பிஏ, நீ தேர்வு பண்ணு அப்படின்னு. மனைவி உடனே சொல்றா, அதை போட்டோ எடுத்து கூகுளில் போடு, சர்ச் பண்ணி பார்ப்போம். கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்து நீங்கள் என்ன அரிசி என்று கண்டுபிடிக்க முடியுமா என்ன? கணவன் சிரிக்கிறான். சிரிச்சுட்டு உடனே கேட்குறான் வந்து அந்த கடைக்கார பையனை கேட்போன்ட்டு, தம்பி இதில் இந்த அரிசியில் எது சாப்பாட்டு அரிசி? சொல்கிறான், எல்லாமும் சாப்பாட்டு அரிசி தான், உங்களுக்கு என்ன அரிசி வேண்டும்? அவனுக்கு அவன் எம்எஸ்சி படித்திருக்கலாம், எம்டெக் படித்திருக்கலாம், அவனுக்கு என்ன தெரியாது தெரியுமா? தான் என்ன அரிசியை உண்ணுகிறோமோ அந்த அரிசி யார் விளைவித்தார்கள், எங்கிருந்து விளைந்தது, அதனுடைய பெயர் என்ன என்று தெரியாது. தெரியாததோடு அவன் தெரிந்து கொள்ள விரும்பவும் மாட்டான். செவ்வாய் கிரகத்தில் என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ள விரும்புவான். 100 ஆண்டுகளுக்கு அப்புறம் என்ன நடக்கு என்று தெரிந்து கொள்ள விரும்புவான். ஆனால் உண்ணுகிற உணவு எங்கிருந்து வந்தது என்று தெரிந்து கொள்ள மாட்டான். கடைக்கார பையன் சிரித்தபடி அவர்கள்ட்ட கேட்கிறான், உங்களுக்கு என்னதான் வேணும் என்று. உடனே அவர்கள் புத்திசாலி இல்லையா, அவர்கள் உடனே சொல்றாங்க என்ன அப்படின்னா, எந்த அரிசி விலை கூடவோ அந்த அரிசி கொடுது. ஏனென்றால் இன்றைக்கு சம்பாதிக்கிறோம், நிறைய பணம் இருக்கிறது, நிறைய பணம் கொடுத்து வாங்குகிற அரிசி நல்ல அரிசி என்று யார் சொன்னது? படிக்காத கடை வேலை பார்க்கக்கூடிய ஒரு பையன் கேலியாக சொல்றான், பிரியாணி அரிசி தான் விலை கூட, அதை வச்சு சமைப்பீங்களா என்று. உடனே அந்த ரெண்டு பேரும் படித்தவர்கள் இல்லையா, அவர்களுக்குள்ள ஒரு சின்ன மோதல். அந்த பெண் சொல்றா, உனக்கு தான் அரிசியை பத்தி தெரியாது, எனக்கு தெரியும், ரெண்டு அரிசி இருக்கு, ஒன்னு சாப்பாட்டு அரிசி, இன்னொன்னு இட்லி அரிசி. இட்லி அரிசின்னு ஒரு அரிசி உலகில் விளைவா செய்கிறது இல்லையே, ஆனால் அவளுக்கு தெரிந்தது அவ்வளவுதான். நாம் நம் பிள்ளைகளுக்கு உலகம் தெரியாமல் வளர்த்திருக்கிறோம். ஃப்ரிட்ஜில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆப்பிள் பழங்களைப் போலவே அவர்களை வைத்து பாதுகாப்பாக வைத்து வெளியே எடுத்து வைத்திருக்கிறோமே தவிர, அவர்கள் தோட்டத்தில் தொங்குகிற ஒரு பழத்தை போல காற்றோடு இயற்கையோடு இணைந்து வளரவே இல்லை.
3: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: மனுஷனுக்கு சாப்பாடு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம எல்லாரும் தூங்கணும்னா என்ன பண்ணுவோம்? ரெண்டு கண்ணையும் மூடி தானே தூங்குவோம். ஆனா ஒரு விலங்கால ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முடியாதான். அப்படியே முயற்சி பண்ணாலும் அது இறந்தும் போயிடுமா? அதுக்கான காரணம் என்ன? அது என்ன விலங்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த ஒரு விலங்கு டால்பின் தாங்க. டால்பின் தூங்கும் போது ஒரு கண்ணை திறந்து இன்னொரு கண்ணை மூடி வச்சுதான் வித்தியாசமா தூங்குமா. காரணம், நம்மள மாதிரி ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முயற்சி பண்ணா அது மூச்சு திணறி இறந்தும் போயிடுமா. ஏன்னா டால்பினோட மூளை தானா செயல்படாது, உடல்ல ஏதாவது அசைவு இருந்துகிட்டே தான் இருக்கணும். டால்பின் தூங்கும் போது மூளையோட இடது பகுதியை தூங்க வைக்க வலது கண்ணை திறந்திருக்கும், வலது மூளை தூங்கினா இடது கண் திறந்திருக்கும். இது மாதிரி கண்களை மாத்தி மாத்தி தூங்கும்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

பூச்சி பூவை போல செவந்திருப்பாளாம், நைசு சீலுக்கு துணியை போல காற்றில் அசைந்திருப்பாளாம், செம்பருத்தி பூவை போல செவந்திருப்பாளாம்.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போன சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏ பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஹே, சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கணும்னா வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படின்னா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனதும் யூஸ் பண்ணு, இல்லன்னா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிள யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏ, இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிள யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4.
7: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களின் பேச்சு. இது RS ஸ்பீச் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
8: நாம் செய்ய தவறியவற்றை கொஞ்சம் கொஞ்சமாக அனுமதித்துட்டு அவர்கள் வளர்ந்து பெரியவர்களான பிறகு நாம் அவர்களை பார்த்து சொல்கிறோம், உனக்கு எதுவுமே செய்ய தெரியவில்லையே, நீ எப்படி வாழப்போகிறாய் என்று. ஒரு வகையில் நாம் செய்த தவறு எல்லாவற்றையும் பள்ளி அல்லது கல்வி நிலையங்களிடம் ஒப்படைத்ததுதான். ஒரு பாதிதான் ஒருவனுடைய ஆளுமையை பள்ளியோ கல்வியோ உருவாக்கும். ஒரு பாதியை வீடுதான் உருவாக்கும், இலக்கியம் தான் உருவாக்கும், பண்பாடு தான் உருவாக்கும், அவன் படித்த சமய நல்ல கருத்துக்கள் தான் உருவாக்கும். அந்த காலத்தில் வீட்டில் பெரியவர்கள் இருந்தார்கள், வழிகாட்டினார்கள். ஒரு மனிதனுக்கு அவன் தாய் தந்தை கற்றுத்தருவதை விட அதிகமாக பாட்டியும் தாத்தாவும் கற்றுத்தந்து விடுவார்கள். ஒரு மாத காலம் நீங்கள் ஒரு தாத்தா பாட்டி வீட்டில் ஒரு பையனை விட்டு விடுங்கள், அவனுக்கு உலகம் நீங்கள் கற்றுக் கொடுத்ததை விட அதிகம் கற்றுக் கொடுக்கப்படும். அந்த தாத்தா பாட்டிகளுக்கு இன்றைக்கு இடமே இல்லை. அவர்கள் ஏதோ ஒரு இடத்தில் எங்கோ ஒரு மூலையில் இருக்கிறார்கள். புகைப்படங்களில் பேரன் பேத்திகளை பார்க்கிறார்கள், வாட்ஸ்அப்பில் பார்க்கிறார்கள், அல்லது ஸ்கைப்பில் பிள்ளைகளுக்கு கதை சொல்லுகிறார்கள். எங்கோ இருக்கக்கூடிய பிள்ளைகளோடு தொடர்பு சாதனங்கள் தான் பக்கத்தில் இருப்பவரை பார்க்காமல் இருக்கிறது. நான் ஜப்பானுக்கு போயிருக்க போது அங்கே இருக்கக்கூடிய புல்லட் ட்ரெயினில் போனேன். அந்த ட்ரெயின் ஒரு மணிக்கு 400-450 மைல் தூரம் போகக்கூடிய வேகமான ரயில். என் எதிரில் ஒரு முதியவர் ஒரு சின்ன பெட்டி, அந்த பெட்டியில் ஒரு பொம்மை உட்கார்ந்துட்டு வர்றார். நான் அவரிடம் கேட்டேன், ஐயா நீங்கள் எங்கே போயிறீங்க? டோக்கியோக்கு போயிறேன். ஹிரோஷிமாலேருந்து டோக்கியோக்கு வர்றார், 1000 மைல். எதற்காக போகிறீர்கள்னப்போ அவர் சொல்கிறார், ஜப்பானில் ஒரு பழக்கம் இருக்கிறது, மாதம் ஒரு முறை தாத்தாவோ பாட்டியோ பேரன் பேத்திகளை பார்த்து ஒரு பரிசு கொண்டு போய் கொடுப்போம். அதுபோல மாதத்தில் ஒரு முறை பேரன் பேத்திகள் தாத்தாவை பார்க்க வீட்டுக்கு வருவார்கள். எங்கள் தேசத்தில் நாங்கள் என்ன செய்தாலும் இதை கட்டாயம் கடைபிடிக்கிறோம் என்று சொல்கிறார். யோசித்து பாருங்கள் நண்பர்களே, அவர்களுக்கு தொழில்நுட்பத்தில் வளர்ந்த அளவிற்கு உறவுகளை காப்பாற்றுவதிலும் உறவுகளை மேம்படுத்திக் கொள்வதிலும் உறவை பேண வேண்டும் என்பதிலும் எவ்வளவு அக்கறை இருக்கிறது. நாம் இங்கு இருக்கிறோம், நம்முடைய பெற்றோர்கள் கூப்பிடுகிற தொலைவில் இருக்கிறார்கள். அவருடைய பிறந்த நாள் நமக்கு தெரியாது, அவர்களுடைய வாழ்வில் நடக்கக்கூடிய எந்த இன்பங்களும் நமக்கு தெரியாது. தமிழ் இலக்கியம் தான் இதையெல்லாம் பதிவு செய்திருக்கிறது. நண்பர்களே, திரும்ப திரும்ப ஒரு எழுத்தாளனாக நான் உங்களுக்கு சொல்வேன், தமிழில் எழுதப்பட்ட கதைகளுக்கு, தமிழில் எழுதப்பட்ட கவிதைகளுக்கு நிகழாக உலகிலேயே இல்லை. அவ்வளவு மிகச்சிறந்த கதைகளும் கவிதைகளும் எழுதப்பட்டிருந்தாலும் வாசிக்கப்படவே இல்லை. கரிசல் பிரதேசத்திலிருந்து எத்தனை மகா கவிகள், எத்தனை எழுத்தாளர்கள், பாரதியில் தொடங்கி கி ராஜநாராயணிலிருந்து அழகிரிசாமியிலிருந்து அத்தனை எழுத்தாளர்கள், ஆனால் அவர்கள் யாரும் வாசிக்கப்படவே இல்லை. மாறாக யாரை வாசிக்கிறோம்? பொழுதுபோக்கிற்காக, கேளிக்கைக்காக, அல்லது கடந்து போவதற்காக. இதையெல்லாம் நான் என்ன சொல்வேன் தெரியுமா? நீங்கள் தியேட்டருக்கு போகும்போது பாப்கார்ன் வாங்கி சாப்பிடுங்கள், தவறே இல்லை. ஆனால் உங்கள் காலை உணவாக மதிய உணவாக பாப்கார்ன் தான் தருவேன் என்று யாராவது சொன்னால் ஏற்றுக்கொள்வீர்களா என்ன? இல்லையே. உங்களுக்கு உங்கள் ஆரோக்கியத்திற்கான உணவு போல உங்கள் அறிவிற்கு எது உகந்ததோ அதை தேடி படிக்க வேண்டும் என்ற எண்ணம் வேண்டும் இல்லையா? ஆனால் ஏன் அதை தவற விடுகிறீர்கள்?
3: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

மணிதாம் மணி பதக சகமாம் தகுந்த தக்க தடிக்கு நத்த தக்க தடிக்கு நத்த தக்க தடிக்கு நத்தமா.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி.

0: முன்னேற்றத்திற்கான வானொலி
1: அறிவோம் ஆயிரம். இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களின் பேச்சு. இது RS ஸ்பீச் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: இந்த கு அழகிரிசாமி என்ற ஒரு எழுத்தாளர், கி ராஜநாராயணன் என்ற ஒரு எழுத்தாளர், இருவரும் ஒரே ஊரை சேர்ந்த எழுத்தாளர்கள். அந்த ஊருக்கு ஒரு முறையான பேருந்து கூட கிடையாது, பேருந்து வசதி கூட இல்லாத ஒரு சின்ன குக்கிராமம். இரண்டு அடுத்தடுத்த வீட்டு பையன்கள் ஒன்றாக வளர்ந்து ஒன்றாக எழுதி இரண்டு பேருமே சாகித்ய அகாடமி விருது வாங்கி இருக்கிறார்கள். இந்தியாவிலே வேறு எங்குமே இப்படி நடந்ததே கிடையாது. அந்த இரண்டு எழுத்தாளர்களும் ஒரே ஊரில், அந்த ஊரில் அப்படி இரண்டு பேர் சாகித்ய அகாடமி வாங்கி இருக்கிறார்கள் என்ற ஒரு விளம்பர பெயர் கூட கிடையாது. சாலையில் அவர்கள் அந்த இடத்தை கடந்து போகிறவர்களுக்கு இதுதான் கோ அழகிரிசாமி பிறந்த ஊர், இதுதான் கே ராஜநாராயணனுடைய சொந்த ஊர் என்ற ஒரு அறிவிப்பு பலகை கூட கிடையாது. ஆனால் அந்த எழுத்தாளன் எப்பேற்பட்ட எழுத்தாளன் தெரியுமா? வாழ்வினுடைய சகல விஷயங்களையும் மிக நுட்பமாக நாம் பார்க்க தவறி எல்லாவற்றையும் எழுதியவர். ஒரு பையன் அவன் நகரத்துக்கு வந்து, அப்பா அம்மா எல்லாம் ஊர்ல இருக்காங்க, நகரத்துக்கு வந்து வாழ ஆரம்பிச்சுட்டான். எப்போவாது ஊருக்கு போகணும்னு தோணும், போகமாட்டான். 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் ஆயிடுச்சு, போகவே இல்லை. இவன் மனைவி, இவன் பிள்ளை, இவன் வாழ்க்கையின் போயிட்டே இருக்கு. ஊர்ல இருந்து அப்பா அப்பப்போ ஊர்ல திருவிழா நடக்குது வாப்பான்னு கடிதம் போடுவாரு, ஊர்ல நல்ல விஷயங்கள் நடக்கிறதுன்னு போடுவாரு, இவன் ஒண்ணுமே செய்ய மாட்டான். ஒரு நாள் இவன் மனைவி சொல்றா, உங்க அப்பா அம்மா ஊர்ல இவ்வளவு தூரம் சொல்லிட்டே இருக்காங்களா, போயிட்டு வாங்க அப்படின்னு. அப்பா அம்மாவிற்கு உடைகளை வாங்கி கொண்டு இனிப்பு எல்லாம் வாங்கிட்டு இவன் ஊருக்கு போறான். ஊர்ல போய் எல்லாவற்றையும் அப்பா அம்மாவிடம் கொடுத்தால் தன்னை வரவேற்பார்கள், சந்தோஷமாக வைத்துக் கொள்வார்கள், ஆனந்தப்படுவார்கள் நினைச்சு ஊர்ல போய் இறங்கி வீட்டுக்கு போறான். இவனை பார்க்கிறார்கள், பார்த்து பேசக்கூட மறுக்கிறார்கள், பார்த்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. இவனுக்கு புரியல, இத்தனை வருஷம் கழிச்சு வீட்டுக்கு போறான், வீடு வரவேற்க மறுக்கிறதே. அவனாக நினைத்துக் கொள்கிறான், கோபம் இருக்கத்தானே செய்யும், ஒரு நாள்ல தனிந்து விடும்ட்டு. தான் கொண்டு வந்த பொருளை எல்லாம் வீட்டுல கொடுத்துட்டு வெளியே போய் நண்பனை பார்க்கிறான். எப்படி பார்க்காங்க, அப்பா அம்மா நல்லா தான் இருக்காங்கன்னு சொல்றான். நீ இல்லைங்கிற வருத்தத்தை தாண்டி அவர்கள் வந்து எப்போதும் உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறாங்கன்னு. இவன் மதியானம் போகிறான், இவனுக்கு பிடித்தமான உணவு எல்லாம் தயாராகி இருக்கிறது, ஆனால் பரிமாற மறுக்கிறார் அம்மா. நீயே போட்டு சாப்பிட்டுக்கோப்பா அப்படின்னு. ஏம்மா நீ தானம்மா எப்பவும் போடுவேனா, அதான் சொல்றான், ஏன் ஞாபகம் இப்பதான் வருதா, உன் மொண்டாட்டி போட்டுதான நீ சாப்பிடுவ, இப்போ கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல அவளைன்னு திட்டுறாங்க. இவன் வேறு வழியே இல்லாமல் அந்த அவமானத்தை சகித்து கொண்டு வீட்டில் சாப்பிட்றான், இருக்கிறான். உண்மையில் இவனுக்கு அந்த இரவு தங்குவதற்குள் ஏன் பெற்றோர்கள் தன்னை வெறுக்கிறார்கள்னு பிடிக்கவே இல்லை. இவன் வாங்கி கொண்டு வந்த புடவையை அம்மாவிடம் கொடுத்து, உனக்காக வாங்கி கொண்டு வந்து என்னதான் அந்த அம்மா சொல்றாங்க, ஏன் நான் புடவையே கட்ட மாட்டேன்னா, இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் உனக்கு ஞாபகம் வந்துச்சா, வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. அப்பா கோவித்துக் கொள்கிறார், அம்மா கோவித்துக் கொள்கிறார், அவனுக்கு புரியவே இல்லை. மறுநாள் அவன் வந்து ஏன் வந்தோம் என்று ஊருக்கு திரும்பி போறான். பேருந்து நிலையத்துக்கு போகிறான், பேருந்து நிலையத்தில் அவன் அப்பா வழி அனுப்ப போறார். அப்பாவிடம் சொல்றான், உங்களுக்கு வயதாகி விட்டது, இதை நீங்கள் மறந்துட்டீங்க, நீங்கள் இன்னும் வீராப்போடு இன்னும் கோபத்தோடு இன்னும் பிள்ளைகள் மீது கோபத்தை காட்டிக்கொண்டு வெறுப்பை காட்டிக்கொண்டு இருக்காதீங்க, தயவு செய்து மாறிடுங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த அப்பா அமைதியாக சொல்றாரு, உன்னை படிக்க வச்சனல, ஆமாம் படித்தவன் தானே நீ, படித்தவர்களால் கூட ஏன்பா பெற்றோர்களை புரிந்து கொள்ளவே இல்லை, ஏன்பா நான் தான் வந்தனே தேடி வந்தனே என்னும் போது அவர் சொல்கிறார், அழகர்சாமி 50 வருடங்களுக்கு முன்பு எழுதின கதை என்பர்களே, அவர் சொல்கிறார், சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்வதற்கு வாருங்கள் என்று மட்டும்தான் நாங்கள் பிள்ளைகளை அழைக்கிறோமே தவிர பிரச்சனைகளை துக்கங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கேட்கவே இல்லை. நாங்கள் எப்போதுமே பிள்ளைகளை சந்தோஷங்களை ஒன்றாக கூடி வைப்போம், திருவிழாவின் போது, நல்ல நாட்களின் போது, பண்டிகையின் போது ஒன்றாக கூடியிருப்போம், ஒன்றாக உணவருந்துவோம், ஒன்றாக சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வோம், எங்கள் பிரச்சனைகளை, எங்கள் நோவை, எங்கள் வழியை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்றுதான் சொல்றேன். தம்பி உனக்கு ஒன்று புரியவே இல்லை, என்னன்னா நானும் உன் அம்மாவும் மட்டும் வீட்டில் இருக்கிறோம், எனக்கு கோபம் வந்தால் நான் உன் அம்மாவை திட்டுவேன், உங்க அம்மாவுக்கு கோபம் வந்தால் என்னை திட்டுவார்கள், நாங்கள் இரண்டு பேரும் திட்டுவதற்கு ஒரு ஆள் வேண்டும் இல்லையா, அதனால நீ இன்னைக்கு வந்திருக்க, ரெண்டு பேரும் உன்னை திட்டுறோம், வருடமெல்லாம் உன்னை புகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தாயும் தந்தையும் திட்டுவதற்காக உன்னை தவிர வேற யாரை போய் பார்த்து திட்ட முடியும் சொல்லிட்டு அவர் சொல்கிறார், நீ இன்றைக்கு ஒரு நாள் உன்னை திட்டுவதாக கோச்சுக்கிற, எல்லா பெற்றோர்களும் பிள்ளைகளை அவர்கள் முகத்துக்கு நேராக புகழவே மாட்டார்கள், ஆனால் அவர்கள் முதுகிற்கு பின்பாக வாழ்நாள் எல்லாம் புகழ்ந்து கொண்டேதான் இருப்பார்கள். ஏன்னா அவர்களுக்கு தன் பிள்ளை கொடுத்த உடை மிகப்பெரியது, பிள்ளை கொண்டு வந்த பொருட்கள் மிகப்பெரியது, எல்லாவற்றையும் தாண்டி அந்த உடையை அந்த அம்மா இன்னொரு 100 தடவை 100 பேரிடம் காட்டப் போகிறாள், என் மகன் வாங்கி கொடுத்தான் என்று. ஆனால் அவனிடம் போய் ஒரு வெள்ளைக்கார பெண்மணியைப் போல நீ எனக்கு வாங்கி கொடுத்ததுக்காக நன்றி என்றோ உங்களை கட்டி அணைத்து நீங்கள் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவித்திருக்கிறாய் தம்பின்னு சொல்லவே மாட்டார்கள்.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

வச்சாலும் திருடும் கையை கட்டி வச்சாலும் தேடும் காதை

0: என்ன ராணி, நேத்துல இருந்து ஜிம் போறியாமே?
1: பின்ன பாத்ரூம் டைல இருக்கிற உப்பு கரையை தேய்க்க தெம்பு வேண்டாமா?
2: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
3: ஆடை உலகின் அரசன் ஐயூ கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஹவுஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: பேர் மூகுபுரி, வயசு வந்து 80 வயசு எனக்கு. இது வந்து கம்பிப்பாடு. இது புயல் அன்னைக்கு, புயலுக்கு ஒரு நாளைக்கு முன்னே எல்லாம் எச்சரிக்கை பண்ணிருச்சு. எல்லாம் எச்சரிக்கை பண்ணி குறிக்கோள் வந்துருச்சு புயல் எடுக்கிறாப்புல. இது தஞ்சு குடியும் சொல்ல மாட்டாங்க, சின்ன கொழும்பு தான் சொல்லுவாங்க. ஓலைக்குச்சி தான் இருந்த மாதிரில, கிடுவில் தான் நினச்சிட்டு இருந்தான். இப்போத்தான் நாங்கள் ஓடி போட்டு இருக்கிறோம். முதல்ல ஓலைக்குச்சி தான், அங்கிட்டே மீன் பிடிப்போம், இங்கிட்டே மீன் பிடிப்போம், வடக்கையும் தெற்கையும் தோணி வளைச்சி, கடலை தோணி வளைச்சி. வீடு வந்து இந்த பக்கமும் இருந்துச்சு, இந்த பக்கமும் இருந்துச்சு. இந்த இருக்குல்ல இதே மாதிரி ரயில் ஓடிச்சு, எல்லாம் ஓடிச்சுல. அந்த புயல் வந்து கரைக்கிட்டால் 12 மணிக்கு எடுத்தது. 12 மணிக்கு எடுத்து பல ஆண்டு விடியுது. இந்த காற்று மாறுது, சோலா காற்று மாறுது, பலான்னு மாறி. அதோடு நாங்கள் என்ன செஞ்சோம், ரொம்ப கைத்தமாக வந்துருச்சு எங்களுக்கு. நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், உறுத்தின வேட்டி, உறுத்தின துண்டு எல்லாத்துலேயும் இருக்கிறோம். மறை எதுவுமே செய்த எதுவுமே எடுக்கலை, ஒன்றுமே எடுக்காமல் இருந்துட்டு அதோடு கிளம்பி போயிட்டோம் நாங்கள். நாம் புயல் எடுத்த பிறகு அந்த காலையில் புயல் தண்ணியெலாம் வந்து இவ்வளோ இந்த 20 வருஷம் வந்துருச்சு, இந்த 8 வருஷம் வந்துருச்சு தண்ணியெலாம். நைட்டு பிறகு குத்தாச்சுட்டு தான் இருந்தான் அந்த தண்ணிக்கலாம் இருக்கலையே, இவ்வளோ தண்ணி, இவ்வளோ கத்தம் தண்ணி. அந்த அங்கே ஒரு திறம் மாதிரி இருக்கும் தாங்கினேன். இந்த வளவு வருது, வளவு அதில் என்ன இருந்துச்சு பூரா குடிசை பூரா. அதில் தப்பிச்சது நாங்கள் மறுபடியில் ஊர் என்ன இருந்துச்சு, நம்ம பூரா தான் அழிஞ்சு வச்சு போயிட்டு திரும்பி வளர்த்தே இருந்தோம். வந்து மழை வந்து பார்த்தோம், அப்படிதான் இருந்துச்சு. முதல் வெடிச்சில் போயில் அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் செம்மணி கழிச்சு சாத்திரியம் வந்துட்டு அவங்க போறிஞ்சனாக்கா அவங்க போயிடும் தண்ணியில். 5:30 ஒரு வண்டி போவோம், அந்த வண்டிக்கு போயிட்டாங்க. 12 மணிக்கு எடுத்து விடியக்கெல்லாம் 6 மணிக்கு பலார்ந்து வெறிக்குது. வெள்ளி கட்ட வயசு என்றாலும் இதுவெல்லாம் போயிட்டாங்க.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம் நம்ம கடலோசை FM 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களின் பேச்சு. இது RS ஸ்பீச் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: அந்த காலத்து மனிதர்களுடைய பழக்கமே அவர்கள் மொழியை குறைவாக பயன்படுத்துவார்கள் என்பதுதான். அவர்களுக்கு தெரிந்த மொழி மௌனம்தான். அவர்கள் பேசாமலே எல்லாவற்றையும் சொல்லிவிடக்கூடியவர்கள். பேசியே சொன்னாலும் புரியாத ஒரு தலைமுறைக்கு பேசாத தலைமுறையை புரியவே புரியாது நண்பர்களே. அப்படி என்றால் அவர்களுக்கு என்ன கற்றுத்தர வேண்டும்? பேச கற்று தந்து விட்டது கல்வி, பேச தற்றுவிட்டது தொலைக்காட்சி, பேச தற்றுவிட்டது உங்கள் கையில் இருக்கக்கூடிய செல்போன். மௌனத்தைத்தான் கற்றுக்கொடுங்கள் என்று சொல்லுவேன். மௌனம் என்பது இந்த உலகிலேயே மிக அதிக எடை உள்ள ஒரு பொருள். ஒரு மனிதனுடைய மௌனத்திற்கு எவ்வளவு எடை இருக்கும் என்று யாராவது தட்டில் பரிசோதனை செய்து பார்த்தால் நீ எடுக்கவே முடியாது. அதிலும் குறிப்பாக பெண்கள் மனதில் இருக்கக்கூடிய மௌனம் இருக்கிறது இல்லையா, அதனுடைய எடை மிக கனம். அவர்கள் வாழ்நாளில் சொல்லாத அத்தனை விஷயங்களையும் மௌனமாக புதைத்து விடுகிறார்கள், மௌனமாக மனதிற்குள்ளேயே வைத்திருக்கிறார்கள். நிறைய நேரத்தில் அந்த மௌனம் என்றாவது புரிந்து கொள்ளப்படும் என்று காத்திருக்கிறார்கள். இந்த உலகமே மௌனத்தின் வழியாகத்தான் ஒன்றை கடத்த விரும்புகிறது. மாபெரும் மலை ஒருபோதும் சத்தமிடுவதே இல்லை, அது நிசப்தமாக இருக்கிறது. நீங்கள் கத்தினால் உங்களுடைய குரல் தான் கேட்குமே தவிர மலையினுடைய குரலை ஒருபோதும் நீங்கள் கேட்கவே முடியாது. மலை மிக மௌனமானது என்றால் மௌனத்தை நீங்கள் இந்த தலைமுறைக்கு கற்றுத்தரவே இல்லை. கற்றுத்தருவதற்கு என்ன செய்ய வேண்டும்? குறைவாக பேச கற்றுத் தொடுங்கள், சொற்களை ஆராய்ந்து பேச கற்றுத் தொடுங்கள், இன்னும் சொல்ல போனால் சொல்லினுடைய அர்த்தம் தெரிந்து பேச கற்றுக் கொடுங்கள். நாம் எல்லோரும் வேலை பார்க்கிறோம், எல்லோருக்கும் ஒரு காரணம் தான் இருக்கிறது, சம்பளம் வாங்குவதற்காக என்று. அந்த சம்பளம் என்ற சொல் சம்பா என்றால் அரிசி, அளம் என்றால் உப்பு. ஒரு காலத்தில் அரிசியும் உப்பும் கூலியாக வாங்கினார்கள், அதற்கு கொடுக்கப்பட்ட பெயர் தான் சம்பளம்.
3: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆளு இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமை துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணிய இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றது சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுணும், வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: அறிவோம் ஆயிரம். இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களின் பேச்சு. இது ஆர் எஸ் ஸ்பீச் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: இன்றைக்கு நீங்கள் கூலியாக உப்பும் அரிசியும் வாங்கவில்லை, ஆனால் அதே சொல் இருக்கிறது. அன்றைக்கு ஒரு சொல் இன்றைக்கு வேறு அர்த்தத்தில் பயன்படுகிறது. ஆண்டாளுடைய காலத்தில் அந்த சொல் நாற்றம். நாற்றம் என்றால் மனம் என்றது. கற்பூரம் நாருமோ, கமலப்பூ நாருமோ என்று சொல்லுகிறாள். நாற்றம் என்றால் இன்றைக்கு துர்நாற்றம் என்று மாறிடுச்சு. சொல்லினுடைய அர்த்தம் தெரிந்து, சொல்லின் பொருள் தெரிந்து, சொல்லும் இடம் தெரிந்து, எல்லாவற்றையும் தாண்டி சொல்லை கையாள தெரிகிற தலைமுறையாக நாம் வளர்ந்தால் நம்மிடம் மாற்றம் உருவாகும். நம்மிடம் உருவான மாற்றம் நம்மை தொடர்ந்து நம் சமூகத்திலும் எதிரொலிக்க தொடங்கும். நல்ல விஷயங்கள் அப்படித்தான் இருந்த நண்பர்களே. நமக்கு உருவான அத்தனை மாற்றங்களும் அந்த மாற்றங்களை செய்தவர்கள் தன்னளவிலேயே அதை செய்து காட்டினார்கள். விவேகானந்தராக இருந்தாலும், ராமகிருஷ்ண பரமஹம்சராக இருந்தாலும், மகாத்மா காந்தியாக இருந்தாலும், பெருந்தலைவர் காமராஜராக இருந்தாலும், அவர்கள் கடைபிடித்த எல்லா மாற்றங்களையும் அவரிடமிருந்தே தான் தொடங்கினார்கள். நான் என்றைக்குமே காந்தியைத்தான் என்னுடைய வாழ்நாள் என்னுடைய மிகப்பெரிய ஆதர்சமாக கருதுகிறவன். காந்தி எல்லா தருணங்களிலும் தன்னைத்தான் பரிசோதனைக்கு உட்படுத்திக் கொண்டார். அவர் கழிப்பறையை சுத்தம் செய்தார். இந்திய அரசியல்வாதிகளில் யாராவது ஒருவர் தன் கழிப்பறையை தானே சுத்தம் செய்த ஒரு மனிதன் இருக்கிறாரா? ஒரு முறை கூட தன் வாழ்நாளில் அவர் விமானத்தில் போனதே இல்லை, விமானத்தை பயன்படுத்தியதே இல்லை. 3வது வகுப்பு ரயில் பெட்டியில் ரயிலில் தான் பயணம் செய்திருக்கிறார் என்றால் எந்த அறத்தை அவர் போதித்தாரோ அதை தன் வாழ்நாளில் தானே கடைபிடித்தார், தானே செய்து காட்டினார். அவர் செய்து காட்டிய நெறி அவரை மாற்றியதோடு உலகையும் மாற்றியது. நான் என்னுடைய உரையினுடைய தொடக்கத்திற்கு வந்தது போல திரும்பவும் வருகிறேன். மாற்றங்களை உங்களிடம் தொடங்குங்கள், உங்கள் வீட்டில் தொடங்குங்கள், உங்கள் பிள்ளைகளிடம் தொடங்குங்கள். நீங்கள் மாறத் தொடங்கும் போது நீங்கள் மட்டுமல்ல, இந்த உலகமும் மாறும். நன்றி நண்பர்களே, வணக்கம்.
0: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

0: ஆடை உலகின் அரசன் ஐயு கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயு கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் சக்திவேலு. நான் வந்துட்டு இங்கே தனுஷ்கூரில் வந்துட்டு கடை வச்சுருக்கேன். சங்க கடை மற்றும் கைவினைப் பொருட்கள் நாங்களே எடுத்து நாங்களே ரெடி பண்ணுற இது. அது இல்லாமல் நான் வந்துட்டு என்ன செய்வேனா, மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன சிப்பி கோர்க்கிறதுக்கு, இந்த பெரிய சிப்பிகள், கருங்காலி சிப்பிகள், செங்காலி சிப்பிகள் இதெல்லாம் கோர்க்கிறதுக்கு நான் வீட்டில் வச்சு ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறமா வந்துட்டு கலெக்ட் பண்ணி அவங்கள்ட்டே கொண்டு கொடுத்துருவேன். கொடுத்து அவங்க வந்துட்டு ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பாக அப்படி நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லை, இதில் தனுஷ்கூரில் நாங்கள் கடை வச்சுருக்கோம்னா கடை மட்டும் கிடையாது, நாங்கள் ஒரு டீமாகவே இருக்கோம். ரெஸ்கியூ டீம்னு, இயற்கை சுற்றுச்சூழல் மற்றும் மீட்பு குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதுகாப்பு குழு வச்சுருக்கோம். ஏன் அந்த குழுவை நாங்கள் ஏற்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு நாங்கள் கடை வச்சுருக்கும் போது பெரிய சம்பவங்கள் அந்த பக்கம் நடந்திருக்கு. இப்போ டூரிஸ்ட் பிளேஸாக வர்றவங்க என்ன செய்வாங்க அப்படிங்கன்னா, சிலவங்க நல்லா வருவாங்க, சிலவங்க ட்ரிங்கலாக வருவாங்க. ஸோ அவங்கள நான் வந்துட்டு நான் கடல் பகுதியிலே கடை வச்சுருக்கேன், சரிங்களா? இப்போ குளிக்கிறதாங்கன்னா ரொம்ப ஆழத்தில் போனாங்கன்னா நான் போய் சொல்லுவேன், சார் இந்த மாதிரி குளிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் மெரினா பீச்சில் நீச்சல் எங்களுக்கு தெரியும் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை விரட்டுவாங்க. ஒரு தடவை சொல்ல தான் முடியும், நம்ம கண்டிஷனில் ரொம்பலாம் இதாக பண்ண முடியாது. நம்ம யூனிஃபார்மாக போட்டிருக்கோம், பண்ணுறதுக்கு பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன இதுவோ அதை வந்து சொல்லுவோம், கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து கேரளா டீம் வந்துட்டு ஒரு 3 பேர் பசங்களை குளிச்சிருந்தாங்க. சரியான ட்ரிங்க் விவரத்தை சொல்கிறோம், கேட்க

0: மாட்டாங்க. திரும்படி அங்கே போய் கொஞ்ச தூரம் ஒரு 100 மீட்டருக்கு அங்கிட்டு போய் குளிச்சாங்க. கடைசியில் மூழ்கிட்டாங்க ஒருத்தவங்க. அதுக்கப்புறம் அங்கே உள்ள 2 பசங்க கூப்பிட்டு சத்தம் போட்டு கூப்பிட்டு நாங்கள் போய் அவனை தலையை பிடிச்சி இழுத்துட்டு வந்தோம். அவ்வளோ ஒரு ஆக்ரோஷமாக இருந்தால் தலையை பிடிச்சி இழுத்து வந்து வெளியே வெளியே வச்சு ஃபர்ஸ்ட் எய்டு கொடுத்து தண்ணியை போகிற வெளியே எடுத்து காப்பாற்றின உயிரை. குழந்தையோடலாம் வந்திருக்காங்க, தெரியாது இந்த ஆழம் வந்துட்டு, அதாவது கடலுங்கிறது வந்துட்டு ஒரு நீவனாகவே இருக்காது, ஒரு பள்ளம் ஒரு மேடு, ஒரு பள்ளம் மேடு, அப்படி தான் கடலுடைய கீழ்பரப்பளவு, அப்படி மணல் பகுதி அப்படி இருக்கும். வர்ற டூரிஸ்ட்டுகளுக்கு வந்து தெரியாது அது. இப்போ நாங்கள் மீனவர்கள்ங்கிறதுனால எங்களுக்கு தெரியும், சொன்னால் அதை வந்துட்டு கேட்குற சில மனநிலையில் இருப்பாங்க, சில அவங்க கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய தடவை என் வாழ்க்கையில் நடந்த சம்பவம்னா அப்படிதான், இது வந்துட்டு 2 பேரை காப்பாற்றிருக்கோம் நாங்கள் இங்கேயே சமீபத்தில். அதுக்கப்புறம் இந்த ஆமைகள்லாம் வந்துட்டு இந்த வலையெல்லாம் மாட்டி வரும், அதை எடுத்து நாங்கள் வந்துட்டு அதை வெட்டி அதை நாங்கள் கடல்லே விட்டுருவோம். அது பெரிய சந்தோஷம், ஏன்னா இயற்கை வளங்களை நம்ம தான் பாதுகாக்கணும். அதுக்கு தான் இந்த டீமே இப்படி நான் உருவாக்கி வச்சுருக்கோம். இதுதான் எனக்கு பெரிய என் லைஃப்பில் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது, இதுதான் மறக்க முடியாத சம்பவம் கூட இதுதான். நன்றி.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: சார், ஒன்றே லீவ் வேணும் சார்.
2: எதுக்கியா?
1: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடுத்துக்கிட்டேன் சார்.
2: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் அப்ளைன் வால்ட்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத், தெங்காசி.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா, விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ் ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனாலதான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தையே நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: காலையில எந்திரிச்சு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும் போது நம்ம எல்லாருக்கும் ஈஸியா சமைச்சு கொடுத்து விடுற பொருளா இருக்கிறது முட்டை. முட்டையில அதிகமான புரதச்சத்து லூடின் சியாங்கின் இருக்கிறதுனால கண் நோய் வராம கண் புரை ஏற்படாம தடுக்கும். இப்படிப்பட்ட முட்டைய எப்படி கெட்டு போன முட்டையா இல்ல நல்ல முட்டையான்னு கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? முட்டைய தண்ணி நிறைஞ்ச பாத்திரத்துல போடும் போது அந்த முட்டை மிதந்தா அது பழைய முட்டை. அதே முட்டை தண்ணிக்குள்ள போய் அடிப்பகுதியை தொட்டா அது புது முட்டை.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
3: நஜான் ஹோரே.
2: அடுத்ததா இன்னைக்கு வந்து என்ன தினம் சொல்லுங்க பாப்போம்.
3: இன்னைக்கு வந்துட்டு தேங்காய் தினம்.
2: ஆமா கரெக்டு தான். உங்களுக்கு எப்படி தெரியும்?
3: நான் இப்போதாங்க கேள்விப்பட்டேன்.
2: சரி ஓகே. இன்னைக்கு வந்து உலக தேங்காய் தினமாக வந்து கொண்டாடப்படுதான். தேங்காயோட அந்த மருத்துவ குணங்கள், உடல் நல நன்மைகள், அப்புறம் வந்து பொருளாதார முக்கியத்துவம், இதெல்லாத்தையுமே பொதுமக்களுக்கு எடுத்துரைக்க வந்து இது வந்து பயன்படுது. வெப்பமண்டல பகுதிகளில் வந்து தென்னை விவசாயத்தை நம்பி வாழ்கிற லட்சக்கணக்கான விவசாயிகளோட அந்த வாழ்வாதாரத்தை மேம்படுத்த ஒரு விழிப்புணர்வை தருது. உணவு, சமையல், எண்ணெய், அழகு சாதன பொருட்கள், அப்புறம் வந்து நார்பொருட்கள் என தேங்காயோட அந்த பன்முக பயன்பாடுகளையுமே கொண்டாடப்படுறதா இந்த தேங்காய் தினமா. சரி அடுத்ததான் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது தேங்காயை பற்றி தெரியுமா?
3: ம், தெரியும்க்கா. அதோடைய அந்த தண்ணி இருக்குல்ல, கோகனட் வாட்டர், அதை நம்ம குடிக்கும்போது நம்மளுக்கு உடலில் உள்ள சூடெல்லாம் நீங்கி நம்மளுக்கு குளிர்ச்சியை தரும். அதுக்கப்புறம் அந்த தேங்காயிலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிற அந்த எண்ணெயை நம்ம தேய்க்கும்போது நம்மளுடைய தலை நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கேள்விப்பட்டிருக்கேங்க்கா.
2: ஆமாம் கரெக்டு தான். நம்ம வந்து அந்த தண்ணியெல்லாம் குடிக்கும்போது உடல் வந்து குளிர்ச்சியாக இருக்கும். அடுத்தது வந்து அந்த தலையில் எண்ணெயை தேய்க்கும் போதுமே குளிர்ச்சியாக இருக்கும். அடுத்ததாக இப்போ வந்து நீங்கள் ஹைதி அந்த புக்கை வாசிக்க ஆரம்பிக்கிறீங்களா?
3: ம், வாசிக்கிறேங்க்கா. அதுக்கு முன்னாடி அதை எழுதுனவங்க பேரையும் சொல்லிடுறேன். ஜொஹானா ஸ்பைரே அப்படிங்கிற பெண் எழுத்தாளர் தான் இது எழுதுனாங்க. அதுக்கப்புறம் இதை தமிழில் மொழிபெயர்ப்பிச்சவங்க யார் அப்படின்னா
2: சுகுமாரன்.
3: ஓகே, இப்போ 10வது தலைப்பு வாசிக்க போகிறேன். இன்னும் ஒரு பாட்டி. ஹேர் செசிமன் தாயாரை வரவேற்க வீடு தயாரானது. ரோட்மியரும் செபஸ்டியனும் டினிட்டியும் வாசலுக்கு வந்தார்கள். ஹைடி அறையில் இருக்கும்படி ரோட்மியர் கூறியிருந்தார். ஏனென்றால் ஹைடி உள்ளே சென்றால் நிறைய பிரச்சனையாகும் என்று தான் நினைத்தார். செசிமனின் தாயார் முதலில் கிளாராவை பார்ப்பதற்கு வசதியாக அவ்வாறு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கிளாராவை பார்த்ததுடன் ஹைடி உடனடியாக பார்க்க வேண்டும் என்ற ஆவல் செசிமனுக்கு வந்தது. ஹைடி அழைத்து வரப்பட்டால் ரோட்டன்மியர் சொன்னது அவளுக்கு நினைவு வந்தது. அதனால் சற்று தொலைவாக நின்று பணிவுடன் செசிமன் தாயாருக்கு குட் ஈவினிங் மேடம் என்று சொன்னாள். நல்லது, உன் மலைப்பகுதியில் பாட்டியை மேடம் என்றுதான் கூப்பிடுவீர்களா? இல்லை, பாட்டி என்றுதான் கூப்பிடுவேன். மேடம் என்பது உங்களது பெயர் என்று நினைத்து கொண்டேன். எனக்கு பாட்டி இருக்கிறார், அவரை பாட்டி என்றுதான் கூப்பிடுவேன். அப்போது நானும் உனக்கு ஒரு பாட்டி தான், என்னை பாட்டி என்றே கூப்பிடு என்றார் அன்புடன் செசிமன் தாயார். உன் பெயர் என்ன குழந்தாய்? எப்போதும் என் பெயர் ஹைடி தான். இப்போது அடியல்டா, உன்னை நான் ஹைடி என்றே கூப்பிடுகிறேன் என்றார் பாட்டி.
2: சரி ஓகே, இந்த கதையை வந்து நம்ம அடுத்த பகுதியில் வந்துட்டு தெரிஞ்சுப்போம். அடுத்ததாக இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்து விடுகதைகள் கேட்டு தான் விளையாட போகிறோம். அதாவது நாங்கள் வந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்போம், ஒரு விடுகதை கேட்போம், அதுக்கு வந்து நீங்கள் பதில் சொல்லணும். 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ மெசேஜ் மூலியமாகவோ அதுக்கான பதில்களை நீங்கள் சொல்லணும். சரி, இப்போ நம்ம ஜான்ஹோரே தம்பி வந்து விடுகதை கேட்பாங்க.
3: ம், ஓகே. முதல்ல ஒரு க்ளூ கொடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் கேள்வி கேட்குறேன். இது நம்மளுடைய உடல் பகுதியில் ஒன்று.
2: ம்,
3: ஒரு வீட்டுக்கு ரெண்டு வாசல்.
2: ஒரு வீட்டுக்கு ரெண்டு வாசல்.
3: ஆமாம்,
2: இது வந்து நம்ம உடல் பகுதியில் வந்து ஒரு பகுதி, ஒரு வீட்டுக்கு ரெண்டு வாசல். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்வின்னு நினைக்கிறேன். உங்களுக்குமே இதுக்கான பதில் தெரியும்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ, அப்படி நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை நீங்கள் வந்து எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்லயே கிடைக்குது. திருப்பூரா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன்.
2: பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150080065.
1: ஆடை உலகின் அரசன் ஐயு கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயு கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என் பேர் பாஸ்கலா ராணி. எனக்கு வயசு 47. நாங்கள் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது நடந்த விஷயம். எங்கள் ஊரில் தண்ணியே இருக்காது, தூரத்தில் போய் தான் தண்ணியில் போகணும். அப்போ நாங்கள் ஸ்கூல் படிச்சுட்டு 4:30 வீட்டுக்கு வருவோம். வந்து வீட்டில் சாப்பிட்டுட்டு தலையெல்லாம் சீவிட்டு திருப்பி தண்ணி கூட எடுத்துகிட்டு எல்லோரும் மொத்தமாகவே போவோம். எங்கள் ஏரியா பிள்ளை எல்லாமே இங்கேருந்து பரவாயில்ல தூரம் வர போவோம். போய் விளாண்டு பிள்ளைங்கள்கிட்டே பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே போவோம். போய் தண்ணி இல்லிட்டு வருவோம். ஒரு ரெண்டு குடம் தண்ணி எழுவோம், அதோட பொழுது அடைஞ்சிரும். அதோட வீட்டு பாடம் எழுதுறது உட்காந்துருவோம். உட்காந்து வீட்டு பாடம் எழுதிட்டு அதுக்கப்புறம் திருப்பி எல்லோரும் சேர்ந்து ஒன்று போய் விளாடுவோம். விளாண்டு ஒரு 10 மணி வரை விளாடுவோம். மணலில் கடற்கரை மணலில் விளாண்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் படுப்போம். கடல் இன்னைக்கு மஞ்சள் கடத்தரில் அன்றைக்கி கடல் குளிக்க போவோம். மஞ்சள் கடத்தரெலாம் முடியவும் போய் கடலில் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வருவோம். அப்போ தான் அந்த முட்டை வாடையெல்லாம் போகும், அதுக்காக கடல் போய் குளிப்போம். 7-8 வயசு பிள்ளைகள அப்போ கோலா வலை போட்டிருந்தேன், சூட வலை போட்டிருந்தாங்களா, அப்போ போய் சும்மா விளாண்டுக்கிட்டே அந்த சூடாக தட்டி போலும்ல அதை எடுத்து கொடுப்போம். அதுக்கப்புறம் நாங்கள் போனது கிடையாது, நான் பெரிய வெள்ளம் போட்ட பின்னாடி போனது கிடையாது. அதே ஊரில் மூக்கூர்லேருந்து இங்கே குந்தகாலத்து ராஜசனுக்கு இங்கே வந்துடுவாங்க, கிறிஸ்மஸ்ன்னு இருக்கலாம் இங்கிட்ட வந்துடுவாங்க. அப்போ நாங்கள் மட்டும் தான் இருப்போம். நாங்கள் பொம்பளை பிள்ளையே தம்பி மாதிரிலாம் படிக்க ஸ்கூலுக்கு போகிறனால எங்களையெல்லாம் விட்டுட்டு எல்லா பேர் வீட்லேயுமே பொம்பளை பிள்ளையே எல்லாம் இருக்கும். எங்கள் அங்கே ஒருத்தர் வீட்டு பக்கத்தில் உள்ளவங்க பெரிய ஒருத்தர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட மட்டும் சொல்லிட்டு போவாங்க. எங்கள் அப்பா பிள்ளைகளை பார்த்துக்கங்க வரமுட்டும், அவங்க மட்டும் வெத்தலை போட்டுட்டு உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் விளையாட மட்டும் கரெக்டாக 1:30 அதோட அதுக்கப்புறம் அவங்க படுக்க போகிறலாம் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடணும் அதுக்கப்புறம் அவங்க போய் போயிடும். அதேமாதிரி சாப்பாடுக்கு வார வாரம் காசு கொடுத்து விடுவாங்க. அதிலேயே நாங்கள் ஆள் கொஞ்சம் காசு பிரித்து எல்லோரும் சேர்ந்து சனிக்கிழமை சனிக்கிழமை படம் போட்டுருவோம். ஆனால் லீவு நாளில் மர ஞாயிற்றுக்கிழமை தூங்கிறதுக்காக 4 குடம் விடிய விடிய செம்பில் தண்ணி வச்சுக்கிறோம். தூக்கம் வந்து மூஞ்சி கழிக்கிறது. விடிய விடிய 4 குடம் அப்போ வல்லம் வரும் வல்லம் அங்கே மூக்கூருக்கு வரமுட்டு நல்லா வார வாரம் நான் ஜாலியாக இருக்கேன். அங்கே படம் பார்க்க சனிக்கிழமை படம் பார்க்க விளாட. அதேமாதிரி ஏர்வாடிக்கு சகச்சி சிங்கிலுக்கு ஏர்வாடி போயிடுவாங்க. கோலவழி சீசன் குந்தோல் வந்துடுவாங்க, இங்கே வந்துடுவாங்க, மண்டபத்துக்கு வந்துடுவாங்க. பெரும்பாலும் வல்லங்கள் வந்து எங்களோட இருக்கிறது ரொம்ப கம்மியான ஆட்கள் தான். கிறிஸ்மஸ் கூட எங்கள் அம்மா அப்பா வரமாட்டாங்க, நானும் எங்கள் அக்கா தான் இருப்பேன். தங்கச்சிகளோட லீவுக்கு வந்துடுவாங்க. நான் எங்கள் அக்கா மட்டும் தான் கிறிஸ்மஸ் நியூஇயர் எத்தனை கிறிஸ்மஸ் நியூஇயர் எங்கள் அம்மா அப்பா எல்லாம் நாங்கள் கொண்டாடிருக்கோம். அதெல்லாம் ஒரு ஜாலியான வாழ்க்கை தான். அதெல்லாம் இப்போ இப்போ பிள்ளைகளுக்கு எதாவது எதுவுமே இல்லாமல் போயிட்டு. நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
3: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: கேட்டுட்ருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
5: நான் ஜான் ஹோரே.
4: அடுத்ததான் நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். நாங்க நல்லா இருக்கோம்க்கா. உங்க பேர் அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிடுங்கக்கா. சொல்லுங்கக்கா, நல்லா இருக்கீங்களாக்கா?
6: நல்லா இருக்கேன்ப்பா. குட்டி பையா, நல்லா இருக்கியா?
5: நல்லா இருக்கேன்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க?
6: உன் பேரை இன்னொரு இடம் சொல்லு, உன் பேர் வாய்க்கு நுழைய மாட்டேங்கு.
5: ஜான் ஹோரே.
6: ஜான் ஹோரே, சரிப்பா.
4: சரி காணங்க.
6: கேட்ட விடை மூக்கு.
4: கரெக்டா சொல்லிட்டீங்கக்கா. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்க்கா?
6: இதே உரத்திலிருந்து புதுப்பாத புதுப்புறத்துல இருந்து ஒன்று பாடுவோம் ஆரிஸ்ல.
4: ஓகேக்கா, கண்டிப்பா கொடுத்துடலாம்க்கா.
7: தம்பி சொன்ன கதைக்கு கதை வந்து மூக்கு. ஒரு வீட்டுக்கு 2 வாசல் மூக்கு. எனக்கு அயோத்தி படத்துல இருந்து காற்றோடு பட்டம் போல அந்த பாட்டு போடுங்க.
4: நம்ம ஆண்டனி கிரிமினாலி அண்ணனுமே கரெக்டா பதில் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு அவங்க கேட்ட பாடலுமே கொஞ்ச நேரத்துல வந்துரும்னா அடுத்ததா இப்ப நீங்க வாசிக்க ஆரம்பிக்கிறீங்களா?
5: வாசிக்கிறேங்கக்கா. உன்னை நான் ஹைடி என்றே கூப்பிடுகிறேன் என்றார் பாட்டி. பாட்டியின் அணுகுமுறையே ஹைடிக்கு பிடித்திருந்தது. மதிய உணவுக்கு பிறகு சிறிது நேரம் கிளாராவிடம் இருந்தார் பாட்டி. பிறகு தன் அறைக்கு திரும்பிய பாட்டி ரோட்மியரிடம் ஹைடி அழைத்து வரும்படி கூறினார். புத்தகங்களை அவளுக்கு கொடுக்க போகிறேன், அவளை அழைத்து வா என்று ரோட்மியரிடம் கட்டளை போட்டார். புத்தகங்களை அவளுக்கு கொடுப்பதால் என்ன பயன்? அவளுக்கு ஏபிசிடி கூட தெரியாது, அவள் என்ன வாசிக்கப் போகிறார் என்றார் ரோட்மியர். இதை கிளாராவுக்கு இல்லை வேற வாசிக்க தெரிந்த குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் என்றார் ரோட்மியர். பரவாயில்லை, புத்தகங்களில் உள்ள படங்களையாவது பார்க்கட்டும், அந்த ஸ்விஸ் பெண்ணை எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது என்றார் பாட்டி. ஹைடி வந்து புத்தகங்களை வாங்கி புறப்பட்டார். நன்றி பாட்டி. அதில் உள்ள வண்ண படங்களை அவளுக்கு பார்த்து கொண்டே இருந்தாள்.
4: சரி, ஓகே. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அடுத்த பகுதியில் இந்த ஹைடி புக்கை வந்து நம்ம வாசிப்போம். அடுத்ததாக வந்துட்டு அடுத்த கேள்வி என்னதுன்னா, அதுவுமே நம்ம உடல் உறுப்பில் ஒன்று தான், யாரும் செய்யாத கதவு தானே திறக்கும் தானே மூடும். இதுக்கு உங்களுக்கு பதில் தெரியுமா?
5: தெரியுங்கா.
4: சரி, ஓகே. யாரும் செய்யாத கதவு தானே திறக்கும் தானே மூடும். இதுக்கான பதில் வந்து உங்களுக்கும் தெரியும்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ, அப்படி நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இப்போ நானுமே ஒரு தகவல் சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுக்குவோம். இன்றைக்கி வந்து தேங்காய் பால், அதை குடிக்கிறனால நம்ம உடம்புக்கு கிடைக்கிற அந்த முக்கியமான நன்மைகள் பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இன்றைக்கி வந்து தேங்காய் தினமும் கூடல, அதனால் அதை பற்றியே தெரிஞ்சுப்போம். அல்சர் அப்புறம் வந்து குடல் புண்களை குணப்படுத்துகிற ஆற்றல் வந்து இதுக்கு இருக்குது. இதில் உள்ள அந்த லாரிக் ஆசிட் கிருமிகளை வந்து அழித்து எதிர்ப்பு சக்தியை தருது. இதில் இருக்கிற அந்த நல்ல கொழுப்புகள் உடலுக்கு உடனே வந்து சுறுசுறுப்பை தருது. இதில் இருக்கிற இரும்பு சத்து இரத்த சொகையை வந்து வராமல் தடுக்குது. தினமும் இல்லைனா வாரத்துக்கு 3 முறை குடிக்கலாம். வெள்ளை சர்க்கரை பயன்படுத்தாமல் தேன் இல்லைனா நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்து குடிக்கிறது நல்லது. காலையில் வெறும் வயிற்றுலேயே குடிக்கிறது வயிற்று புண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லது. தேங்காய் பாலை வந்து கொதிக்க வச்சு குடிக்கக்கூடாதான். அப்படி குடித்தோம்னா அதில் உள்ள அந்த நல்ல சத்துக்கள் அழிஞ்சிரும். உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க வந்து மருத்துவர் ஆலோசனையோட இதை அளவாக குடிக்கணும். அதிக அளவில் வந்து தேங்காய் பால் குடித்தோம்னா உடல் எடை வந்து அதிகரிப்பு, கொழுப்பு அளவு, அப்புறம் வந்து செரிமான பிரச்சனைன்னு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதனால அளவோடு சாப்பிட்றது வந்து நல்லது. இதில் வந்து வாழைப்பழம், பேரிச்சப்பழம், மாம்பழம் அப்புறம் தேங்காய் பால் சேர்த்து வந்து மிக்சியில் அடித்து குடிக்கலாம். ஆப்பம் இடியாப்பம்க்கெல்லாம் ஊற்றியும் சாப்பிடலாம். அப்புறம் ஓட்ஸு அவல்லையுமே கலந்துக்கலாம். சரி, நீங்கள் எப்படிலாம் சாப்பிட்ருக்கீங்க?
5: இதை வந்துக்கிட்டு இடியாப்பத்தோடு நான் சாப்பிட்ருக்கேங்க்கா.
4: சரி, ஓகே. தனியாக தேங்காய் பால்லாம் குடிச்சிருக்கீங்களா?
5: ம், குடிச்சிருக்கேங்க்கா.
4: சரி, ஓகே. இது வந்துட்டு நானுமே நிறைய வாட்டி சாப்பிட்ருப்போம். எல்லாருமே இது வந்து தேங்காய் தண்ணி எவ்வளோ பிடிக்குமோ அதே அளவு தேங்காய் பாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நம்மள எல்லாருமே சாப்பிட்டு ஒன்று தான். அடுத்ததான் வந்துட்டு நேயர்கள் கேட்ட பாடலுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4. இணைஞ்சிருக்கீங்க, இது கடல் ஓசை FM 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, அப்புறமா
2: நான் ஜான் ஹோரேப்.
1: அடுத்ததான் நம்ம ஜான் ஹோரேப் தம்பியுமே ஹைடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அதை எழுதுன உங்க பேரையும் சொல்லிருங்க.
2: ஓகேக்கா. ஜொஹானா ஸ்பைரி அப்படிங்கிற பெண் எழுத்தாளர் தான் இதை எழுதினாங்க. இது தமிழ்ல மொழி பெயர்ப்பிச்சவங்க யார் அப்படின்னா சுகுமாரன். இப்போ விட்டதுல இருந்து வாசிக்க போறேன். பரவாயில்லை, புத்தகங்களில் உள்ள படங்களையாவது பார்க்கட்டும் என்றார் பாட்டி. ஹைடி வந்து புத்தகங்களை வாங்கி புறப்பட்டாள். அதில் உள்ள அழகான வண்ணப்படங்களை அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. விலங்குகள், பறவைகள், பூக்கள், படங்கள் அவை அவள் வாழ்ந்த மலைப்பகுதிக்கு அழைத்து செல்வதாக உணர்ந்தாள். ஆடு மேய்க்கிறவன் ஆடுகளை புல்வெளியில் ஓட்டி செல்லும் படத்தை ஹைடி பார்த்து அழுதாள். அழாதே குழந்தை, புத்தகத்தில் உள்ள படங்கள் உனக்கு பழைய நினைவுகளை கொண்டு வந்திருக்கும். அதில் உள்ள கதைகளை உனக்கு சொல்கிறேன், பிறகு வாசித்து காட்டுகிறேன். மற்ற கதைகளை நீயேதான் வாசித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார் பாட்டி. இல்லை, எனக்கு வாசிக்க தெரியாது என்றாள் ஹைடி. ஏன் வாசிக்க தெரியாது என்று சொல்லுகிறாய் என்று கேட்டவொன்று, வாசிப்பது கடினமான ஒன்று. யார் அப்படி உனக்கு சொன்னது? பீட்டர், அவன் என்னுடன் இருந்தவன். அவன் எவ்வளவு முயற்சி செய்தும் அவனால் வாசிக்க முடியவில்லை. மற்றவர்கள்

0: சொல்வதை நமக்காக கேட்டுக்கொள்ள கூடாது என்றார் பாட்டி. இரவில் ஹைடின் அறைக்கு வந்தார். ஒரு புத்தகத்தில் உள்ள கதையை ஹைடிக்கு கூறினாள். ஹைடி படுக்கையில் படுத்து கொண்டு அந்த கதையை கேட்டாள். ஆடு மேய்ப்பவனை பற்றி ஒரு கதை வந்தது. ஆடு தொலைந்து போகிறது. பாட்டி ஒரு கட்டத்தில் சுவாரஸ்ய கதையை நிப்பாட்டிவிட்டு, இதை நீ மீண்டும் வாசிக்க ஆசைப்படுகிறாயா என்று கேட்டபோது, ஆமாம், எனக்கு மீண்டும் கேட்க வேண்டும், வாசிங்கள் என்று சொல்லும்போது, நீயே படித்து கொள் என்று கூறிவிட்டு போய்விட்டார் பாட்டி.
1: சரி, ஓகே, இதுக்கப்புறம் இந்த ஹைடி புக்கை வந்துட்டு நம்ம ஜான்ஹோரேப் தம்பி அடுத்த பகுதியில் வந்து வாசிப்பாங்க. அடுத்ததாக நானுமே ஒரு தகவல் சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாட்றோம் ஜான்ஹோரேப்?
0: இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஒரு விடுகதை கேட்போம். அந்த விடுகதைக்கு பதில் நேரில் சொல்லணும்.
1: ஆமாம், அது நாங்கள் வந்து ஒரு விடுகதையுமே இப்போ கேட்டுட்டோம். யாரும் செய்யாத கதவு தானே திறக்கும் தானே மூடும். இது வந்து நம்ம முகப்பகுதியில் ஒன்று தான். யாரும் செய்யாத கதவு தானே திறக்கும் தானே மூடும். 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ மெசேஜ் மூலியமாகவோ உங்களுக்குமே இதுக்கான பதில் தெரியும்னா சொல்லலாம். அடுத்ததாக இப்போ வந்துட்டு நான் என்னோடய தகவலை சொல்கிறேன். டெய்லியுமே வந்து ஸ்கூலுக்கு வேனில் போகிறத தாண்டி பஸ் அப்புறம் ஆட்டோலையுமே போவோம். சரி, இதை வந்து தொடர்ந்து தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம் அதிர்ச்சி.
1: உங்கள் பேர் அப்புறம் எங்கேருந்து நான் பேசுகிறீங்க?
2: ஹலோ,
1: வணக்கம். உங்கள் பேர்
2: கேட்குதுண்ணா?
1: உங்கள் பேர் அப்புறம் எங்கேருந்து பேசுகிறீங்கண்ணா?
2: வெயில்
1: தான். யாரும் செய்யாத கதவு தானே திறக்கும் தானே மூடும். கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னா?
2: நான் ஒரு விடுதலை கேக்குறேன், நீங்க முயற்சி செய்றீங்களா?
1: சரி, ஓகேண்ணா.
2: கேக்கட்டா? எங்க வீட்டு தோட்டத்துல மஞ்சக்குருவி ஊசல் ஆடுது, அது என்ன?
1: ஏதாவது க்ளூ கொடுங்கண்ணா.
2: இது வந்து ஒரு பழ வகை, குட்டியா இருக்கும். இந்த பழம் எல்லோ கலர்ல இருக்கும், ஜூஸ் போடுவோம்.
1: நார்த்தங்காயானா?
2: இல்லையேப்பா.
1: நம்ம ஜான்கோரை தம்பிக்கு தெரியுமா
0: லெமன்?
2: கரெக்ட், எலுமிச்சம்பழம் அப்படிங்கறதுதான் சரியான விடை.
1: சரி, ஓகேண்ணா. உங்களுக்கு
2: என்ன கேக்குறேன்? எங்க வீட்டு தோட்டத்துல பச்சை பாம்பு தொங்குது, அது என்ன?
0: புடலங்காய்.
2: சூப்பர், கரெக்டா சொல்லிட்டேன்.
1: ஓகேண்ணா, உங்களுக்கு
2: எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சாங் ஜனநாயகன் திரைப்படத்துல இருந்து பிளாக், அந்த பாட்டு தளபதி கச்சேரி, அந்த பாட்டு கொடுத்துறீங்களா?
1: ஓகேண்ணா, கண்டிப்பா கொடுத்துடலாம்ண்ணா.
2: ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ப்பா. வேலூர் கட்டாடி சந்திரசேகர் விடைபெறுகிறேன் இந்த பொழுது. இருவருக்கும் சிறப்பாக அமைப்போம். பாய்ப்பா.
1: நன்றிண்ணா. நம்ம சந்திரசேகர் அண்ணாவுமே வந்துட்டு பதிலை கரெக்டாக சொல்லிட்டாங்க. அவங்களுமே ரெண்டு கேள்வி கேட்டாங்க. அதுக்குமே நம்ம ஜான்கோரேப் தம்பி வந்துட்டு கரெக்டாக பதிலை சொல்லிட்டாங்க. அடுத்ததாக இப்போ வந்துட்டு நான் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல, அதையுமே சொல்லிடுறேன். பஸ்ஸில் ஏறுறது, இறங்குறது, பயணம் பண்ணுறதுன்னு இந்த மூணு நேரத்துலையுமே நம்ம சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம். பஸ் வர்றப்போ வந்து ரோட்டுக்கு பக்கத்தில் வந்து நிற்காமல் பாதுகாப்பான இடத்துல வெயிட் பண்ணணும். பஸ்ஸு வந்து முழுமையாக நின்ற அப்புறமே ஏறணும். அதுக்கப்புறம் பஸ் ஸ்டார்ட் ஆன அப்புறம் தான் ஏறணும். பஸ் ஸ்டார்ட் ஆன அப்புறம் தான் ஏறுவாங்க. வெளியே தொங்குவாங்க, இந்த வேலைலாம் பண்ணவே கூடாது. பஸ்ஸில் உட்காந்து அதுக்கப்புறம் கை தலையெல்லாம் வெளியே நீட்டக்கூடாது. மற்றவங்களுக்கு வந்து தொந்தரவு ஏற்படுத்துகிற விதமாகவும் எதுவுமே பண்ணக்கூடாது. பஸ் நிற்கிறதுக்கு முன்னாடி இறங்கிறது குதிக்கிறதுலாம் ரொம்பவே ஆபத்தானது. நம்மளே பார்த்துருப்போம், பஸ்ஸில் தொங்குறது, ஓடுற பஸ்ஸில் வந்து ஏடுறது, இது இப்போலாம் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி வந்து மற்றவங்க முன்னாடி பண்ணுற அப்போ வந்து ஜாலியாக தான் இருக்கும். ஆனால் பின் விளைவுகள் வந்து நிறைய இருக்கும். நம்ம பண்ணுறது வந்து ஜாலி, அவ்வளோ சீரியஸ் இல்லைன்னு கூட தோணலாம். ஆனால் லைட்டாக ஸ்லிப் ஆனாலுமே ரொம்பவே ஆபத்தானது. அதனால பஸ்லேயுமே ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் வந்து பஸ்ஸில் எப்படி போவீங்க?
0: பஸ் வந்துட்டு நின்றதுக்கப்புறம் அதில் ஏறி உட்காந்துட்டு தான் அதுக்கப்புறம் தாங்க பஸ் போகும்.
1: ஆமாம், பஸ்ஸில் உட்காந்துருக்கப்போ அந்த கையை காலெல்லாம் வெளியே விடுறது இதெல்லாம் ரொம்பவே ஆபத்தானது. ஏன்னா அங்கிட்டிருந்து ஏதாவது வெஹிக்கல்ஸ் வரலாம், அதனால் அந்த மாதிரியுமே பண்ணக்கூடாது. அடுத்ததாக வந்துட்டு நம்மளோட கேமையுமே சொல்லிடுங்க இன்னொரு வாட்டி.
0: ம், சொல்லிடுறேங்க்கா. அதாவது நாங்கள் ஒரு விடுகதை கேட்போம், அந்த விடுகதைக்கு நேயர்கள் பதில் சொல்லணும்.
1: ஆமாம், நாங்கள் வந்து ஒரு விடுகதை கேட்போம், அந்த விடுகதைக்கு வந்துட்டு நேயர்கள் பதில் சொல்லணும். நீங்களும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டால் 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்ததான் நம்ம சந்திரசேகர் அண்ணா கேட்ட ஜனநாயகன் படத்திலிருந்து பாடலுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: சொன்னா என்னடா ஒன் லாஸ்ட் டான்ஸ் ஓகேடா படே.
1: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க. குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: நேயர்கள் கேட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
4: நான் ஜான் ஹோரேப்.
3: அடுத்ததான் நம்ம ஜான் ஹோரேப் தம்பி வந்து ஹைதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கல்ல?
4: ஓகேக்கா, ரீட் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். பாட்டி தினமும் ஹைதி நரைக்கு வந்தார். அவளோடு நிறைய உரையாடினார். கிளாரா எப்படிப்பட்டவள் என்பதையும் ஹைடி மூலம் தெரிந்து கொண்டார். ஹைடி, ஏன் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறாய்? உனக்கு மனதில் ஏதோ பிரச்சனை இருக்கிறது, அதை என்னிடம் சொல், நான் உனக்கு பாட்டி தானே என்று கேட்டார் பாட்டி. ஹைடி அமைதியாகவே இருந்தால், உன் பிரச்சனை கடவுளிடம் சொல், நீ ஜபம் செய்வாயா? நான் ஜபம்லாம் செய்ய மாட்டேன் என்றாள் ஹைடி. ஏன் செய்ய மாட்டாய் என்று கேட்டபொழுது, ஏன் ஜபம், என் ஜபத்தை கடவுள் கேட்கவில்லை என்பது எனக்கு தெரிந்தது, அதனால் நான் ஜபம் செய்யவில்லை என்றாள் ஹைடி. கடவுளே எனக்கு உதவி செய்யும் என்று நீ கூப்பிட்டு பார், அப்போது உனக்கு உதவி செய்வார் என்று கூறிய பாட்டி, நீ கவலைப்படாதே, எல்லாம் மாறும் என்றார். பாட்டி என்று கூறுவது கட்டி பிடித்து கொண்டு ஹைடி சிறிது நேரம் அழுதாள். அவள் மனதிற்குள் நினைத்திருப்பது தாத்தா என்று கூறினாள்.
3: சரி ஓகே, இதுக்கப்புறம் நாளைக்கான பகுதியில் இந்த ஹைடி புக்கை வந்து நம்ம ஜான் கோரே தம்பி வந்து வாசிப்பாங்க. லாஸ்ட்டாக வந்துட்டு இதை எழுதினவங்க பேரையும் சொல்லிடுங்க.
4: ஓகேக்கா, ஜஹானா ஸ்பைரி அப்படிங்கிற பெண் எழுத்தாளர் எழுதினாங்க. இதை தமிழில் மொழிபெயர்ப்பிச்சவங்க யார் அப்படின்னா
3: சுகுமாரன். சரி, அடுத்ததான் நானுமே ஒரு கோர்ஸ் பற்றி சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுப்போம். நம்ம எல்லாருக்குமே இந்த பழக்கம் இருக்கும், அதாவது வந்துட்டு எங்கேயாவது ஒரு பீச்சுக்கோ பார்க்குக்கோ இல்லை ஏதாவது ஒரு புதுசாக ஒரு இடத்த பார்க்க போனாலும் ஃபங்க்ஷன்னாலும் அந்த மொமெண்ட்ஸை வந்து ஞாபகம் வச்சு அந்த நிகழ்வை அர்த்தமுள்ள படமாக பதிவு செய்கிறது. இது எப்படி என்றதை கற்றுத்தர ஒரு துறை தான் ஃபோட்டோகிராஃபி, புகைப்படக்கலை. சரி, நீங்கள் வந்து ஃபோட்டோலாம் நல்லா எடுப்பீங்களா?
4: எனக்கு அவ்வளவா எடுக்க தெரியாது, கொஞ்சம் நல்லா எடுப்பேன்.
3: சரி ஓகே, இதில் என்னெல்லாம் கற்றுத்தராங்க அப்படின்னு பார்த்தோன்னா கேமரா ஹேண்ட்லிங், லைட்டிங், காம்போசிஷன், அப்புறம் ஃபோக்கஸு, லேண்ட்ஸ்கேப்பு, ஃபோட்டோகிராஃபி, போர்ட்ரேட்டு, ஃபோட்டோ எடிட்டிங், கலரிங், இதெல்லாம் கற்றுக்கெடுக்கிறாங்க. ஒருத்தவங்களுக்கு வந்து ஒயில்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி பிடிச்சிருந்தா, விலங்குகளையும் நேச்சர் ஃபோட்டோகிராஃபி பிடிச்சிருந்தா, இயற்கையையும் ஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபி பிடிச்சிருந்தா, விளையாட்டு நிகழ்வுகளையும் வந்து படமாக்கலாம். அதே மாதிரி ஃபேஷன், ஃபுட்டு, வெட்டிங்கு, ப்ராடக்ட்டு, அப்புறம் ட்ராவல் ஃபோட்டோகிராஃபின்னு இந்த மாதிரி பல பிரிவுகள்லாம் இருக்குது. படித்த அப்புறம் வந்துட்டு ஃபோட்டோகிராஃபர், ஃபோட்டோ எடிட்டர், ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட், ஸ்டூடியோ ஃபோட்டோகிராஃபர், ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபர், ஈவெண்ட் ஃபோட்டோகிராஃபர், ஒயில்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர்னு பல துறையில் வந்துட்டு வேலை பார்க்கலாம். நிறைய பேருக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுல ஆர்வம் அதிகமாக இருக்கும், அவங்களுக்கெல்லாம் இது வந்துட்டு ஒரு சிறந்த படிப்பு தான் இந்த ஃபோட்டோகிராஃபி. சரி, அடுத்ததாக என்ன கேள்வி கேட்கலாம்? நம்ம ஒரு கேம் விளையாண்டுட்ருக்கோம்ல?
4: ஆமாக்கா.
3: அதில் என்ன கேள்வி கேட்கலாம்? உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா?
4: எனக்கு வந்து ஐடியா இருக்கு.
3: சரி ஓகே, அப்போ நீங்களே கேட்டுடுறீங்களா?
4: கேட்டுறேங்கக்கா. அஞ்சு பேர் ஒரே இடத்துல இருப்பாங்க, அவங்க எல்லாம் சேர்ந்துருப்பாங்களா அப்படின்னா இல்லை, அவங்க அஞ்சு பேருக்கு இடையில ஒரு நாலு கேப் இருக்கும்.
3: சரி ஓகே, இதுவுமே நம்ம உடம்பு பார்ட்டில் ஒன்று தானே?
4: ஆமாம் கரெக்டு, நீங்களே என் காக்கிலும் கொடுத்துட்டீங்க,
3: அப்பதானே கண்டுபிடிக்கிறவங்களுக்கு ஈஸியா இருக்கும்.
4: ஓகே, இன்னும் சொல்லியாச்சு, நேயர்கள் ஈஸியா.
3: இன்னொரு வாட்டி நீங்க வந்து கேள்வியே சொல்லிருங்க.
4: அஞ்சு பேர் இருப்பாங்கக்கா, அதுல எல்லாரும் சேர்ந்திருக்க மாட்டாங்க, தனித்தனியா இருப்பாங்க, அவங்களுக்கு இடையில நாலு கேப் இருக்கும்.
3: சரி ஓகே, நாலு கேப் இருக்கும், அஞ்சு பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு இடையில நாலு கேப் இருக்கும். இது வந்து நம்ம உடம்பில் உள்ள ஒரு பார்ட் தான். உங்களுக்குமே இதுக்கான பதில் தெரியும்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ, அப்படி நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்ததாக பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 16 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 45 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஊசி FM 90.4
1: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.
3: நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை FM 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா அபர்மா.
4: ஜாபீர்
3: நம்ம ஜாபீர் தம்பியும் 6 to 7 பேசுறதுக்காண்டி வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
5: வணக்கம் கார்த்திகா, எப்படி இருக்கீங்க? நான் வசந்தி ரங்கநாதன், அரூர்ல இருந்து பேசுறேன்ப்பா.
3: சொல்லுங்கக்கா. நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம்க்கா, நீங்க எப்படிக்கா இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன்ப்பா. யார் இருக்கிறாங்க இப்ப கூட?
3: ஜாபீர் தம்பிக்கா.
5: ஜாபீரா, வந்தாச்சா?
3: ஆ, வந்துட்டாங்கக்கா.
5: நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேன்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
5: ஆ, நல்லா இருக்கேன்ப்பா.
4: இன்னைக்கு என்ன கேம் விளையாடணும் உங்களுக்கு தெரியுமா?
5: ஆ, இப்ப கொஞ்சம் முன்ன கேட்டேன். என்ன விடுகதையா என்ன கேட்டிருந்தீங்க?
3: ஆமாக்கா, விடுகதை தான்க்கா.
5: என்ன கேள்வி?
3: அதாவது 5 பேர் இருப்பாங்கக்கா, அவங்களுக்கு இடையில வந்து 4 கேப் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கு இடையில ஒவ்வொரு கேப் இருக்கும்க்கா. இது வந்து நம்ம உடம்பு பாட்டில் ஒண்ணுதான்க்கா. இது வந்து நம்ம ஜான்குரை தம்பி கேட்டுட்டு போனதுக்கா.
5: அப்படியா?
3: கரெக்டா சொல்லிட்டீங்கக்கா. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்க்கா?
5: எனக்கு வந்து வசீகரா படத்துல இருந்து ஆஹா என்பார்கள் அடடா என்பார்கள் அந்த பாட்டு வேணும்.
3: ஓகேக்கா, கண்டிப்பா கொடுத்துடலாம்க்கா.
5: நன்றிப்பா.
3: இத்தனை நாள் கழிச்சு எங்களோட பேசினதுக்கு ரொம்ப நன்றிக்கா.
5: மண்டே வரலாம் நினைச்சா ஒர்க் ஹெவி, மண்டே வர முடியல.
3: ஓகேக்கா, ஓகேக்கா.
5: நேத்தும் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதனால பேச முடியல.
3: ஆமாக்கா,
5: அதான் இன்னைக்கு கொஞ்சம் வீட்டுக்கு வந்ததும் கால் பண்ணிட்டேன். அப்புறம் வேலையில விடையில பேச முடியாம போயிடும், அதனால சரின்னு கூப்பிட்டுட்டேன்.
3: சரி, ஓகேக்கா, ரொம்ப நன்றிக்கா.
5: நன்றிப்பா.
3: நம்ம வசந்தி அக்கா வந்துட்டு பதிலையுமே கரெக்டாக சொல்லிட்டாங்க. இவங்களை மாதிரி வந்துட்டு இன்னொரு நேயருமே பதில் சொல்லியிருக்காங்க. சாதிக்கண்ணா தூத்துக்குடியிலேருந்து மெசேஜ் மூலியமாக அவங்களோட பதில்களை சொல்லியிருக்காங்க. அவங்களுமே கரெக்டாக கை விரல்கள் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் தலைவி அந்த படத்துலேருந்து ஒரு பாடலுமே கேட்டிருக்காங்க. அவங்களுக்குமே ஒரு நன்றி சொல்லிட்டு இப்போ வந்து நீங்கள் வாசிக்க ஆரம்பிங்க.
4: ஆனையின் உலகில் சிறார் நாவல் உதயசங்கர் அவங்களால இயக்கப்பட்டுச்சு. வானம் பதிப்பகம் தான் படிச்சிருக்காங்க. நான் வாசிக்கிற புக்கு உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நான் சொல்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இந்த புக்கையும் வாங்கிக்கலாம். 91 76 54 99 91. மறுபடியும் சொல்லிடுறேன், 91 76 54 99 91. இப்படி என்ற நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்களும் அந்த புக்கை வாங்கிக்கலாம். நம்ம அது மட்டும் இல்லாமல் நம்ம நேற்று வந்து பார்த்த பகுதி இல்லை, யானையும் ஆணையும் அப்படின்ற கதையை தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம்லக்கா. அப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது ஆணைக்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்திருக்கோம்ல, அதில் பாதியோட விட்டுருப்போம்ல, அதை சொல்லிடுவா?
3: சொல்லிங்க.
4: எங்களுக்கும் வேற பாதை தெரியாது, நாங்கள் தொந்தரவு தர்றோம்னு சொல்லி மின்சார வேலி கட்டி சாகடிக்கிறாங்க, பூசணிக்காயில் குண்டு வைக்கிறாங்க. எங்களோட இடம், உணவு, தண்ணீர் எல்லாத்தையுமே மனிதர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. எங்களுக்கு மனுஷங்களும் எந்த வேறு விதமும் இல்லை. ஆனால் எங்கள் வழியில் குறுக்கிட்டா நாங்கள் வேறு என்ன செய்ய முடியும்? அப்புறம் யானைகள் அட்டகாசம் தலைப்பு செய்தி போட வேண்டியது தான் என்ன அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்றத தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
3: சரி, ஓகே. இதுக்கப்புறம் இந்த ஆணியின் உலகில் புக்கில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம ஜாபீர் தம்பி நம்ம அடுத்த பகுதியில் வந்து நம்ம கூட ஷேர் பண்ணுவாங்க. அடுத்ததாக வந்துட்டு நானுமே ஒரு விளையாட்டு பற்றி சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுக்குவோம். கேப்சர் தி ஃப்ளாக் அந்த கேம் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா?
4: தெரியும், சொல்லுங்கள்.
3: அதாவது கொடியை கைப்பற்றும் விளையாட்டு.
4: கொடியை கைப்பற்றும் விளையாட்டு இதை நான் ஃபோனில் தான் அதிகமாக விளையாண்டுருக்கேன், ஆனால் நேரில் பார்த்து கேள்விப்பட்டதில்ல.
3: சரி ஓகே, இப்போ வந்து அந்த கேம் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இது வந்து ரெண்டு டீம் சேர்ந்து விளையாடுற ஒரு டீம் அவுட்டோர் கேம். விளாடும் டீம் ரெண்டு டீம் வந்து பகுதியாக பிரிக்கப்படும், ரெண்டு டீமாக பிரிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு டீமுக்கும் வந்து தங்களோட பகுதியில் ஒரு ஃப்ளாக் வைப்பாங்க. கேம் ஸ்டார்ட் ஆன உடனே பிளேயர்ஸ் தங்களோட பகுதிக்குள்ளே மட்டும் இல்லாமல் ஆப்போசிட் டீம் பகுதிக்குள்ளேயுமே போய் வந்து அவங்களோட ஃப்ளாகை கைப்பற்ற வந்து முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் எதிரணி பகுதியில் வந்துட்டு நுழைந்த உடனே சவால் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஆப்போசிட் டீம் பிளேயர்ஸ் வந்து தொட்டு பிடிக்க வந்து முயற்சி பண்ணுவாங்க. அப்புறம் விதிப்படி ஒருத்தங்க பிடிக்கப்பட்டால் அவங்க குறிப்பிட்ட இடத்துக்கு போகணும், இல்லைன்னா அந்த சுற்றுல தற்காலிகமாக வந்து வெளியே இருக்கலாம். அதனால ஒருத்தங்க மட்டும் வேகமாக ஓடுறது பத்தாது. சில பிளேயர்ஸ் வந்து ஆப்போசிட் டீமோட கவனத்தை வந்து திசை திருப்பலாம். இன்னும் சிலர் வந்து ஃப்ளாக் இருக்கிற அந்த இடத்த நோக்கி போகலாம். மற்றவங்க தங்களோட ஃப்ளாகை சேஃப் பண்ணலாம். இப்படியா ஒவ்வொருத்தங்களுமே வெவ்வேறு பங்கை வந்து செய்யணும். ஒரு வீரர் வந்து ஆப்போசிட் டீம் வந்து ஃப்ளாகை வெற்றிகரமாக எடுத்துட்டா அடுத்த முக்கியமான வேலை அவங்க டீமுக்கு கொண்டு வர்றது. அதனால கடைசி டைமில் வந்து கேம் கொஞ்சம் விறுவிறுப்பாக தான் இருக்கும். லாஸ்ட்ல அவங்க டீமுக்கு வந்துட்டு யார் வந்துட்டு ஃப்ளாகை கொண்டு வராங்களோ அவங்க தான் இந்த கேமோட வின்னருமே. சரி, இப்போ தெரிஞ்சிருச்சா அவங்களுக்கு இந்த கேம் பற்றி?
4: புரிஞ்சிருச்சுக்கா. தெரிஞ்சிருச்சுக்கா.
3: சரி ஓகே, நீங்கள் ஏதாவது ஒரு விடுகதை கேளுங்க பார்ப்போம்.
4: எனக்கு என்ன விடுகதை கேட்கணும், ஆனால் அது புதறிவு கலந்த மாதிரி தான் இருக்கும்.
3: சரி கேளுங்க பார்ப்போம்.
4: சரி, இந்தியாவில் வந்து நெப்போலியன் என்று அழைக்கப்படுபவர் யார்?
3: இது வந்து புதறிவுலப்பா.
4: இருந்தாலும் அது நான் விடுகதை புக்கில் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
3: சரி ஓகே, என்ன என்ன விடுகதை?
4: இந்தியாவில் நெப்போலியன் என்று அழைக்கப்படுபவர் யார்?
3: சரி, இந்தியாவில் நெப்போலியன் என்று அழைக்கப்படுபவர் யார்? இதுக்கான பதில் உங்களுக்குமே தெரியும்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ, இல்லைனா பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்ததாக வந்துட்டு பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசே எஃப்எம் 90.4.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: ராமலட்சுமி காலையில டீ குடிச்சிட்டு போவோம்னா, டீ குடிச்சிட்டு போய் ஒரு 5 மணிக்கு 6 மணிக்கு டீ குடிச்சிருவான். டீ குடிச்சிட்டு போய் கடற்கரைக்கு போயிடுவான் மீன் தெரிக்க. வலைய தெருவெடுத்து அந்த கூலம் குப்பையெல்லாம் அள்ளி போட்டுட்டு தெருவெடுத்துட்டு மீனை எடுத்துக்கிட்டு போவோம். மீனை ஒரு 50 கிலோ மீனை தூக்கிட்டு 3.5 சத்திரம் வரையே போவேன். தலையை சுத்தி கீழே உட்காந்து மர தூக்கி தலையில மீனை வச்சுட்டு ராமேஸ்வரம் கொண்டு வித்துட்டு அரிசி சாமான் எல்லாம் வாங்கிட்டு வருவேன். வந்து இங்க சோறு பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுக்க 4 மணி ஆயிரும். 4 மணி ஆயிரும், 5 மணிக்கு தான் சாப்பிடுவோம். போயிட்டு காலையில இருந்து பட்னியா கடந்துட்டு அந்த மீனை கொண்டு மார்க்கெட்ல வித்துட்டு வருவோம். 4 மணிக்கு வேலை, அந்த வலை கவத்தை தானே வேலை பார்ப்போம். வலையை மாட்டு பிடிப்போம், வலையை வேலை பார்ப்போம், வலையை கோர்ப்போம், அதான் வேலை எங்களுக்கு. கடலில் சுப்பி அரிப்போம், சுப்பி அரைச்சா சுப்பி அரிச்சு கொண்டு வித்துட்டு அரிசா வாங்கிட்டு வருவோம். இப்போ அந்த சுப்பிலாம் வாங்க மாட்டேங்கிறாங்க. சுப்பி அரிக்கிற வந்து கடலில் அடையுமே, சுப்பி கடலில் கிளம்புவோம். தெக்க தெங்கடலில் சோவி சுப்பி கிளம்புவோம். நாங்கள் போய் கச்சா வச்சு அரிப்போம், கச்சா வச்சு அரைச்சி லாசி அதை தெரிச்சு கொண்டு மார்க்கெட்டில் சுப்பி கம்மியில் கொண்டு போட்டுட்டு அரிசி சாமான் வாங்கிட்டு வருவோம் வித்துட்டு. அப்போல்லாம் நாங்கள் சுப்பி அரிச்சா தானே கஞ்சி கடலில் இறங்கி சுப்பி அரிப்போம். ஆம்பளை மாதிரி நீச்சல் போட்டு கடலில் இறங்கி சுப்பி அரிச்சு அதை தெரிச்சு குண்டு சுப்பி வேற வழக்கு சுப்பி வேற சுண்ணாம்பு சுப்பி வேற தெரிச்சு கொண்டு ராமேஸ்வரம் வித்துட்டு அரிசி சாமான் வாங்கிட்டு வருவோம். சுப்பியை வித்து தான் ஃபஸ்ட்டே சாப்பிட்டோம் நாங்கள். அவ்வளோ ஒரு சிரமம், நாங்கள் மாதிரி கஷ்டப்படல. எங்கள் அம்மா அப்பா தான் 64 போயிலுக்கு முன்னே கஷ்டப்பட்டாங்கன்னு பார்த்தா நாங்கள் அதை காட்டி கஷ்டப்பட்டுருக்கோம். சாப்பாடு கூட வழி இல்லாமல் ரேஷனுக்கு அரிசி வாங்க நட்டந்து போயிட்டு அந்த அரிசியை வாங்கி தள்ள வச்சுட்டு வருவோம்னு. நாங்கள் வந்து அந்த 3.5 சத்திரம் மட்டும் ஒரு ஊர் இருக்கலாம் நாங்கள் நினைக்கல, பாலம் போட்டுருக்கல நினைக்கல, பாலம் அங்கே வந்து நடக்கணும். அது ஒரு 7-8 கிலோமீட்டர் இருக்கும், நான் நடக்க முடியாது. நான் 5-10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர்லாம் கொண்டுட்டு சீக்கிரம் நடந்துடலாம். 50 கிலோமீட்டர்லாம் கொண்டுட்டு நடக்க முடியாது. வரையிலையும் நட போவையிலும் நட காலெலாம் அசந்து போகும். ஆமாம் பசு வந்தது கூட அதெல்லாம் மாறிடுச்சு, நல்லா பசுல வந்து இறங்குறோம். கஷ்டமெல்லாம் இப்படி அப்படிலாம் கஷ்டப்பட்டு தான் இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு ரோடு போடவும் ஆளுக்கு ஒரு கடையை ஓட்டுற திறந்து வச்சு ஒரே ஏதோ வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நல்ல தொழில் மீன் பிடிச்சோம், நல்லா சம்பாரிச்சோம். இப்படி ஃபைனான்ஸு வட்டிக்கு வாசிக்கலாம் வாங்க மாட்டோம்னா, நாங்கன்னா வாங்க மாட்டோம்னா. நல்லா மீன் பிடிச்சோம், நல்லா இது பார்த்தோம். இப்போ வந்து மீன் பிடிலாம் இல்லை, ரொம்ப கம்மி. அதனால ஆளுக்கு ஒரு கடையை வச்சு தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்று பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலே கிடைக்குது. திருப்பூரா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன்.
2: பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150080065.
1: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: வணக்கம். நேரம் சரியாக 6:20 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க, இது கடலோசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ஜாபீர் மற்றும்
6: கார்த்திகா.
5: அப்புறமா நம்ம இன்னைக்கு சோழ என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா விடுகதை கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். அதாவது ஒரு சில நேரத்துக்கு விடுகதையும் புதையும் சேர்ந்து வர மாதிரி கூட இருக்கும். அதனால நீங்க கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. முன்னாடி வந்து நாங்க வந்து ஒரு கேள்வி சொல்லியிருந்தோம், என்ன அப்படின்னா இந்தியாவில நெப்போலியன் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தோம். அது நம்ம அக்காவுக்கு வந்து ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் போல. அவங்க எனக்கு ஆன்சர் தெரியும் ஆன்சர் தெரியும் சொன்னாங்க. அவங்களுக்கு தெரியுமான்னு கேட்போமா?
6: எனக்கு தெரியும்பா.
5: சரி, அதுக்கு ஆன்சர் என்னன்னு
6: சொல்லுங்க. சமுத்திர குப்தரா?
5: இல்லை. சரிக்கா, சூப்பராக தண்ணிக்கா ஆன்சர். உங்களுக்காக ஒரு வாழ்த்துக்களை போட்டுடலாம். சரி, உங்களுக்கு பிடிச்ச பாடல்,
6: உங்களுக்கு பிடிச்ச பாடல் சொல்லுங்கள், போட்டுருவோம்.
5: சரிக்கா, அது நமக்கு நேயர்கள் வந்து நேயர்களே அவங்களுக்கு பிடிச்ச பாடலை சொல்லுவாங்க. அடுத்ததுக்கான கேள்வி என்ன அப்படின்றத சொல்லிடுறீங்களா?
6: சரி. மொட்டை பாறையில் மூடிய கண்கள் 3, உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா?
5: இல்லையே.
6: 3 கண் இருக்கும்னு சொல்லுவோம்லப்பா.
5: சரி சரி, புரிஞ்சிருச்சு இப்போ எனக்கு.
6: மொட்டை பாறையில் மூடிய கண்கள் 3. இன்னைக்கு வந்து அந்த தினம் கூட தான். உங்களுக்குமே பதில் தெரிஞ்சிருச்சுன்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியும் அப்படி நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை நீங்கள் இங்கே கூட சொல்லலாம்.
5: அம்மா, நான் ஒரு கதை சொல்லியிருந்தேன்ல, ஆணையின் உலகில் சிறார் நாவல், உதயசங்கர் அவங்களால கேட்கப்பட்டுச்சு. சரி, அப்புறமா என்ன ஆணி சொல்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு கவலையோடு சொல்லிச்சான் என்று சொன்னது டேச்சி யானை. நீண்ட பெருமூச்சு விட்டது, ஆணைக்கு வருத்தமாக இருந்தது. அப்போது டேச்சி யானை குட்டியான ஜோ குட்டி, அதாவது அதுக்கு வந்து ஒரு குட்டி இருந்துச்சா, அது பேர் தான் ஜோ குட்டியா, அது ஆணியின் பின்னால் வந்து அவளை முட்டி தள்ளியது. ஆணி கீழே விழுந்தால் அருகில் வந்த ஜோ குட்டி குட்டி யானை துரிகையால் ஆணியின் தலையை வருடியது. ஆணியின் கையை பிடித்து தூக்கிவிட்டது. பின்னர் ஒரு குதி குதித்தது, அம்மாவின் கால்களுக்கு நடுவில் போய் நின்று விட்டது. ஆணியின் உயரமே இருந்த ஜோக்குட்டியை அப்படி பிடித்து விட்டது ஆணிக்கு. அவள் அந்த குட்டி யானையை குட்டி மத்தகத்தோடு தன் தலையை செல்லமாக முட்டினாள். கைகளால் அப்படியே சேர்த்து பிடித்து அது நெற்றியில் ஒரு முத்தமிட்டாள். ஜோக்குட்டி பிளறியது, அது சிரிப்பதை போலிருந்தது. ஆணியும் சிரித்தாள். அவளுடைய சிரிப்பு சத்தம் கேட்டு அம்மா ஆணியை பார்த்தாள். ஆணி படுக்கையில் தூங்கிக் கொண்டே சிரித்தாள். அம்மாவின் உதடுகளிலும் புன்னகை. அங்கே காட்டில் ஆணி ஜோக்குட்டியின் வாளை பிடித்து கொண்டு விளையாடு கொண்டிருப்பது அம்மாவுக்கு தெரியாது. இந்த கதையோட முடிஞ்சிருச்சு. அடுத்த கதைக்கு நம்ம போகலாம். அதாவது என்ன அப்படின்னா வெளிச்சத்தில் பறவை கூட்டம் அப்படின்றத நம்ம நாளைக்கு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
6: சரி, ஓகே. நாளைக்கு வந்து நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுப்போம். அடுத்ததான் நானுமே ஒரு தகவல் சொல்வேன்ல, அதையுமே தெரிஞ்சுப்போம். பொதுவாக எல்லோரோட வாழ்க்கையிலையுமே ஒரு சில தவறுகள் செஞ்சுருப்போம். அதாவது வந்து பிடிக்காத படிப்புகளை வந்து தேர்வு செய்கிறது, பிடிக்காத வேலையை செய்கிறது, இந்த மாதிரி தவறான முடிவுகள் கூட எடுத்திருக்கலாம். அதே மாதிரி குழந்தைங்க வந்து நல்ல ஸ்கூல்னு போன ஸ்கூல் பிடிக்காமல் இருக்கலாம், காலேஜ் பிடிக்காமல் இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். இது எல்லாமே மாற்றக்கூடிய ஒரு சில முடிவுகள் தான். இந்த மாதிரி தவறு வந்து செஞ்சாலும் சரி, தவறான வழிக்கு வந்து போய் சட்ட பிரச்சனைகளில் சிக்கினாலும் சரி, அவங்களோட தவறுகளை உணர்ந்து அதை திருத்திக்கிறதுக்கான ஒரு உரிமை இருக்கு. இதில் வந்து பேரண்ட்ஸோட ஒரு பொறுப்பு குழந்தைங்களுக்கு வந்து செகண்ட் சான்ஸ் வந்து கொடுக்கறது. உதாரணத்துக்கு வந்து

0: நம்மோடு விளையாடு. இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 6:35 ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, அப்புறமா
1: சிஆர்ஜே முகமது சாதிக்.
0: அடுத்ததான் நம்ம சாதிக் தம்பி வந்து பாருக்குட்டியும் அவளுடைய நண்பர்களும் அந்த கதையை வந்துட்டு முடிச்சிட்டாங்க. அதை இன்னைக்கு வந்து நம்ம கூட ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம விடுகதை விளையாட்டு தான் விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து ஒரு கேள்வியுமே கேட்டிருந்தோம், மொட்டை பாறையில் மூடிய கண்கள் 3. இது வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு தினம்னு கூட சொல்லுவேன், அதான் இதுக்கான ஆன்சர். உங்களுக்குமே இதுக்கான ஆன்சர் தெரியும்னா 7094349999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைனா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்துட்டு அந்த புக்கில் என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்க, அந்த புக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்ல ரெடியாக இருக்கீங்களா?
1: ஆ, சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு பாருக்குட்டியும் அவங்களுடைய நண்பர்களும் இவங்க அது ஃபஸ்ட்டு விளையாட்டு ஜாமான் வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்களோட நண்பர்கள்லாம் வந்தாங்க. வந்து ஏ பாருக்குட்டி வா, நம்ம அங்கே பாரு, ஒரு பந்து யாரோ எரிஞ்சிருக்காங்க போல, அது அங்கே அங்கேயும் அங்கே பவுன்ஸ் ஆகி இங்கே பவுன்ஸ் ஆகி வந்துக்கிட்டு இருக்கு, ஸ்பீடாக நம்ம பிடிக்கலான்னு சொல்லி அங்கே ஓடினாங்க. பார்த்தா அவங்களால ஓடி இழக்குது, அவங்களால பிடிக்க முடியல. செடி விட்டுருங்க நண்பர்களே, வேணாம், எதுக்கு நம்ம பந்து எடுத்துலான்னு சொல்லிட்டு வேறு பந்து எடுத்து வந்து விளையாடினாங்களாம். விளையாண்டுட்டு எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டாங்களாம். வீட்டுக்கு போனோடனே இவளுக்கு போர் அடிச்சிச்சு. செடி என்ன போர் அடிச்சுக்கிட்டே இருக்கல, வெளியே போவோம் மறுபடியும் சொல்லி பூனை அவனோட பூனை நண்பர் கூட விளையாண்டுட்டு அடுத்து பூனை நண்பா பா என்று சொல்லிட்டு என்ன போயிட்டான். அதுக்கப்புறமா சரி போர் அடிக்குது, மறுபடியும் ஏதாச்சும் செய்யலாமன்னு சொல்லிட்டு அவங்களோட காக்கா நண்பர் கூப்பிட்டா. காக்கா நண்பர் வந்து, ஏய் உனக்கு ஒன்று தெரியுமா என்ன, நான் ஒரு பந்து எடுத்து வந்திருக்கேன், இது புதியான பந்து, பந்து இல்லை, நான் ஏதாச்சும் விளையாடலாம் வாங்கன்னு சொல்ல, அதுக்குமா விளையாடு தானே, நாங்கள் விளையாண்டலாம் சொல்லிட்டு அவங்க எல்லாருமே விளையாண்டாங்களாம். விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஒத்தாள் தானே இருக்கோம், நம்ம ஒத்தாளை வச்சு எப்படி இதெல்லாம் விளையாட முடியும்னு கேட்கும்போது ஒத்தாளை யார் சொன்னா, ஒரு கூட்டமே இருக்குது, இதோட அடுத்த போதில் தெரிஞ்சுக்கலாம்.
0: சரி, இதுக்கப்புறம் இந்த பாருக்குட்டியும் அவளுடைய நண்பர்களும் இதில் வந்து நம்ம சாதிக் தம்பிக்கு அடுத்து வந்து அந்த கதையில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு நம்ம கூட வந்து சொல்லுவாங்க. அடுத்ததான் நானுமே வந்து ஒரு தகவல் சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுப்போம். நம்ம வளரக்கூடிய குழந்தைக்கு வந்து தண்ணியை சேமிக்கிறது, பணத்தை சேமிக்கிறதுன்னு இந்த மாதிரியான சேமிப்பு பழக்கத்தினால ஏற்படுற நன்மைகள் பற்றி நான் சொல்லியிருப்போம். ஆனால் மின்சார சேமிப்பு பற்றி அவ்வளோவா வந்துட்டு தெரிஞ்சிருக்காது, சொல்லியும் கொடுத்துருக்க மாட்டோம். அதுக்கான அவசியம் என்னதுன்னு தான் இப்போ வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல வந்து சின்ன வயசில் இருந்து பழகிற ஒரு விஷயத்தை தான் பெருசான அப்புறமுமே ஃபாலோ பண்ணுவோம். அதனால தேவையில்லாமல் அந்த லைட் எரியிறது, ஃபேனை ரொம்ப நேரம் வந்துட்டு ஆளே இல்லாத இடத்துல ஓட விடுறது, இதெல்லாம் இல்லாமல் முறையாக அமர்த்துறது மின்சாரத்தையும் சேமிக்கும். வெறும் ஈபி பில் குறையிறது மட்டும் அப்படிங்கிற காரணத்தை தாண்டி மின்சாரம் தயாரிக்க நிலக்கரி, எரிவாயு, நீர் இதெல்லாம் கூட வந்துட்டு பயன்படுறதுனால இயற்கை வளங்களையுமே பாதுகாக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அதிக மின்சார உற்பத்தி செய்கிறப்ப வந்து புகை, மாசு, வெப்பம் அதிகமாகும். அதனால மின்சாரம் சேமிக்கிறப்ப வந்து பூமியோட வெப்பமாதல் கூட குறையும். சரி, நீங்கள்லாம் கரெக்டாக வந்துட்டு மின்சாரத்தெல்லாம் ஆஃப் பண்ணிடுவீங்களா, ஃபேனு, லைட்டு எல்லாத்தையும்?
1: நான் ஃபஸ்ட்டு நான் சின்ன பிள்ளையில இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, அதனால் இந்த எங்கள் அம்மாலாம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சொன்னோன்னே சரி கரண்ட் பில் இதாகிடும், நம்ம அப்பாவுக்கு தான் பணம் சேமாக இருக்கான்னு சொல்லிட்டு நான் இப்போ எங்கே போனால் கூட சும்மா ஹாலை விட்டு ரூமுக்கு போனால் கூட நான் ஃபேன் ஆஃப் பண்ணியிருக்கேன்.
0: இது ரொம்ப நல்ல பழக்கம். நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியில் அதாவது ஸ்கூல், காலேஜ், எங்கே இருந்தாலுமே நம்ம அந்த இடத்த விட்டு வர்றப்போ அந்த அங்கே இருக்கிற ஃபேன், லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல பழக்கம். இது வந்து நம்ம இப்போ இருந்தே பழகிக்கிட்டோம்னா நமக்கு வந்து பின்னாடி ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். அதே மாதிரி நம்ம இப்போ கற்றுக்கிற அந்த பழக்கத்தை தான் நம்ம பின்னாடியுமே பின்பற்றுவோம். அதனால் எது பண்ணாலுமே நம்ம இப்போ இருந்தே கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததான் வந்துட்டு என்ன கேம் விளையாடுறோம் சாதிக்கு இன்னைக்கு நம்ம?
1: நாங்கள் ஒரு விதிகளை சொல்லுவோம், அதுலேருந்து விடைய சொல்லணும். யாருக்காச்சும் தெரிஞ்சுன்னா கால் பண்ணுங்க 7:00.

0: 9
1: 4 3 9 9 9 முத விடுக்கதையுமே சொல்லிடுறேன். மொட்டை பாறையில் மூடிய கண்கள் 3. இதுக்கான பதில் உங்களுக்குமே தெரியும்னா கால் பண்ணுங்க 7094 4 3 9 9 9 9 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைனா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை நீங்கள் சொல்லலாம். அடுத்ததா பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசே எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.
2: நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்ருக்கிறது நம்ம கடல் ஓசை FM 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
3: மாமன் சாதிக்.
2: அடுத்ததான் நீங்களுமே வந்துட்டு ஒரு கதையை சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே,
3: பாருக்குட்டியும் அவளுடைய நண்பர்களும். இது சிறார் நாவல். எஸ்
2: சிவதாஸ்
3: சிவதாஸ் அவங்களால் இயக்கப்பட்டிருக்கு. இதை தமிழ் மொழி இயக்குனவங்க உதயசங்கர் அவர்கள்.
2: அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம விடுகதை கேட்டு விளையாண்டுட்டுமே இருந்தோம். ஒரு கேள்வியுமே கேட்டிருந்தோம், மொட்டை பாறையில் மூடிய மூன்று கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஜோஸ்பின் சகானாக்கா அவங்க வந்து பதிலுமே சொல்லியிருக்காங்க, தேங்காய் அப்படின்னு கரெக்டாக சொல்லிட்டாங்க. அதான் இன்னைக்கு நான் ஓயாமல் சொன்னேன், இன்னைக்கு வந்து அந்த தினம் கூட அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அவங்க வந்துட்டு கரெக்டாக சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு அடுத்ததான் இப்போ நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறீங்களா?
3: அதுக்கப்புறமா அவ ஒரு முடிவெடுத்தான், இந்த காக்காங்களுக்கெல்லாம் ஒரு இது இருக்குது, அது மாதிரி அவங்களுக்கு சாப்பிடவும் கொடுத்து தண்ணியும் கொடுத்துட்டான். அப்போ தான் இவருக்கு ஒரு யோசனை, நம்ம எதுக்காக இந்த மாதிரி பறவைகளை இது ஆராய்ச்சி பண்ணக்கூடாது என்று சொல்லிட்டு ஒரு ஒரு இடமா ஒரு ஒரு வீடாக பானா. அப்போ பார்க்கும்போது மரத்துக்கு பின்னாடி பார்த்தது ஃபஸ்ட்டாக கொக்கு. கொக்கும் குளத்துக்கிட்ட தண்ணி இருக்க ஏரியாவில் அதிகமாக நிற்கிது. அதுக்கப்புறமா அவள் போய் கேட்டால், கொக்கு நண்பா, எதுக்காக நீ அதிகமாக தண்ணியிலே நிற்கிற என்று சொல்லும்போது, எனக்கு ஒன்று தெரியுமா, நான் என்னோடய பிள்ளைங்களுக்கு என்னோடய குழந்தைங்களுக்கு நான் எல்லாருக்குமே எங்கள் குடும்பத்துக்கே சாப்பாடு இந்த மீன் தான். இந்த உணவு மட்டும் இந்த சாப்பாடு இந்த உணவு மீன் மட்டும் எங்களுக்கு கிடைக்கலன்னா நாங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு அவள் எடுத்துகிட்டு போனான். அதுக்கப்புறமா அந்த பொண்ணு அடுத்ததை எடுத்தான். எடுத்துட்டு என்னது இது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, பார்த்தா என்ன அடுத்தது மைனா, மைனாவை தான் அவன் பார்த்தா. மைனா நீ எதுக்காக இவ்வளோ அழகாக இருக்க என்று சொல்லிட்டு மைனாவை நல்லாவே அவள் பார்த்தா, இந்த அழகுக்கு உன்னோட மிஞ்ச ஆளே இல்லைன்னு சொல்லிட்டு, ஏன் இது எனக்கே தெரியல, இது என்ன, இது கடவுள் படைத்த படைப்பு தான், இது என்ன

0: இருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைனா பறந்து போயிடுச்சான்.
1: சரி, இதுக்கப்புறம் இந்த கதையை வந்து நம்ம சாதிக் தம்பி நாளைக்கு சொல்லுவாங்க. இதில் மீது என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாருக்குட்டியும் அவளுடைய நண்பர்களும் இந்த கதையை வந்து நம்ம கூட நாளைக்கு சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்துட்டோம்ல, அதனால் அடுத்ததான் வானிலை தகவலையுமே தெரிஞ்சுக்கிட்டு போயிடும். இன்றைக்கி வந்து காற்றோட வேகம் 16 கிலோமீட்டரில் இருந்து 45 கிலோமீட்டர் வரை தெற்கு திசையில் வீசுமா. இன்றைக்கி மழைக்கான வாய்ப்பே இல்லை. இது மண்டபம்ல இருந்து ராமேஸ்வரம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. இன்னைக்கான நிகழ்ச்சியில் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறது நான் கார்த்திகா, அப்புறமா
0: சிஆர்ஜே முகமது சாதிக். அனைவருக்கும் நாளைக்கு சந்திக்கலாம். அனைவருக்கும் டாட்டா.
1: இணைஞ்சிருக்கீங்க இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 16 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 45 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஊசி எஃப்எம் 90.4.
3: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. தங்கச்சி மடத்துல உள்ள விவசாயிகளுக்கு மல்லிகை பூ மட்டும் இல்ல, அது ஒரு முக்கியமான வாழ்வாதாரமா இருந்துச்சு. அதிகாலை நேரத்துல பூ பறிக்கிறதுல இருந்து அதை சந்தைக்கு கொண்டுட்டு போற வரைக்கும் மல்லிகைக்கு பின்னாடி ஒரு முழுமையான விவசாயம் கதை இருக்குது. அந்த மனம் விசிற மல்லிகை பூவுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பையும் மல்லிகை செடி உற்பத்தி செய்யற முறைகளையும் இப்ப நாம கொஞ்சம் விரிவா தெரிஞ்சுக்கலாம். பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில அடுத்து 2 மணி நேரம் உங்க கூட பேச போறது நான் இனிதா. நம்ம ஊர்ல வெத்தலை விவசாயம் மாதிரி மல்லிகை பூச்செடி விவசாயமும் இருக்கு. இப்ப வரைக்கும் நம்ம தங்கச்சி மடம் பகுதிகளில் சில மக்கள் பாரம்பரிய விவசாயத்தை தவற விடல. அந்த பாரம்பரிய விவசாயத்துல ஒன்னா இந்த மல்லிகை செடி விவசாயமும் இருக்கு. நம்ம தங்கச்சி மடம் பகுதிகளில் மட்டும் இல்லங்க, ராமேஸ்வரம் தீவு ஃபுல்லா மல்லிகை உற்பத்தி தான். பாரம்பரிய தொழிலான இந்த மல்லிகை செடி விவசாயம் முதல் முதலா தங்கச்சி மடத்துல தான் உற்பத்தி ஆரம்பமாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த இடங்களுக்கு கொண்டு போக வெத்தலை கொடி விவசாயம் ஆரம்பிச்ச காலங்கள்லயே வெத்தலை வியாபாரத்துக்காக இந்த தங்கச்சி மடத்துல இருந்து ஆண்கள் மண்டப பகுதிக்கு வெத்தலை கட்டுகளை எடுத்துட்டு போய் வீடுகள்ல வியாபாரம் பண்ணியிருக்காங்க. அப்போ அங்க இருந்த ஒரு வித்தியாசமான செடி பூத்து நிக்கிறத பார்த்து இந்த செடிகள்ல ஒரு 3 இனுக்கு, அதாவது பாத்தீங்கன்னா தளவுகள்ல குச்சிகளை ஒடிச்சிட்டு வந்து தங்களோட வீடுகள்ல வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நல்லா வளர்ந்து பூ பூக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம தங்கச்சி மடம் பகுதிகளில் இந்த மல்லிகை செடி வேரூன்றி நல்லா வளர ஆரம்பிச்சதால இந்த மரத்தூறுகளுக்கு இடையில நிழல்களுக்கு பக்கத்துல வந்து இந்த செடிகளை நட்டு வச்சிருக்காங்க. இந்த செடிகளை நட்டு வச்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து இணுக்குகளை ஒடிச்சு ஒடிச்சு என்ன செஞ்சிருக்காங்க, தன்னோட வீட்டுக்கு பின்னாடி பெரிய நிலம் இருக்கிறவங்க தோட்டங்களா மல்லிகை தோட்டங்களா பரவ ஆரம்பிச்சிச்சு. இப்படித்தான் மல்லிகை செடி உற்பத்தி நம்ம தங்கச்சி மடம் பகுதிகளில் பரவ ஆரம்பிச்சிச்சு. அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்லயே கிடைக்குது. திருப்பூழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன். பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150800065.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஹவுஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் செல்வா பாண்டி. 1964 கோயிலுக்கு பின்னாடி நானும் பிறந்ததே இந்த பரம்பூர் கோயில் பத்தியில் கொண்ட மயில். அது நேரம் கடற்கரையில் பிறந்தது. 1952 சித்திரை மாதம் பிறந்தார். அதாவது எல்லா மீனும் அந்த கரவழியில் படும். என்னென்ன மீனோ அத்தனை மீனும் அதில் படும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதுக்கு அந்த கரவலையை வச்சு தான் பக்கி மெல்ல மெல்ல மெல்ல வெவ்வேறு தொழிலாக உருவாக்கணும். கரவலை தான் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் கரவலை நம்பி தான் வாழ்ந்தாங்க. ஆனால் வாகனம் இல்லாத நேரத்தில் வந்து இங்கேருந்து பிடிக்கிற மீனை கொண்டு மார்க்கெட்டில் கூறு வெட்டி தான் விற்கணும். ஒரு பீசா ரெண்டு பீசா காலனா முக்காலனா ஒரு செல்லி அரை செல்லி அப்படி தான் வித்துட்டு வாழ்வாதாரத்தை 8 மணிக்கெல்லாம் மீனை பிடிச்சி கொடுத்து விட்ருவோம். அவங்க திரும்ப வரும்போது நைட்டு 8:30 to 9:00 ஆகும். அத்தியாவசிய பொருளை வாங்கிட்டு வந்தோம். அதுக்கு பின்னாடி வாங்கிட்டு வந்து தான் புளைய ஊற்றி போட்டு அரிசி அரிசி போட்டு சாப்பாடு ஆக்கி எல்லா பிள்ளைகளும் தூங்கிடுங்க. ஆனால் தூங்கிடுவேன். அப்போ எல்லாரையும் உச்சுப்பி கொஞ்சம் கொஞ்சமாக சோறு. ஆமாம், 8 மணி வரைக்கும் இருக்க முடியுமா? ஆனால் படிப்பது யாருக்குமே அவ்வளோ இருக்காது. பள்ளிக்கூடம் என்ன தானே, இப்போ சந்து பந்தெல்லாம் பள்ளிக்கூடம் இருக்குது. அப்போ பள்ளிக்கூடமே கிடையாது. ராமேஸ்வரம் போனால் தான் அத்துல குளம் படித்தாரா அப்போ பள்ளிக்கூடம் அந்த ஒன்று தான். இங்கேருந்து தஞ்சாவூர்லேருந்து ராமேஸ்வரம் போய் படிச்சுட்டு அங்கேருந்து 8 மணிக்கு கிளம்பி வர்றது விட மாட்டாங்க. அப்புறம் மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல அந்த 64 புயலுக்கு முன்னாடி அங்கே போய் குடியம் வந்தாங்க. வெவ்வேறு பக்கம் போய் அப்புறம் தான் குழந்தைகள படிக்க வைக்க போகணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. கடலில் படாத கஷ்டம்லாம் பட்டிருக்கோம். அலை அலையில் தான் இப்போ இங்கேருந்து போவோம். இங்கேருந்து போகும்போது காற்று நல்லா மிதவலாக இருக்கு. அங்கே போய் மீன் பிடிச்சிருக்கோம்னா காற்று குவியணும். அப்போ வந்து எந்த அறிவிப்பும் கிடையாது. அவள் அந்த அளவுக்கு நவீனமான எதுங்க அரசாங்கத்தில் இல்லை. இப்போ உள்ள கட்டத்தில் வந்து அரசாங்கத்தில் இல்லை. அப்போ நான் திடீர்னு அங்கே காற்று வந்துருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ எங்கள் உயிரை எந்த அளவுக்கு ஒன்றாது பாதுகாப்பாக வரணுமோ அந்த அளவுக்கு நாங்கள் தந்து வந்தால் பாய ரொம்ப மேலே தூக்க மாட்டோம். லேசாக தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே வருவோம். அதுலேயும் படகு தாண்டிருக்கு, உயிர் சேதம் வந்துருக்கு. இப்போ இந்த சுனாமி வந்துச்சுல, அதுலேருந்து மக்களை பூரா அப்புறப்படுத்தி இன்றைக்கி பந்தோஷமான இடத்துல இருக்கணும். கடற்கரையில் இருக்கக்கூடாது, உயிர் சேதம் வரும். எந்த நேரத்தில் என்னமோ நடக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து பொழப்புக்கு அங்கங்கே இப்போ இந்த தஞ்சாவூரில் கடை வச்சுருக்காங்க. 5 மணிக்கு மேலே அடைச்சிடுவாங்க. 5 மணிக்கு கேட்டு அடைச்சிடுவாங்க. அங்கே மீனை வந்து எந்த நேரமும் கடலுக்கு போகிறான். அவன் இருப்பான். அவன் இருந்தாலும் 1 மணிக்கும் போவாங்க, 2 மணிக்கும் போவாங்க, 3 மணிக்கும் போவாங்க, 4 மணி. கொஞ்சம் தொலைவில் போகிறதுனா கொஞ்சம் வெள்ளனுமே போகணும். அது கொஞ்சம் கம்மியாக போகிறதுனா கொஞ்சம் லேட்டாக போகணும். இப்படி ஒரு கணக்கு.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில. உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற மீன் பேர் வந்து ஊடகம். இது பாத்தீங்கன்னா ஊடன் ஊடான் இப்படின்னு பல பெயர்கள்ல வந்து மீனவர்கள் சொல்றாங்க. நம்ம ராமேஸ்வரத்துல இதை வந்து ஊடகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஊடக மீன் சதைகள் ஜாஸ்தியா இருக்கும், முள் அவ்வளவா இருக்காது. இதுல வந்து குழம்பு வச்சா ரொம்ப டேஸ்டாலாம் இருக்காது, ஏதோ சாப்பிடுற மாதிரி இருக்கும். பட் டேஸ்ட் நல்லா இல்லைனாலும் ஆனால் குழந்தைங்களுக்கு இந்த மீனை வந்து முள் இல்லாததுனால சோறில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட கொடுப்பாங்க. ரொம்ப சத்தான மீனும் கூடன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. இந்த ஊடக மீன் வந்து பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ள சேறு நிறைஞ்ச இடத்துலையும் கொஞ்சம் மங்களா நிறத்துக்கு மாறும். எதிரிகள் வந்து தன்னை தாக்காமல் இருக்கிறதுக்காண்டி தன்னோட நிறத்தை வந்து மாற்றிக்கிறோம். இந்த மீன் கூட்டமாக வாழக்கூடியது. இந்த மீனோட வாய்க்கு முன்னாடி குழாய் மாதிரி நீண்டு இருக்கும். இது வந்து மணலுக்குள்ள மறைஞ்சு இருக்கிற சின்ன உணவுகளை அப்படியே உறிஞ்சி எடுத்து சாப்பிடும். இது வந்து தண்ணியில நீந்திரப்போ உடல்ல வெளிச்சம் பட்டா வெள்ளி மாதிரி ஷைனிங்கா மின்னும். இது இங்கிலீஷ்ல சில்வர் பிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஊடக மீன் அளவு சின்ன மீனா இருந்தாலும் சத்துல வந்து இந்த மீன் வந்து யாராலையும் அடிச்சுக்கிற முடியாது அப்படின்னு சொல்றாங்க. 100 கிராம் மீன்ல கிட்டத்தட்ட 19-20 கிராம் புரதம், கால்சியம், பாஸ்பரஸ், செலினியம், துத்தநாகம், அதோட ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களும் அதிகமா கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதனால அவ்வளவு சின்னதா இருந்தாலும் உணவுக்காக பயன்படுத்தப்படும் மீன் தான் இது. நம்ம ஊர் சமையல்ல குழம்பு வறுவல் இந்த மாதிரியான பல விதமாக சமைப்பாங்க இந்த மீனை வச்சு பெண்கள். சின்ன மீன்னு நினைக்காம அதுக்குள்ளயும் ஒரு அழகான கடல் வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா பாடல்கள் வருது. தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா, விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம், அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ் ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தையே நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

அனுபவ முறைகளை பயன்படுத்திக்கிட்டு வர்றாங்க. குறிப்பா அவங்களோட பேச்சு, அவங்க வச்சிருக்கிற பொருட்கள், அவங்க என்ன மாதிரியான வேலைகள் செய்யறாங்க, இந்த மாதிரி விஷயங்களை பத்தி தான் நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். அவங்க என்ன மாதிரி பேச்சு வழக்குகள் சொல்றாங்க அப்படின்றத பத்தியுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். குறிப்பா பாத்தீங்கன்னா பாரம்பரிய மீன்பிடிப்பு பொருளான கட்டுமரம், துடுப்பு, பாய், நாட்டுப்படகு, நங்கூரம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தண்டு, சவுளு, இதுகள்ல வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தினாங்க. பாரம்பரிய வலைகள்ல வந்து பாத்தீங்கன்னா அரைச்சா வலைன்னு சொல்லுவாங்க, அப்புறம் ஓலப்பெட்டி, கரவலை, கோழி இழுவலை, சலங்க வலை, செவிலு வலை, சுருக்கு, அப்புறம் பாத்தீங்கன்னா நண்டு வலை, ரால் வலை, மடி வலை, தூண்டில் மீன் பிடிப்பு. குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம விசைப்படகுகளை மடிகட்டுற மீனவர்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுவாங்க, என்ன மாதிரியான பொருட்கள்லாம் பயன்படுத்துவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நூலு, நாலு வர கண்ணி, ரெண்டு வர கண்ணின்னு சொல்லுவாங்க. அதாவது நான்கு விரல் கண்ணினா நாலு விரலோட அந்த கண்ணி சைஸுகள், அப்புறம் இரண்டு விரல் வச்சிருக்கிற அந்த கண்ணி சைஸ் வளையோட அளவுகளை சொல்லுவாங்க. ரால்மடி, சங்கிலி, மீன்மடி, மாலு, கைவளமடி, அப்புறம் தூர்மாலு, இப்படி நிறைய விஷயங்கள் வந்து மீனவர்கள் சொல்லுவாங்க. குறிப்பா சுருக்குமடி, அப்புறம் இழுவமடி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மீனவர்கள் பேச்சு வழக்குல சொல்லியிருக்கவும் செஞ்சிருக்காங்க. அப்படியே பாத்தீங்கன்னா மீனவர்கள் திசைகளையுமே கணக்கிட்டு இருக்காங்க. என்னென்ன திசைகள் அப்படின்னா காத்தோட திசையை கணக்கு பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னா வாடகாத்து, கொண்டல் காத்து, கச்சாங்காத்து, காத்து கலக்கா இருக்குது, அப்புறம் கொண்ட கச்சை அடிக்குது, வாட கச்சை அடிக்குது, மழைக்காத்து அடிக்குது, ஆடிக்காத்து அடிக்குது, கடல் வந்து வடு கொடுக்குது, கடல் வந்து வத்தா இருக்கு, அப்புறம் காத்து கலக்கா இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கடலை பார்த்தே வந்து மீனவர்கள் சொல்லுவாங்க. குறிப்பா வந்து இன்னொரு பேச்சு வழக்குல நடைமுறை வழக்குல பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா இந்த சூரியனை வச்சு திசைகளை கண்டுபிடிப்பாங்க. சூரியன் வந்து கிழக்க உதச்சுன்னா கிழக்கு திசை, நடுவுல வந்துருச்சுன்னா 12 மணி ஆயிடுச்சு, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க வந்து கணிச்சிருக்காங்க. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா வானங்கள்ல இரவு நேரங்கள்ல மூணு வெள்ளி தெரிஞ்சிச்சுன்னா இது வந்து மூன்றாம் ஜாமம், இரண்டு வெள்ளி தெரிஞ்சிச்சுன்னா இரண்டாம் ஜாமம், அஞ்சு வெள்ளி தெரிஞ்சிச்சுன்னா 5 மணி ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி கலங்கரை விளக்கங்கள், எப்ப வடு கொடுக்குது, எப்ப வத்து கொடுக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்ப்பாங்க. குறிப்பா மண்ணரிப்பு, இந்த காலங்கள்ல வந்து மண்ணரிப்புகள் இருக்கு, அந்த காலங்கள்ல மண்ணரிப்புகள் இல்ல அப்படின்றத வந்து கணிச்சிருவாங்க. குறிப்பா கடற்கரையில கிடக்குற சிப்பிகள், சங்குகள், இது என்ன சிப்பிகள், என்ன சங்குகளை முதற்கொண்டு தெரிஞ்சுக்கிடுவாங்க, சொல்லுவாங்க. கடற்கரைகளில் கிடக்கிற செடிகள், அப்புறம் முள்ளி செடிகள், பனைமரங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மீனவர்களுக்கு அத்துப்படியாகவும் இருக்கும். மீனவர்களோட கலைகள் மட்டுமே இல்லை, அவங்களுடைய அவங்க 1000 வருடம் அனுபவமும் மீனவர்கள் மத்தியில் இருக்குது. காற்றை பிடிச்சு அலைய புரிஞ்சு நட்சத்திரத்தை வழிகாட்டியா வச்சு கடலுக்கு போன அந்த அறிவு தான் நம்ம மீனவர்கள் பாரம்பரியத்தோட மிகப்பெரிய செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4. சொன்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? கூர்மையான பற்கள், பயமுறுத்துற தோற்றம், கடல்ல வேகமா சுத்திட்டு இருக்கிற ஒரு வேட்டைக்காரன். ஆனா இந்த சுறாவை வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆச்சரியப்படுவீங்க. இணைஞ்சிருக்கீங்க, இது கடல் ஓசை FM 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக நான் இனிதா. என்ன அப்படின்னா கொம்பன் சுறா. பழங்கால மீன்பிடிப்புகளை இந்த சுறா மீனையும் வேட்டையாடி இருக்காங்க நம்ம மீனவர்கள். இது பார்க்க தலையில சுத்தியல் மாதிரி ரெண்டு பக்கமும் அகலமா இருக்கும். அதனாலதான் இதுக்கு வந்து கொம்பன் சுறா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த வித்தியாசமான தலை தான் இதோட மிகப்பெரிய ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். இத வெறும் அழகுக்காக இயற்கை கொடுக்கல, இறைய தேடவும் அப்புறம் சுற்றுப்புறத்துல இருக்கிற உணர்வுகள் இதுக்கு வந்து உதவுது. இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த சுறா குட்டிகளை வயிற்றுக்குள்ளேயே வளர்த்து பெற்றெடுக்குது அப்படின்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். குட்டிகள் எவ்வளவு எடை இருக்கும் அப்படின்னா 2-3 மீட்டர் வரையும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 4 மீட்டர் கூட வளருமா. இதனோட எடை வந்து அந்த இனத்தோட வயசை பொறுத்து மாறும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கொம்பன் சுறாக்கள் வந்து பாத்தீங்கன்னா 100 கிலோவுக்கு மேல தான் இருக்கும். குறிப்பா வந்து ஒரு பெண் சுறா வந்து 12-41 குட்டிகள் வரையும் ஈனும். இதோட குட்டிகள் சுமார் 40-55 சென்டிமீட்டர் நீளம் வரை இருக்கலாம். இதோட தலையில வந்து அகலமா இருக்கிற இந்த சுத்தியல் மாதிரி இருக்கிற இந்த உணர்வுகள்ல எல்லாம் கண்கள் இருக்கும். குறிப்பா வந்து இந்த கண்கள்ல இருக்கிற உணர்வுகள் வந்து எல்லா இடங்கள்லயும் பரவி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால சுறாவுக்கு வந்து நல்ல உணர்வும் மோப்ப சக்தியும், இறைய தேடி கண்டுபிடிக்கிற அந்த ஒரு உணர்வு இருக்குது, அதை வேட்டையாடி சாப்பிடுற விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா இது ஒரு அரிய வகை உயிரினமா இருக்கிறதுனால இந்த வகை சுறாக்கள் வந்து மீனவர்கள் வலையில பிடிபட்டா கடல்ல விட்டுறணும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ఓసై ఎఫ్ఎం 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 8 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 16 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 45 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஊசி எஃப்எம் 90.4.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் செல்வ பாண்டி. 1964 கோயிலுக்கு பின்னாடி நானும் பிறந்ததே இந்த பரம்பூர் கோயில் பற்றியில் கொன்ற மயில், அது நேரம் கடற்கரில் பிறந்தது. 1952 சித்திரை மாதம் பிறந்தார். அதாவது எல்லா மீனும் அந்த கரவழியில் படும். என்னென்ன மீனோ அத்தனை மீனும் அதில் படும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதுக்கு அந்த கரவழியை வச்சு தான் பக்கி மெல்ல மெல்ல மெல்ல வெவ்வேறு தொழிலாக உருவாக்கணும். கரவழை தான் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் கரவழி நம்பி தான் வாழ்ந்தாங்க. ஆனால் வாகனம் இல்லாத நேரத்தில் வந்து இங்கேருந்து பிடிக்கிற மீனை கொண்டு மார்க்கெட்டில் கூறு கட்டி தான் விற்கணும். ஒரு பீசா ரெண்டு பீசா காலனா முக்காலனா ஒரு செல்லி அரை செல்லி அப்படி தான் விற்றுட்டு வாழ்வாதாரத்தை 8 மணிக்கெல்லாம் மீனை பிடிச்சி கொடுத்து விட்ருவோம். அவங்க திரும்ப வரும்போது நைட்டு 8:30 to 9:00 ஆகும். அத்தியாவசிய பொருளை வாங்கிட்டு வந்தோம். அதுக்கு பின்னாடி வாங்கிட்டு வந்து தான் புளைய ஊற்றி போட்டு அரிசி அரிசி போட்டு சாப்பாடு ஆக்கி எல்லா பிள்ளைகளும் தூங்கிடுங்க. ஆனால் தூங்கிடுவேன். அப்போ எல்லாரையும் குச்சிப்பி கொஞ்சம் கொஞ்சமாக சோடுவோம். ஆமாம், 8 மணி வரைக்கும் இருக்க முடியுமா? ஆனால் படிப்பறிவு யாருக்குமே அவ்வளோ இருக்காது. பள்ளிக்கூடம் இருந்தால் தானே, இப்போ சந்து பந்தெல்லாம் பள்ளிக்கூடம் இருக்குது. அப்போ பள்ளிக்கூடமே கிடையாது. ராமேஸ்வரம் போனால் தான் அத்துலகுளம் படித்தாரா அப்போ பள்ளிக்கூடம் அந்த ஒன்று தான். இங்கேருந்து தஞ்சாவூர்லேருந்து ராமேஸ்வரம் போய் படிச்சுட்டு அங்கேருந்து 8 மணி கிளம்பி வருது, விட மாட்டாங்க. அப்புறம் மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல அந்த 64 புயலுக்கு முன்னாடி அங்கே போய் குடியே வந்தாங்க, வெவ்வேறு பக்கம் போய். அப்புறம் தான் குழந்தைகளை படிக்க வைக்க போகணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. கடலில் படாத கஷ்டம்லாம் பட்டுருக்கோம். அலை அலையில் தான் இப்போ இங்கேருந்து போவோம். இங்கேருந்து போகும்போது காற்று நல்லா மெதவலாக இருக்கு. அங்கே போய் மீன் பிடிச்சிருக்கோம்னா காற்று குவியணும். அப்போ வந்து எந்த அறிவிப்பும் கிடையாது. அவள் அந்த அளவுக்கு நவீனமான எதுங்க அரசாங்கத்தில் இல்லை. இப்போ உள்ள கட்டத்தில் வந்து அரசாங்கத்தில் இல்லை. அப்போ நாங்கள் திடீர்னு அங்கே காற்று வந்துருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ எங்கள் உயிரை எந்த அளவுக்கு ஒன்றாது பாதுகாப்பாக வரணுமோ அந்த அளவுக்கு நாங்கள் தந்து வந்தால் பாயை ரொம்ப மேலே தூக்க மாட்டோம், லேசாக தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே வருவோம். அதுலேயும் படகு தாண்டிருக்கு, உயிர் சேதம் வந்திருக்கு. இப்போ இந்த சுறாமி வந்துச்சு, அதுலேருந்து மக்களை பூரா அப்புறப்படுத்தி இன்றைக்கி இப்போ பந்தோஷமான இடத்துல இருக்கணும், கடற்கரில் இருக்கக்கூடாது, உயிர் சேதம் வரும், எந்த நேரத்தில் என்னமோ நடக்கலாம் அப்படின்னு. இப்போ வந்து பொழப்புக்கு அங்கங்கே இப்போ இந்த தஞ்சாவூரில் கடை வச்சுருக்காங்க, 5 மணிக்கு மேலே அடைச்சிடுவாங்க, 5 மணிக்கு கேட்டு அடைச்சிடுவாங்க. அங்கே மீனை வந்து எந்த நேரமும் கடலுக்கு போகிறவன் அவன் இருப்பான். அவன் இருந்தாலும் 1 மணிக்கும் போவாங்க, 2 மணிக்கும் போவாங்க, 3 மணிக்கும் போவாங்க, 4 மணி கொஞ்சம் தொலைவில் போகிறதுனா கொஞ்சம் வெள்ளனுமே போகணும், அது கொஞ்சம் கம்மியாக போகிறதுனா கொஞ்சம் லேட்டாக போகணும். இப்படி ஒரு கணக்கு.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

அலை தரும் கடலின் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில். நெய்தல் கைமணம் பகுதியில உங்க கூட பேச போறது நான் இனிதா. இன்னைக்கான நெய்தல் கைமணம் பகுதியில வந்து ஃபிஷ் லாலிபப் எப்படி பண்றது அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு எந்த மீனுனாலும் சரி, நல்ல சதை இருக்கிற மீன் முள்ளு இல்லாம எடுத்து அவிச்சு வச்சுக்கலாம், குறிப்பா உதுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாவை எண்ணெயில நல்லா பொன்னிறமா வதக்கணும். அது கூட இந்த உதுத்து வச்ச மீனையும் கொஞ்சம் உப்பு மசாலா தூள் மிளகாய் தூள் போட்டு வெங்காயம் பச்சை மிளகாவை எண்ணெயில நல்லா பொன்னிறமா வதக்கி அது கூட உதுத்து வச்ச மீனையும் கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வேக வைக்கணும். வேக வச்சு மறுபடி என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பொன்னிறமா வதக்குன அந்த மசாலாவையும் மீனையும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். இந்த மசாலா கூட கொஞ்சம் கார்ன்ஃபிளவர் மாவு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா பொடி, கொஞ்சம் தனியா பொடி, மிளகு தூள் கொஞ்சமா போட்டு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு உருண்டையா பிடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு அந்த உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு இந்த மசாலாவோட சேர்த்தும் பெரட்டியும் வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு வேணாம் அப்படின்னு சொல்றவங்க உருளைக்கிழங்கு இல்லாமே இந்த மசாலாவை பெரட்டி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து பிசைஞ்சு உருட்டி ஒரு முட்டையை அடிச்சு அதை தனியா ஒரு கிண்ணத்துல எடுத்து வச்சுக்கலாம். அதாவது ஒரு 4 பிரெட்டை எடுத்து அதை நல்லா மிக்சியில போட்டு பொடியா அரைச்சு அதை கொஞ்சம் தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்ப நம்ம அந்த முட்டையை அடிச்சு வச்சிருக்கிறதுல இந்த உருண்டையா உருட்டி வச்ச இந்த மசாலாவை உள்ள நல்லா டிப் பண்ணி, அதாவது நல்லா முக்கி இந்த பிரெட் தூள்ல நல்லா பெரட்டி அதுல ஒரு கம்பு குச்சி சொருகி அதை எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுக்கணும். இது எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுக்கும் போது அப்பவே ஒரு நல்ல வாசனை வரும். ஏதோ வீட்டுல ஸ்நாக்ஸ் செய்யறாங்க அப்படின்னு. அதுல கொஞ்சம் என்ன செய்யலாம் அப்படின்னா, தக்காளி சாஸ் ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்நாக்ஸை கண்டிப்பா குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸ்கூல் விட்டதுமே இந்த குழந்தைங்க இதை சாப்பிடும் போது ரொம்ப ஹாப்பியாகவும் மாறிடுவாங்க. மீன் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கண்டிப்பா இப்படி ஒரு டிஷ் செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பா உங்க குழந்தைங்களுக்கு அடுத்த முறை இதை ப்ரிப்பேர் பண்ணி டேஸ்ட் பார்க்க கொடுங்க. அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்று பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலேயே கிடைக்குது. திருப்பூழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன். பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR Biryani Upstairs, Bharathi Nagar Bus Stop, Ramanathapuram. For appointment, 915-00-80-065.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதை கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில். நெய்தல் கைமணம் பகுதியில உங்க கூட பேச போறது நான் இனிதா. இன்னைக்கான நெய்தல் கைமணம் பகுதியில வந்து ஃபிஷ் லாலிபப் எப்படி பண்றது அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு எந்த மீனுனாலும் சரி, நல்ல சதை இருக்கிற மீன் முள்ளு இல்லாம எடுத்து அவிச்சு வச்சுக்கலாம், குறிப்பா உதுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாவை எண்ணெயில நல்லா பொன்னிறமா வதக்கணும். அது கூட இந்த உதுத்து வச்ச மீனையும் கொஞ்சம் உப்பு மசாலா

தூள் மிளகாய் தூள் போட்டு வெங்காயம் பச்சை மிளகாவை எண்ணெயில நல்லா பொன்னிறமா வதக்கி அது கூட உதுத்து வச்ச மீனையும் கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வைக்கணும். வேக வச்சு மறுபடி என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பொன்னிறமா வதத்தின அந்த மசாலாவையும் மீனையும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். இந்த மசாலா கூட கொஞ்சம் கார்ன்ஃபிளவர் மாவு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா பொடி, கொஞ்சம் தனியா பொடி, மிளகு தூள் கொஞ்சமா போட்டு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு உருண்டையா பிடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு அந்த உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு இந்த மசாலாவோட சேர்த்தும் பிரட்டியும் வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு வேணாம் அப்படின்னு சொல்றவங்க உருளைக்கிழங்கு இல்லாமே இந்த மசாலாவை பிரட்டி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து பிசைஞ்சு உருட்டி ஒரு முட்டையை அடிச்சு அதை தனியா ஒரு கிண்ணத்துல எடுத்து வச்சுக்கலாம். அதாவது ஒரு 4 பிரெட்டை எடுத்து அதை நல்லா மிக்சியில போட்டு பொடியை அரைச்சு அதை கொஞ்சம் தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்ப நம்ம அந்த முட்டையை அடிச்சு வச்சிருக்கிறதுல இந்த உருண்டையா உருட்டி வச்ச இந்த மசாலாவை உள்ள நல்லா டிப் பண்ணி, அதாவது நல்லா முக்கி இந்த பிரெட் தூள்ல நல்லா பிரட்டி அதுல ஒரு கம்பு குச்சி சொருகி அதை எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுக்கணும். இது எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுக்கும் போது அப்பவே ஒரு நல்ல வாசனை வரும். ஏதோ வீட்டுல ஸ்நாக்ஸ் செய்யறாங்க அப்படின்னு. அதுல கொஞ்சம் என்ன செய்யலாம் அப்படின்னா, தக்காளி சாஸ் ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்நாக்ஸை கண்டிப்பா குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸ்கூல் விட்டதுமே இந்த குழந்தைங்க இதை சாப்பிடும் போது ரொம்ப ஹாப்பியாவும் மாறிடுவாங்க. மீன் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கண்டிப்பா இப்படி ஒரு டிஷ் செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பா உங்க குழந்தைங்களுக்கு அடுத்த முறை இதை ப்ரிப்பேர் பண்ணி டேஸ்ட் பார்க்க கொடுங்க. அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.

0: மாப்ள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டையை போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மளை கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மனுஷங்க நம்ம எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட தூரம் நடந்த உடனே கொஞ்ச நேரம் உட்கார பழக்கம் உண்டு. காரணம் கால்வழி தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு இப்படின்னா ஒரு பறவையால முழு கடலையும் எங்கேயுமே உட்காராமலும் நிக்காமலும் கடக்க முடியும். அது என்ன பறவை, எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த பறவை கப்பர் பறவை. அதாவது நிறைய இடங்கள்ல இத போர் பறவை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது நீளமான சிறகுகள், வால்கள், அலகுகள் இதெல்லாத்தையுமே வச்சிருக்கும். இதனால உணவு, தண்ணி, ஓய்வு கூட இல்லாம தொடர்ந்து 400 கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்க முடியும். இதோட ஆயுட்காலம்னு பார்த்தோம்னா 25-34 வருஷம். இது அதிகமா இந்திய பெருங்கடல் அப்புறம் புளோரிடாலதான் காணப்படும்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி. மீனவர்களுக்கான சமுதாய

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. கார்பன் சிங், இந்த இயற்கை அமைப்பு யாருக்கெல்லாம் தெரியும்? எனக்கும் இப்பதான் தெரியும் மக்களே. அதை உங்க கூட பகிர்ந்துக்கிற போறேன். இங்க ஒரு சின்ன

ஈவோட்டை வந்து பார்த்தீங்கன்னா மரம், காடு இதுகளில் வந்து கார்பன் சேமிப்பு, இதுதான் இதோட வந்து ஃபார்முலா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த CO2 எங்கே இருந்து வருது அப்படின்னா மனிதர்களோட செயல்பாட்டுகள்லையும் உருவாகுது. எப்படி அப்படின்னா பெட்ரோல், டீசல் எரிக்கிறது, நிலக்கரி அப்புறம் மற்றும் தொழிற்சாலைகள், மரத்தை எரிக்கிறது, காடுகளை அழிக்கிறது, விலங்குகள் உயிரினங்களை எரிக்கிறது, எரிமலை வெடிக்கிறது, அழுகிறது, அதாவது உயிரினங்கள் எல்லாம் அழுகி போகிறது, இந்த மாதிரியான இயற்கை வழிமுறைகள் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா CO2-ஆ வளிமண்டலத்துக்கு போகுது. இந்த CO2-ஐ வந்து பாத்தீங்கன்னா சூரிய ஒளி நேரா முழுசுமே தடுக்காது, ஆனா பூமி வெளியிடுற வெப்பத்தின் ஒரு பகுதியை வளிமண்டலத்துல தக்க வச்சுக்கிறோம். அந்த வளிமண்டலத்துல தக்க வச்சுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா CO2 அளவு அதிகரிக்கும் போது பூமியோட சராசரி வெப்பநிலையும் அதிகரிக்குது. அதனால பூமி வெளியிடுற வெப்பம் கார்பன் சிங்கா மாறுது. அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. கேட்டுட்ருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக நான் இனிதா. இன்னைக்கான சமுத்திரம் பழகு பயணத்தில் நம்ம தங்கச்சி மடம் பக்கமாக பயணம் போய் அங்கே விவசாயிகள் வளர்க்கின்ற மல்லிகை பூ உற்பத்தியோ அதோட சுவாரஸ்யமான தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம ஊர்களில் பிடிக்கப்படுற ஊடகம் மீனை பற்றியும் அதில் இருக்கிற வேற பெயர்கள் என்ன, எப்படியெல்லாம் சமைக்கலாம் அப்படின்றத பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். குறிப்பாக எவ்வளவு சென்டிமீட்டர் வளரும் அப்படின்றத பற்றியும் புரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி நம்ம முன்னோர்கள் கடலுக்குள்ள போறப்போ வெறுமனே கடலை வந்து பார்த்துட்டு போகல. காத்தோட திசை, கடலோட நீரோட்டம், அலைகள், அவங்க பயன்படுத்துற பொருட்கள் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா வானத்துல தெரிஞ்ச அடையாளங்கள், இயற்கைய வந்து ஒரு வழிகாட்டியா வச்சு மீன் பிடிச்சிருந்திருக்காங்க. அதை பத்தின பாரம்பரிய அறிவை வந்து தெரிஞ்சுக்கிட்ட அந்த மீனவர்களை பத்தியும் நம்ம வந்து அவங்க பேசுற வழக்குகள் பத்தியும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம். கடல்ல வாழ்ற கொம்பன் சுறா பத்தியும், இது இன்னைக்கு எந்த நிலையில இருக்கு, அதை பாதுகாக்க என்ன செய்யணும் அப்படின்றத பத்தியும் புரிஞ்சுக்கிட்டோம். மீனவ மக்களோட வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பாகவும் வசதியாகவும் மாத்துறதுக்காண்டி சொந்த வீடுகள் கட்டணும்னு ஆசைப்படுற மீனவ குடும்பங்களுக்கு கிடைக்கக்கூடிய அரசு திட்டங்களை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். பூமியோட வளிமண்டலத்துல வாயுக்களை கார்பன் டை ஆக்சைடு பத்தியும் வெப்பநிலை எப்படி பாதிக்குது அப்படின்றத பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மண், கடல், மனிதன், இந்த மூணுமே வந்து ஒன்னோட ஒன்னு பிணைக்கப்பட்டிருக்கு. இதுல வந்து ஒன்ன பாதிச்சாலும் அதன் தாக்கம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னுலையும் கண்டிப்பா தெரியும். அதனால இயற்கையை புரிஞ்சுக்கிறதும் பாதுகாக்கிறதும் நம்ம ஒவ்வொருத்தவங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களோடு மீண்டும் சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் கடலை புரிஞ்சுப்போம், இயற்கையை நேசிப்போம், நம்ம வாழ்க்கையை பாதுகாப்போம், கடலை காதலிச்சுக்கிட்டே இருப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் இனிதா. தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. அருமையான பாடல்கள் வருது, தொடர்ந்து கேளுங்க.
1: தில் தில் தில் தில் மனதில்.

0: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 16 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 45 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசி FM 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
3: நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியின் அலை பாயுதே நிகழ்ச்சி. 9 to 10 வரைக்கும் அடுத்து நம்ம கேட்க இருக்கிற கதை பேரு உஷா பாலசுப்ரமணியன் எழுதின புதுவாழ்வு. பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியில அன்பான உள்ளங்கள் அலைபாயுதே நிகழ்ச்சி கேட்கறதுக்காக இணைஞ்சிருக்கீங்க. அடுத்த 1 மணி நேரம் நம்ம கேட்க இருக்கிற கதை பேரு உஷா பாலசுப்ரமணியன் எழுதின புதுவாழ்வு. கதை சொல்றதுக்கு நிகழ்ச்சிக்கு வந்தாச்சு சுல்தானா. கதை கேட்கலாமா? ஆபீஸ் கிளம்பிட்டு இருந்த மணிமாறன் முன்னாடி அவங்க அம்மா வந்து நின்னாங்க. கிளம்பிட்டியா மணி? ஆமாமா, என்ன விஷயம்? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சாயந்தரம் நீ வந்ததும் கோயிலுக்கு போலாமா? சரிம்மா, நம்ம போலாம். ஆனா இப்ப நான் வேலைக்கு கிளம்பட்டுமா? சரிப்பா, நல்லபடியா போயிட்டு வா, சாயந்தரம் வந்து பேசிக்கலாம். ஓகேம்மா. மணிமாறன் வேலைக்கும் போயிட்டாரு. தன் பையன் வேலைக்கு போனதும் கதவை சாத்தி தாழ் போட்டு அந்த அம்மா நேரா பூஜை அறைக்கு போனாங்க. கடவுளே, நான் நல்லதை நினைச்சு எடுக்க போற இந்த முடிவு கண்டிப்பா நல்லா இருக்கணும். நீதான் துணையா இருந்து நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும். நான் மனசார உன்கிட்ட கை கூப்பி வேண்டிக்கிறேன். என்ன கைவிட்றாதப்பா, என்ன கைவிட்றாத அப்படின்னு மணிமாறனோட அம்மா மணிமேகலை கடவுள் கிட்ட கை கூப்பி மனசார பிரார்த்தனை பண்ணாங்க. மணிமேகலை அம்மாவோட ஒரே பையன்தான் மணிமாறன். அந்த அம்மாவோட வீட்டுக்காரர் தனியார் கம்பெனில உயர் அதிகாரியா வேலை பார்த்து பணி ஓய்வும் அடைஞ்சிட்டார். ஓய்வுக்கு அப்புறமா 7 வருஷம் நல்லா தான் இருந்தார். ஒரு நாள் உட்கார்ந்தபடியே அந்த ஐயாவோட உயிரும் பிரிஞ்சிருச்சு. நல்ல வேளையா அவர் இருக்கும் போதே மணிமாறனோட கல்யாணமும் முடிஞ்சிருச்சு. மருமக மஞ்சரி நல்ல பொண்ணுதான். அவங்களுக்கும் மணிமேகலை அம்மாக்கும் இடையில எந்த பிரச்சனையும் இருக்காது. சொல்ல போனா ரெண்டு பேருக்குள்ளயும் பாச பிணைப்பு அதிகம். மஞ்சரிய ஒரு வேலையும் மணிமேகலை செய்ய விட மாட்டாங்க. மஞ்சரி, தாயெல்லாம் பொண்ணா வளர்ந்துட்ட, இப்பதான் நான் இருக்கேன். அம்மாவா உனக்கு கூடவே இருந்து எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். என் பொண்ணா நீ இருந்தா உன்னை நான் கஷ்டப்பட விடுவனா? நீ கவலையே படாத, உன்னை நான் அப்படி பாத்துக்கிறேன் அப்படின்னு மனசார அந்த அம்மா அன்னைக்கு சொன்னாங்க. இப்படி ஒரு மாமியார் தனக்கு கிடைச்சிருக்கிறத நினைச்சு மஞ்சரி ரொம்ப நிம்மதி அடைஞ்சு போனாங்க. அவங்களுக்கு ரொம்ப பெருமையாவும் இருந்துச்சு. தினமும் மணிமேகலை அம்மா அவங்க மருமகளுக்கும் பையனுக்கும் விதவிதமா சமைச்சு வைப்பாங்க. எல்லா வேலையும் ஒரே ஆளா நின்னு பாப்பாங்க. புது வாழ்வு அப்படின்ற கதையை கேட்டுட்டு இருக்கிறோம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா, உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம்நாட்லயே கிடைக்குது. திருப்பூழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன். பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150080065.
1: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: பாட்டி, உங்க வயசு 60-16 இல்ல, மலையில டைல்ஸ் வலிக்கிற போகுது, உள்ள வாங்க.
3: அது அனுஜோட ஆன்டி ஸ்லிப்பரி டைல் ட்ரெயின்ல கூட வழுக்காம சேஃபா இருக்கும். அனுஜ் டைல்ஸ் மால்ல டிஃபரண்ட் பிளேஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி பல ஆன்டி ஸ்லிப்பரி டைல்ஸ் இருக்கு. 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் அண்ட் தென்காசி.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான

0: வானொலி
1: அலைபாயுதே அலைபாயுதே நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 அலைபாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா. மஞ்சரியும் தன்னோட அத்தைய சொந்த அம்மா போலதான் நினைச்சிருந்தாங்க. ஏன் அவங்க அத்தைன்னு கூப்பிட மாட்டாங்க, அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க. அடிக்கடி தன்னோட அத்தைக்கு புது புடவை, அப்புறம் அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் பார்த்து பார்த்து லிஸ்ட் போட்டு அன்பா பாசத்தோட வாங்கி கொடுப்பாங்க. கதை புத்தகம், அப்புறம் பூ, அப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச ஹேண்ட்பேகு, இந்த மாதிரி தன்னோட அத்தைக்கு என்னென்ன பிடிக்குமோ அது எல்லாத்தையும் மஞ்சரி வாங்கி கொடுப்பாங்க. அதுவும் கிஃப்ட் பேப்பர்ல சுத்தி அன்பளிப்பா கொடுப்பாங்க. பதிலுக்கு அவங்க அத்தையும் சும்மா இல்லை, அன்பையும் பாசத்தையும் அருவி போல கொட்டுவாங்க. ஆபீஸ்ல இருந்து தன்னோட பையன் வீட்டுக்கு வந்ததும் தன்னோட மகனையும் மருமகளையும் கோயிலுக்கு கூட்டிட்டு போறது, அப்புறம் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் சாப்பிட வைக்கிறது, இந்த மாதிரி அன்பா அக்கறையா பாத்துப்பாங்க. அன்புல திகைக்க வச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். இந்த காலத்துல இப்படி ஒரு மாமியார் மருமக இருப்பாங்களான்னு அந்த காலனியே கொண்டாடுச்சு. அன்னைக்கு மணிமாறன் அவங்க மனைவி கிட்ட, மஞ்சு என்னை விட உனக்கு அம்மா தானே முக்கியம், 1 வருஷம் ஓடுனதே தெரியல, அதனாலதான் கேக்குறேன், உனக்கு அம்மா தானே முக்கியம், அவங்க மேல உனக்கு ரொம்ப பாசம் இருக்குல்ல. ஆமாங்க, எனக்கு அத்தை மேல ரொம்ப பாசம் இருக்கு, அவங்கள கண்ணு கருத்துமா நான் பாத்துக்கணும், அதுதான் என்னோட லட்சியம் அப்படின்னு அன்னைக்கு மஞ்சரி சொன்னதுதான். காலங்கள் உருண்டோடுனதுல எல்லாம் மாறி போச்சு. அவங்க அத்தை கிட்ட மட்டும் இல்ல, மஞ்சரி அவங்க வீட்டுக்காரர்கிட்டயும் பேச்சுவார்த்தைய குறைச்சுக்கிட்டாங்க. ஆபீஸ்ல இருந்து மஞ்சரி வீட்டுக்கு லேட்டா வர்றது, அப்புறம் வந்ததும் அவங்க ரூம்குள்ள போய் உட்கார்ந்துக்கிறது, போனையே பார்த்துட்டு இருக்கிறது, அப்படி இல்லைன்னா டிவி பார்த்துட்டு இருக்கிறது, இந்த மாதிரி அவங்களோட நாள் ஓட ஆரம்பிச்சிச்சு. மஞ்சரி ஒரு பக்கம் இப்படின்னா மணிமாறன் இன்னொரு பக்கம் அப்படி இருந்தாரு. அவரும் அவர் மனைவி கிட்ட சரியா பேசுறதில்ல, வருவாரு வேலையை பார்ப்பாரு, அப்புறம் அவரோட வேலையை பார்த்துப்பாரு, காலையில பொழுது விடியவும் ஆபீஸ்க்கு போயிருவாரு. இப்படித்தான் இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையும் போயிட்டு இருந்துச்சு. தன்னோட மகனும் மருமகளும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பேசிக்காம பழகிக்காம இருக்கிறத பார்க்கும் போது மணிமேகலை அம்மாக்கு ரொம்ப வேதனையாவும் இருந்துச்சு. தான் கிட்ட கூட தன்னோட மருமக பேச மாட்டேங்கிறாளே அப்படின்ற எண்ணமும் அந்த அம்மாக்கு இருந்துச்சு. அப்படித்தான் அன்னைக்கு ஒரு நாள் தன்னோட அம்மா வீட்டுக்கு போக போறதாவும் இங்க இருக்க சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லி மஞ்சரி அவங்களோட பெட்டி படுக்கை எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்புறதுக்கே ஆயத்தம் ஆயிட்டாங்க. மணிமேகலை அம்மாக்கு திகைச்சு போச்சு. அதுக்கப்புறம் கதையில என்ன ஆச்சு தெரியுமா? நாமளும் தெரிஞ்சுக்கலாம் பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அலைபாயுதே நிகழ்ச்சியில் பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில கேட்டுட்டு இருக்கிறோம்.

0: நன் அழைக்கிறான், சின்ன கண்ணன் அழைக்கிறான்.
1: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
2: ராணி, சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கஷ்டப்படுறேன்ப்பா. இன்னும் எனக்கு அந்த கஷ்டம் தெரியல. மீன் ஜம்மு மீன் கொண்டு போய் ராம் நாட்டில் வந்து மீனும் மீனும் கத்தி தான் விற்பேன். விற்று 300-500 கிடைக்கும். கொஞ்சம் குடும்பத்தை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். சின்ன வயசில் அம்மா ஒரு 10 வயசுலேயே ஒரு வீட்டில் வேலைக்கு கொண்டு விட்டுட்டாங்க. அந்த வீட்டில் ரொம்ப காலமாக இருந்தேன். அவங்க நல்லா தான் வச்சுட்டேன். நல்லா வச்சுருக்கவங்க எங்கள் மச்சன் ஒரு ஆள் கப்பலில் வேலை வைக்கிறாரு. வேலை வைத்தோன்னா அவங்களுக்கு பேசி முடிச்சுட்டா அது அப்பாவோடய சொந்தக்காரர் பேசி முடித்த உடனே சொல்லிட்டாங்க, அது நகை போடணும் நிறையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ரொம்ப விரும்பிட்டே இருந்தான். நாங்கள் அம்மா வீட்டில் வசதி இல்லை கட்டி கொடுக்க, அவங்க வசதியானவங்க கட்டி கொடுக்க. அப்புறம் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் நான் அந்த பையன் வந்து கப்பலுக்கு போனவன் கை ஒடிஞ்சு வந்துட்டான். அவன் நல்ல கல்யாணம் முடிச்சு நல்லா தான் இருக்கான். இப்போ போனாலும் அவன் சொல்லுவான், இப்படி மேவில் நீ கல்யாணம் என்ன முடிச்சிருக்கலாம்ல, நீ ஏன் இப்படி என்ன விட்டுட்டு போயிட்ட அப்படின்னு ரொம்ப நாள் அழுதுகிட்டே இருந்தான். நாங்கள் அம்மா அப்பா சொல்லலம்மா அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டேன் வாழ்க்கையில். இப்பவும் எனக்கு அந்த கஷ்டம் மாறலையா, மீன் சம்மந்து தான் என் ஒரு மயனை காப்பாற்றிட்டு இருக்கேன் ஐயா. காலைல 8 மணிக்கு போவோம், 8 மணி 7 மணிக்கு இறங்கிடும். இறங்குனா 12 மணி 11 மணி ஆகும். 10:40 10:11 மணி ஆகும், 1 மணி ஆகும், 1:30 ஆகும். அவ்வளோ நேரம் நடந்து தருவது கிடைக்க மாட்டேங்குது. அங்கே போனால் விற்க மாட்டேங்குது விலைவாசி கூட. நம்ம மீன் கொடுப்போம்ப்பா. நான் இது வரைக்கும் தீபாவளிக்கு 3-4 வருஷமாக ட்ரெஸ்ஸே எடுக்கிறதில்ல. ஏன்னா அங்கே நிறையா பேர் தெரிஞ்சவங்க இருக்காங்களா. போனோடனே காசு 100 ரூபா கொடுத்து சேலை, ஒரு சேலை ஒரு 10-20 வீடு கொடுப்பாங்க. 5-6-7 வீடாவது கொடுப்பாங்க. கிறிஸ்மஸ்க்கு 4 வீடு கொடுப்பாங்க. ஆனால் நல்லா பார்ப்பாங்கம்மா. நல்லா தண்ணி எதுவுமே சாப்பாடு பசிக்குது முடியலன்னு சொன்னோட டீயை போட்டு வீட்டில் வந்து கெஞ்சி கதறி கொடுத்துட்டு கொடுப்பாங்கம்மாங்கன்னு இருந்து உட்காந்து குடி வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு நல்லா பாசமா.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4 மீன்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

அலைபாயுதே அலைபாயுதே நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 புதுவாழ்வு அப்படின்ற கதையை பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில கேட்டுட்டு இருக்கிறோம். அலைபாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா. மணிமேகலை அம்மா அவங்க மருமக கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டாங்க, கெஞ்சாத குறையா கெஞ்சிட்டாங்க. ஆனாலும் மஞ்சரி அவங்க வீட்டுல இருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்லல. ஒரே மூச்சா விடாப்பிடியா அவங்களோட அம்மா வீட்டுக்கே போயிட்டாங்க. மணிமாறனும் அவங்க மனைவிய வீட்டுல இருக்க சொல்லி ஒரு வார்த்தை அவங்க அம்மா கிட்டயோ இல்ல மஞ்சரி கிட்டயோ பேசல. அவர் பாட்டுக்கு வேலைக்கு கிளம்பி போயிட்டாரு. மணிமேகலை அம்மாக்கு மனசே கேக்கல. ஒரு நாள் அவங்க அப்படியே ஜடம் போலதான் இருந்தாங்க. யார்கிட்டயும் சரியா பேசாம சாப்பிடாம தூங்காம அவங்களுக்கு பித்த பிடிச்சது போல ஆச்சு. இதுக்கு மேல இப்படி இருக்க முடியாது, இதுக்கு ஒரு வழிய கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லி மஞ்சரியோட அப்பாக்கு போன் பண்ணாங்க. சமந்தி, மஞ்சரி ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்தான்னு தெரியல. பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு உங்க வீட்டுக்கு வந்துட்டாளே, ஏன் எதுக்குன்னு கேட்டீங்களா? எனக்கும் ஒன்னும் புரியல சமந்தி. பெட்டியோட வந்து நின்னா என்னன்னு கேட்டா பதிலும் சொல்லல. அவ அம்மா இருந்திருந்தா இப்படி விட்டுருப்பாளா? மனசுக்குள்ள அவ்வளவு பாரமா இருக்கு சமந்தி. அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. கவலைப்படாதீங்க, இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுவோம். நீங்களும் எதை நினைச்சும் வருத்தப்படாதீங்க சமந்தி அப்படின்னு மணிமேகலை அம்மா அவங்களோட சம்பந்தியான பரமசிவத்துக்கிட்ட பேசினாங்க. பரமசிவம் ஐயா கிட்ட மணிமேகலை அம்மாவும் மணிமேகலை அம்மா கிட்ட பரமசிவம் ஐயாவும் பேசிக்கிறத அவங்க ரெண்டு பேரும் வெளியில யாருக்கிட்டயுமே சொல்லிக்கல. அவங்க இப்படி பேசிக்கிறது மணிமாறனுக்கும் மஞ்சரிக்கும் கூட தெரியாது. ஒரு கட்டத்துல மணிமேகலை அம்மா ஒரு தீர்க்கமான முடிவுக்கும் வந்தாங்க. மணிமாறன் ஆபீஸ்க்கும் போயிட்டாரு. உடனே தன்னோட சம்பந்தி பரமசிவத்துக்கு போன் பண்ணி மஞ்சரி ஆபீஸ் போனதையும் உறுதிப்படுத்திக்கிட்டாங்க. வீட்டை பூட்டிட்டு உடனே கிளம்பி ஆட்டோல ஏறி பரமசிவம் ஐயாவோட வீட்டுக்கு போய் இறங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கதையில என்னென்னவோ ஆயிப்போச்சு. அது என்னன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அலைபாயுதே நிகழ்ச்சியை கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில கேட்டுட்டு இருக்கிறோம்.

0: ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலிக்கு இந்தியாவின் முன்னாள் நிதி மற்றும் உள்துறை அமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவர்களின் வாழ்த்து.
1: கடல் ஓசை 90.4 எஃப்எம் வானொலிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீனவ நண்பர்களுக்கு உற்ற தோழனாக இருந்து பயனுள்ள நிகழ்ச்சிகளை, செய்திகளை, அறிவிப்புகளை ஒலிபரப்பக்கூடிய கடல் ஓசை எஃப்எம் வானொலி 11வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிறது. அந்த 11 ஆண்டுகள் என்பது 21 ஆண்டுகள், 31 ஆண்டுகள், 41 ஆண்டுகளாக வளர வேண்டும் என்று என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அலை பாயுதே நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நேயர்கள் இணைஞ்சிருக்கிறது அலை பாயுதே நிகழ்ச்சி. மணிமேகலை அம்மாவை பார்த்ததும் பரமசிவம் ஐயா ரொம்ப சந்தோஷப்பட்டார். வாசல் கிட்ட போய், அடடே வாங்க சம்பந்தியம்மா, வாங்க வாங்க அப்படின்னு வாய் நிறைய வரவேற்றார். ஏன் சம்பந்தி, நம்ம பிள்ளைங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரியல. வயசான காலத்துல நம்மளை இப்படி தவிக்க விடுறாங்களே. எனக்கும் அதான் புரியல சம்பந்தி. சிறத விடுங்க சம்பந்தி, மதியானம் வேற ஆச்சு, பசியா இருக்கும் உங்களுக்கு. மஞ்சரி சமைச்சு வச்சுட்டு போயிருக்கா, வாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு பரமசிவம் ஐயா சொல்ல, கொஞ்சம் நேரத்திலேயே மணிமேகலை அம்மாவும் பரமசிவம் ஐயாவும் சாப்பிடவும் ஆரம்பிச்சாங்க. மணிமேகலை அம்மா அவங்க பேச வேண்டிய விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சாங்க. அதை கேட்டு பரமசிவம் ஐயா திகச்சு போனாரு. என்னமா என்னென்னமோ பேசுறீங்க, இதெல்லாம் சரியா வருமா? ஊரலகம் என்ன பேசும்? நம்ம வயசுல இதெல்லாம் சரிப்படுமா? நம்ம பசங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? இல்ல சம்பந்தி, நிதானமா நீங்க யோசிச்சு பாருங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி இதான், ஊர் உலகத்தை பத்தி கவலைப்படாதீங்க. அந்த வயசை நம்ம தாண்டிட்டோம். நம்ம பசங்களுக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்து பாக்கலான்னு தான் சொல்றேன். நல்லது நடக்கும்னு நம்பிக்கை வேற இருக்கு. வேணா மணிமேகலைம்மா, எனக்கு இது சரியாவே படல. இதனால ஏதாச்சும் பிரச்சனை வந்தா என்னமா பண்றது? நீங்க பொறுமையா யோசிங்க சம்பந்தி, எனக்கு இதுதான் சரியா படுது. நம்ம வயசுதான் நமக்கு பாதுகாப்பு. யாரு தப்பா பேச முடியாது, பேசினாலும் கவலை இல்ல. குழந்தைங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தாலும் சேரலைனாலும் என்னோட முடிவுல மாற்றமே இல்ல. நீங்க யோசிச்சு நல்ல முடிவா சொல்லுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு மணிமேகலையம்மா சொல்லிட்டு கொஞ்ச நேரத்திலேயே அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. பரமசிவம் ஐயா பிரமிச்சு போய் உட்கார்ந்திருந்தாரு. ஒரு பொண்ணோட மனசோட ஆழத்தை அவரால் புரிஞ்சுக்கவே முடியல. உண்மையிலேயே அது அவருக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியமா தான் இருந்துச்சு. ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, ஒரு வாரம் யோசிச்சாரு. மணிமேகலை அம்மா சொல்றது சரின்னு அவருக்கு பட்டுச்சு. பரமசிவம் ஐயாவும் முடிவை ஒரு வழியா எடுத்துட்டாரு. மணிமேகலை அம்மாக்கு போன் பண்ணி அவரோட சம்மதத்தையும் சொல்லிட்டாரு. சாயந்தரம் ஆனதும் கோயிலுக்கு போலான்னு மணிமேகலை அம்மா அவங்க பையன் கிட்ட சொன்னதை மறக்காம அவங்க பையன் ஞாபகத்துல வச்சிருந்தாரு. வேலை முடிச்சு வந்ததும் அவங்க அம்மா கூட கோயிலுக்கும் கிளம்பிட்டாரு. இது எல்லாமே முன்கூட்டி மணிமேகலை அம்மா யோசிச்சு வச்சதுதான். பரமசிவம் ஐயாவும் அவங்க பொண்ண கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருந்தாரு. மணிமாறனும் மஞ்சரியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரா பார்த்து லேசா சிரிச்சதோடு சரி, வேற எதுவும் அவங்க பேசிக்கல. பரமசிவம் ஐயா கொஞ்சம் பதட்டத்தோடையும் தயக்கத்தோடையும் இருந்தார். ஆனா மணிமேகலை அம்மா ரொம்ப ஆஸ்வாசமா அமைதியா உட்கார்ந்திருந்தாங்க, அதுவும் சிரிச்ச முகத்தோட. புது வாழ்வு அப்படின்ற கதையை கேட்டுட்டு இருக்கிறோம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அலைப்பா இதே நிகழ்ச்சியில் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில கேட்டுட்டு இருக்கிறோம்.

കടൽ ഓസൈ എഫ്എം 90.4 അലിപ്പായുതേ നികഴ്ചയോടെ നിറവ് പകുതിക്ക് മന്ദാച്ച് ഇത് പാമ്പൻ നീസക്കരങ്ങൾ അരക്കട്ടിലയിൻ കടൽ ഓസൈ എഫ്എം 90.4. மஞ்சரியே மணிமார, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியாது. பேச்சுவார்த்தை தான் இல்லையே தவிர அன்பு குறையல, அது உங்களோட கண்கள்லயே தெரியுது. மஞ்சரிக்கும் எனக்குமோ இல்ல உனக்குமோ இல்ல மஞ்சரியோட அப்பாக்குமோ எந்த பிரச்சனையும் இல்ல, மரியாதையும் அன்பும் நிறையவே இருக்கு. இப்படியே நீங்க ரெண்டு பேரும் இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்க போறீங்கன்னு தெரியல. அதனால நானும் உங்க அப்பாவும் ஒரு முடிவு எடுத்திருக்கோம். என்னமா மஞ்சரி, சொல்ல போற விஷயத்த வெளிப்படையா நான் சொல்லட்டா இல்ல வேண்டாமா? சொல்லுங்கம்மா, எதுனாலும் சொல்லுங்க. நல்லா யோசிச்சு எடுத்த முடிவுதாமா இது? நானும் உங்க அப்பாவும் தனியா ஒரு வீடு எடுத்து ஒன்னா இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். எனக்கு ஆண் துணையும் அவருக்கு பெண் துணையும் தேவை. இந்த துணை மனசுக்கு தான், அது எங்க ரெண்டு பேருக்கும் தெரியும், உங்களுக்கும் புரியும். ஊருலகம் என்ன பேசுன்ற கவலையும் பயமும் எங்களுக்கு இல்ல, நாங்க அந்த வயசையும் கடந்தாச்சு. நான் சொல்றது சரிதானப்பா? என்ன மணிமாரா அமைதியா உட்கார்ந்துருக்க, இது என்ன புது கதை? முடியுமா இதெல்லாம் ஒத்து வருமா? நீங்க இப்படி பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இது ரொம்ப தப்பா இருக்குமா? என்னப்பா அப்படி என்ன நான் தப்பா சொல்லிட்டேன்? எங்க முடிவு நாங்க சொல்லியாச்சு, ஐயாக்கும் இதுல சம்மதம். உங்களோட சம்மதத்தை கேக்குறதுக்கு இங்க நாங்க உங்களை வர சொல்லல. ஆனா சொல்ல வர வேண்டிய விஷயத்த வெளிப்படையா சொல்லி ஆகணும்ல, அதுக்காகத்தான் உங்க ரெண்டு பேரையும் வர வச்சோம். மாப்பிள, உங்க அம்மா சொல்றது சரிதான், நீங்களும் மஞ்சரியும் சம்மதிச்சீங்கன்னா நம்ம நாலு பேரும் ஒரே வீட்டுல ஒன்னா இருக்கலாம். ஆனா இது நிர்பந்தம் கிடையாது மாப்பிள, உங்களுக்கு எது சரியன்படுதோ அதை பண்ணுங்க. நாங்க கோயில சுத்திட்டு வரோம், நீங்களும் என் பொண்ணும் கொஞ்ச நேரம் இங்க உட்காந்து பேசிட்டு இருங்க, அதுக்கப்புறம் உங்க முடிவு சொல்லுங்க. கலந்து ஆலோசிச்சாதான் சரியான முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பரமசிவம் ஐயா எந்திரிச்சு கோயில் பிரகாரத்தையும் சுத்த போயிட்டாரு. கொஞ்ச நேரத்திலேயே மணிமேகலை அம்மாவும் போயிட்டாங்க. தனிச்சு விடப்பட்ட மணிமாறனும் மஞ்சரியும் செய்வ தெரியாத மலைச்சு போயிருந்தாங்க. ஒரு கட்டத்துல அவங்க ரெண்டு பேரும் பேசியே ஆகணும்ன்ற நிலைமை வரும்போது முதல்ல மணிமாறன் தான் பேச ஆரம்பிச்சாரு. மஞ்சு, இவங்க ஒரு முடிவெடுத்தான் வந்திருக்காங்க, ஆனா இதெல்லாம் சாத்தியமா? நடைமுறையில ஒத்து வருமா? ஒத்து வருமானு தெரியல, ஆனா அம்மாவும் அப்பாவும் பேசுறத பார்த்தா நாளைக்கே அவங்க வீட்டை விட்டு போயிருவாங்கன்ற மாதிரி இருக்கு. அப்பாவும் என்கிட்ட இந்த விஷயத்த பத்தி ஒண்ணுமே சொல்லிக்கல, இதுக்கு என்னதான் முடிவு? எனக்கும் அதான் புரியல மஞ்சு. வேற வேற சூழ்நிலையில வாழ்ந்த சம்பந்திங்க ரெண்டு பேரும் ஒத்து போக முடிவு பண்ணிட்டாங்க, நம்மளும் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதுதான். பேசாம நம்மளும் உங்க கூட போயிடலாமா? இத்தனை நாளா உங்களை சரியா புரிஞ்சுக்காம எடுத்ததுக்கெல்லாம் கோவப்பட்டு உங்க கூட சண்டை போட்டதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. நானும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் மஞ்சு, கொஞ்சம் கூட நான் இறங்கி வரவே இல்லை, உங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டேதான் இருந்தேன். ஏன் ஒரு கட்டத்துல உன்னை விட்டு விலகவும் ஆரம்பிச்சிட்டேன். ஐ எம் ரியலி சாரி. ரெண்டு பேருக்குமே ஆறுதல் தேவைப்பட்ட நிலையில ரெண்டு பேரோட கைகளும் ஒண்ணு சேர ஆரம்பிச்சுச்சு. கை கோர்த்து அவங்க அவங்களோட அன்பையும் பரிமாறிக்கிட்டாங்க. ஒரு நொடியில மஞ்சரி அப்புறம் மணிமாறனோட மனசு ஒண்ணு சேர ஆரம்பிச்சுச்சு. மஞ்சு வா, நம்மளும் கோயில சுத்திட்டு கிளம்பலாம் அப்படின்னு மணிமாறன் சொல்ல அவரோட கையவும் மஞ்சரியை நோக்கி நீட்டினாரு. நிம்மதியோடையும் தன் வீட்டுக்காரர் மேல இருக்கிற அன்போடையும் நம்பிக்கையோடையும் மஞ்சுவும் அவங்களோட கைகளை மணிமாறன் கிட்ட கொடுத்தாங்க. மஞ்சுவும் மணிமாறனும் கோயில் பிரகாரத்தை சுத்திட்டு கொஞ்ச நேரத்திலேயே மணிமாறன் அவங்க அம்மா கிட்டையும் மஞ்சரி அவங்க அப்பா கிட்டையும் மனசு விட்டு பேசி நாலு பேரும் ஒரே வீட்டுல அன்பா ஒத்துமையா இருக்கலான்றத சொல்லிட்டாங்க. சொன்னது போலயே மணிமாறனும் மஞ்சரியும் அவங்களோட அம்மா அப்பா கூட நிம்மதியான ஒரு வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சாங்க. நேயர்களுக்கு இன்னைக்கு நம்ம கேட்ட கதை பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையில அன்பான உள்ளங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் போயிட்டு

0: கற்ற விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்னோ ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
1: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
2: சுயதொழில் செய்ய ஆர்வமுள்ள பெண்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் ₹50,000 வரை சுயதொழில் தொடங்க நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற மகளிர், திருமணமாகாத முதிர்கன்னிகள் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். நிதியுதவி பெற விரும்புகிறவர்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரேஷன் கார்டு நகல், ஆதார் கார்டு நகல், பேங்க் பாஸ்புக் நகல், விதவை அல்லது ஆதரவற்றோர் சான்றிதழ் நகல் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 04567-23046 என்ற எண்ணை அழைக்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 10:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 16 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 45 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஊசி FM 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா கொரியர் வந்திருக்கு.
1: ஆ தேங்க்ஸ்ப்பா. ஏ தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வர பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாமா மச்சான், எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறதை கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட்டு. இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: SAFM 90.4 நேரம் இப்பொழுது இரவு 11 மணி.
1: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 16 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 45 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஊசி எஃப்எம் 90.4

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும். டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா, விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா Facebook ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: இருந்து சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீன ஒரு குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு. அதானே, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணி கரண்ட் போகுது. அதானே, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன, புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க. அதானே,
2: எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: எப்பா நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையசன் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 16 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 45 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஊசி எஃப்எம் 90.4.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் பெனடிக்ட். தங்கச்சி படம் தண்ணீர் ஓற்று கிராமத்தை சேர்ந்த மீனவன். நான் கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷமாக மீன்பிடி தொழில், துடுப்பு இல்லாத படகுகளில் போய் கரையோரங்களில் வந்து இயற்கை வளங்கள் கெட்டுப்போகாத அளவுக்கு மீன் பிடிக்கிற தொழில் தான் நாங்கள் பாரம்பரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் சிறு பிள்ளையாக இருந்த காலத்தில் இருந்தேன்னா சூந்து சூடைன்னு ஒரு வகை மீன் பிடிப்பாங்க. சூந்து சூடைங்கிறது தென்னை ஓலைகளால் வந்து நல்லா அதை ஒன்று திரட்டி கட்டி நீண்ட இதாக பிடிச்சி அதை வச்சு அதில் வந்து தீ வச்சு விடுறது. தீ வச்சு விட்டு சின்ன பத்தையில் போய் ஒருத்தர் வந்து அந்த தீப்பந்தத்தை பிடிப்பார். ரெண்டு பேர் படகுக்கு அந்த பக்கம் இந்த பக்கமும் ஒரு வலை, ரவுண்டு வலை இருக்கும், அதால் வந்து கச்சான்னு சொல்லுவாங்க, அதை அந்த கச்சாவில் அள்ளி போட்டு சூந்து சூட பிடிப்போம். அந்த பாரம்பரிய மீன் பிடிப்புகள்லாம் இப்போ இல்லை. அதே போல் வந்து நாங்கள் சிறுபிள்ளையா இருக்கையில் பக்கத்து ஊர் அரியாங்குண்டு அந்த பள்ளிக்கூடத்தில் படித்தோம். இங்கேருந்து நடந்து போகையிலேயே கரையோரங்களில் வந்து இனப்பெருக்கம் அதிகமாக இருந்த காலத்தினால கணவாய் மீன்கள் வந்து கரையோரத்தில் வரும். அதை நாங்கள் சின்ன பருவத்திலேயே விளையாடி விளையாடி காலால் தள்ளி கொண்டு போய் பிடிச்சி கொண்டு வந்து அதை எங்கள் ஸ்கூல் வாத்தியாருக்கே கொடுப்போம். எங்கள் வாத்தியார் ரொம்ப சந்தோஷப்படுவார். அதே மாதிரி இப்போ வந்து இந்த இழுவலைகளை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. கணவா முட்டைகள் மற்ற விஷயங்கள் வந்து சேதமாகி எந்த மீன்களுமே கரையை இறங்குறதில்லை. அதே போல் இப்போ தற்போது அரசு வந்து ஒரு மாறுதல் செஞ்சுருக்கு. கடற்கரை ஓரங்களில் வந்து செயற்கை பவளப்பாறை மற்றும் கல்கள் போட்டதுனால பழைய அளவுக்கு வந்து அந்த கணவாய்கள் இறங்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

ஆசை FM 90.4.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: நாம எல்லாருமே உலக நடப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக காலையில செய்தித்தாள்கள் படிக்கிறது வழக்கம். அந்த செய்தித்தாள்கள் படிக்கும் போது அடியில ஊதா, இளஞ்சிவப்பு, மஞ்சள், கருப்பு கலர்ல 4 புள்ளிகள் இருக்குமே, அதை கவனிச்சிருக்கீங்களா? அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த 4 புள்ளிகளை CMYK சொல்றாங்க. இது சயான், மெஜெண்டா, எல்லோ அண்ட் கீ கலர். அதாவது செய்தித்தாள்கள்ல கருப்பு கலர் ரொம்ப அதிகமா பயன்படுத்துறதுனால சில நேரங்கள்ல செய்தித்தாள் பக்கம் தெளிவா இல்லனா இந்த 4 புள்ளிகளும் மேல கீழே மாறி மாறி ஒழுங்கற்ற நிலையில இருக்குமா. இந்த 4 புள்ளிகளும் தெளிவா இருக்கு அப்படின்னா செய்தித்தாள்கள்ல வரிகளும் தெளிவா இருக்கும்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம். சமாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பைய கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏன இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அதை வேற நினைச்சாலே அடிவேறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
4: வாரி விளங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை படம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
2: 2.
3: மொபைலா மொபைலா, அந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
2: 2.
3: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
2: ஹலோ, இப்ப எதுக்கு 2 பதில் வர்ற மாதிரி கேள்வி கேக்குறீங்க?
5: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 to 2 வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
6: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: ருக்குமணியே ருக்குமணியே, அக்கம் பக்கம் எந்த சத்தம்? காது ரெண்டும் கூசுதறி கண்டுபிடியே என்ன சத்தம்?

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 1:00.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 16 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 45 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஊசி எஃப்எம் 90.4.
3: இன்று டைம் மற்றும் ஜோடி திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் சுகுணா, எனக்கு வயசு 63 ஆயிடுச்சு. பாம்பன், ஆமா, நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் படிச்சுட்டு இருந்தேன். எங்க பாம்பன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தேன். அப்போ எங்களுக்கு ஒரு 2 வல்லம் கிடந்துச்சு. வல்லம் கிடந்தா நான் எங்க ஃபேமிலியே, எங்க அப்பா வந்து அந்த காலத்து எஸ்எல்சி. எங்க அப்பா வந்து, எங்க அப்பா ஒரு பஞ்சாயத்தர் மாதிரி இருப்பாங்க. இருந்தாலும் ஒரு போலீஸ் ஒருத்தன் திடீர்னு யாரையாவது பிடிச்சிட்டாங்களா, ஸ்டேஷன்ல பிடிச்சிட்டாங்கன்னா எங்க அப்பா பேசுற இங்கிலீஷ்ல அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியுமா, விட்டுட்டு போவாங்க. அப்படி ஒரு ஃபேமிலி தான் எங்க ஃபேமிலி. ஆனா நான் வந்து அண்ணன்லாம் நல்லா படிச்சாங்க, நல்லா கழிச்சு படிச்சாங்க. இன்னொரு ஒரு அண்ணன் கஸ்டம்ஸ்ல வேலை வைத்தாங்க, 2 தேவக்கடையில படிச்சாங்க. நாங்க 2 பொம்பளை பிள்ளைகளும் படிக்கல. நான் 7 படிச்சுட்டு இருந்தேன். அக்கா எத்தனை கிளாஸ் படிச்சாங்கன்னு தெரியல, நான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ எப்படின்னா, தெக்குவாடி வந்து அந்த அந்தோணியாஸ் கோயிலுக்கு நேரெல்லாம் பார்த்தா குரங்கு மரம், பூசரி மரமாக இருக்கும். குரங்கு நம்ம தலையில் உழு, நம்ம வச்சுருக்கிறத அப்பிட்டு போயிடும். அப்படி உள்ள கால சூழ்நிலையில் என்ன செய்யறது, சோறை வடித்த தண்ணி எங்கள் அம்மா முன்னாடி போயிடுவாங்க. அந்த கருவாடு பற்றியில் வேலை பார்க்கறதுனால அம்மாவுக்கு சொந்தமாகவே அம்மா கருவாடி வியாபாரம் பார்ப்பா. அப்பா அம்மாவும் வியாபாரம்னா அவங்க வியாபாரம், அவங்களுடைய சரக்கை அவங்களே உணர்த்துவாங்க. இதுக்கெல்லாம் நான் என்ன செய்வேன்னா, சோறு வடித்த தண்ணி கொண்டு போகணும். கொண்டு போய் அந்த அவ்வளோ சூழ்நிலையில் 1 மணி நேரம் நடக்கணும். நடந்து நான் போய் அதை கொடுத்துட்டு வருவேன். பிரேக் விடும்போது என்ன செய்யணும், அந்த தண்ணியை கொண்டு கொடுத்துட்டு வரணும். கொடுத்துட்டு வந்தால் நான் அதை அப்படியே படிப்பை நான் கண்டினியூ பண்ண முடியல. வீட்டு சுமை அதிகம், அதுக்கெல்ல வேலை. அதனால் வயதுக்கு வந்ததுக்கப்புறமா அதிகமான வேலை. தம்பி மசாலா அரைக்கணும், அரைச்சி அதை தாளிச்சு, தங்களுக்கு தான் போகும் இல்லைங்க, அதை அரைச்சி தாளிச்சு கொடுக்கணும். எல்லா வேலையும் பார்க்கணும். இதுக்கெல்லாம் எங்கள் அம்மா சாயந்தரம் வருவாங்க. இதுக்கெல்லாம் 2 வல்லக்காரர்களுக்கு சோறாக்கி நான் சாப்பாடு கொடுக்கணும். சாப்பாடு கொடுத்தா எங்கள் அப்பா வந்து இந்த ஆம்பளையெல்லாம் வருவாங்க, ஒரு 10 பேர்கிட்ட இருப்பாங்க வெள்ளத்துக்கு போகிறதுக்கு. அப்போ என்ன செய்வாங்க, எங்கள் அப்பா சாப்பாடு கொடுக்குற நேரத்தில் எங்கிட்ட வந்து உட்காந்துக்குருவாங்க. அப்போ அதுக்கப்புறம் வேலை செய்வாங்க. அதுக்கப்புறம் படிப்பை தொடரவே முடியல. இந்த 7 வருஷம் முடிஞ்சிச்சு, கடைசியில் வயதுக்கு வந்தாச்சு. அப்புறம் 2.5 வருஷம் இருந்தேன். அதுக்கப்புறம் என் கணவர் வந்தாக கல்யாணம் முடித்தோம். எனக்கு 47 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி. நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று டைம் மற்றும் ஜோடி திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சீங்களா?
1: வாசம் தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது?
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக்கம் தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் ஏன் வெளியே விட போறேன்?
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்பிழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும்ல டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை, ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: இன்று டைம் மற்றும் ஜோடி திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவி இருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: இன்று டைம் மற்றும் ஜோடி திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று டைம் மற்றும் ஜோடி திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 2:00.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 16 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 45 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஊசி எஃப்எம் 90.4.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: பேரு மெக்கலந்தனி, வயசு வந்துட்டு 53. இது ஒரு 20 வருஷத்துக்கு முன்ன கோடைகள்ல வச்சு கடக்கல்ல கிடக்கும்போது, வெள்ளம் மாயால கிடக்கும்போது நடந்தது. ஒரு சின்ன பையலை மரத்தில் ஏற்றிட்டு போயிட்டோம். கோடியாக்கரைன்னு சொல்ல பொறுத்த அளவுக்கு எல்லா நேரமே நீவாடு போகாமல் ஓடணும், ஓடத்தான் செய்யும். அதை பார்த்து பார்த்து தான் இறங்கணும். பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள்லாம் நீய முடியாது, அந்தளவுக்கு நீவாடு போகணும். மரத்தில் ஏற்றிட்டு போய் வெள்ளத்தில் ஏற்றி விட்டுட்டு மரத்தில் வந்து வெள்ளத்தில் நாங்கள் ஏறிட்டோம். மரக்காரன் லாக்காக வலிஞ்சான். வலிஞ்ச லக்கத்துலேருந்து பிள்ளைய வந்துட்டு தவற விட்டான். தவறி தண்ணியில் உழவும் அந்த பிள்ளைய பார்க்கறது எடுக்கிறதுக்கு எல்லா பேருமே தண்ணியில் விழுந்துட்டாங்க, யாரும் பார்க்க முடியல. கால் சரியில்லாத நல்லா நான் வெள்ளத்தில் இருந்தேன், மற்ற பேர்லாம் இறங்கிட்டாங்க. நான் வெள்ளத்தில் இருந்ததுனால நான் பிள்ளைய பார்த்தேன். சின்ன பிள்ளை ரொட்டி பாக்கெட்டு கையில் வச்சுருந்தது, அது மட்டும் கொஞ்ச நேரம் சென்று கிளம்புச்சு. கிளம்பவும் அந்த ரொட்டி பாக்கெட் மேலே பாஞ்சிட்டேன். பாஞ்சா புள்ள தண்ணிக்குள்ள போவா உள்ளக்கு போகும்னு கையை பிடிச்சி தூக்கிட்டேன். தூக்கிட்டு இன்னொரு வெள்ளம் பக்கத்தில் கிடந்த வளத்தில் ஏறி அந்த ஒத்த கையிலே நீஞ்சு போய் ஒத்த கையிலேயே பிள்ளையை தூக்கிட்டு போய் அந்த வளத்தில் அம்மாரை பிடிச்சி ஏறி ஒசக்க தூக்கி போட்டுட்டேன். ஒரு அம்மாரை கையை வச்சு பிடிச்சி, ஒரு அம்மாரில் கையை வச்சு பிடிச்சிக்கிட்டோமே, அடுத்த பக்கம் வாயை வச்சு கடிச்சிக்கிட்டு தான் மறுபக்கம் கையை போட முடியும். ஏன்னா ஒரு கையை புள்ள பிடிச்சி தூக்கியிருக்கோமா, அதனால் அந்த அம்மாரை ஒரு வாயை வச்சு ஒரு கடி, கையை வச்சு ஒரு பிடி, இப்படி பிடிச்சி பிடிச்சி ஏறி தான் வள்ளத்தில் ஏறினேன். அந்த பிள்ளையை தூக்கி அந்த வள்ளத்தில் போட்டுட்டு தான் ரெண்டு கையை வச்சு ஏறினேன். தூக்கி போட்டுட்டு ஒசக்க ஏறி பிள்ளைய தடை விட்டுட்டு இருந்து அந்த மரத்தை வரவும் மரத்துலேருந்து பிள்ளைய தூக்கிட்டு போய் கடக்கல்லேருந்து பிள்ளைய சுற்றி தண்ணி அமுக்கி அமுக்கி எடுத்தாச்சு. எடுத்து பிள்ளைக்காரங்கள போடச்சாச்சு. பிள்ளைக்காரவங்க அன்றைக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எனக்கு கடவுளே நீங்கள் தான் என்ன.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கும் அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. மனுஷனுக்கு சாப்பாடு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம எல்லாரும் தூங்கணும்னா என்ன பண்ணுவோம்? ரெண்டு கண்ணையும் மூடி தானே தூங்குவோம். ஆனா ஒரு விலங்கால ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முடியாதான். அப்படியே முயற்சி பண்ணாலும் அது இறந்தும் போயிடுமா? அதுக்கான காரணம் என்ன? அது என்ன விலங்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த ஒரு விலங்கு டால்பின் தாங்க. டால்பின் தூங்கும் போது ஒரு கண்ணை திறந்து இன்னொரு கண்ணை மூடி வச்சுதான் வித்தியாசமா தூங்குமா. காரணம், நம்மள மாதிரி ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முயற்சி பண்ணா அது மூச்சு திணறி இறந்தும் போயிடுமா. ஏன்னா டால்பினோட மூளை தானா செயல்படாது, உடல்ல ஏதாவது அசைவு இருந்துகிட்டே தான் இருக்கணும். டால்பின் தூங்கும் போது மூளையோட இடது பகுதியை தூங்க வைக்க வலது கண்ணை திறந்திருக்கும், வலது மூளை தூங்கினா இடது கண் திறந்திருக்கும். இது மாதிரி கண்களை மாத்தி மாத்தி தூங்கும்.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

நிறம் பருத்தி பூவை போல செவந்திருப்பாளாம், நைசு சீலுக்கு துணியை போல காற்றில் அசைந்திருப்பாளாம், செம்பருத்தி பூவை போல செவந்திரு

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயேதான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்போ ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 16 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 45 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஊசி எஃப்எம் 90

கறியும் சோறும் கலந்து வச்சாலும் குரங்கு கையில் மாலையை கொடுத்து கோபுரத்தின் மேல் நிற்க வச்சாலும் காட்டுப்புலியை வீட்டில் வச்சாலும் கறியும் சோறும் கலந்து வச்சாலும் குரங்கு கையில் மா

திருடும் கையை கட்டி வச்சாலும், தேடும் காதை திருகி வச்சாலும், ஆடும் கண்களை அடக்கி வச்சாலும், திட்டும் வாயை பூட்டி வச்சாலும், திருடும் கையை கட்டி வச்சாலும், தேடும் காதை திருகி வச்சாலும், ஆடும் கண்களை அடக்கி

0: ஹவுஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: பேர் மூகுபுரி, வயசு வந்து 80 வயசு எனக்கு. இது வந்து கம்பிப்பாடு. இது புயல் அன்னைக்கு, புயலுக்கு ஒரு நாளைக்கு முன்னே எல்லாம் எச்சரிக்கை பண்ணிருச்சு. எல்லாம் எச்சரிக்கை பண்ணி குறிக்கோள் வந்துருச்சு புயல் எடுக்கிறாப்புல. இது தனிச்சுக்கூடியும் சொல்ல மாட்டாங்க, சின்ன கொழும்புன்னு தான் சொல்லுவாங்க. ஓலை குச்சி தான் இருந்த மாதிரில கிடுவில் தான் நினைச்சிட்டு இருந்தான். இப்போ தான் நாங்கள் ஓடி போட்டு இருக்கிறோம். முதல்ல ஓலை குச்சி தான், அங்கிட்டையும் மீன் பிடிப்போம், இங்கிட்டையும் மீன் பிடிப்போம், வடக்கையும் தெற்கையும் தோணி வளைச்சு, கடலை தோணி வளைச்சு. வீடு வந்து இந்த பக்கமும் இருந்துச்சு, இந்த பக்கமும் இருந்துச்சு, இந்த இருக்குல்ல இதே மாதிரி ரயில் ஓடிச்சு எல்லாம் ஓடிச்சுல. அந்த புயல் வந்து கரைக்கிட்டா 12 மணிக்கு எடுத்தது. 12 மணிக்கு எடுத்து பல ஆண்டு விடியுது, இந்த காற்று மாறுது, சோலா காற்று மாறுது, பலான்னு மாறி. அதோடு நாங்கள் என்ன செஞ்சோம், ரொம்ப கைத்தமாக வந்துருச்சு எங்களுக்கு. நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், உறுத்தின வேட்டி, உறுத்தின துண்டு எல்லாத்துலேயும் இருக்கிறோம். மறு எதுவுமே செய்த எதுவுமே எடுக்கலை, ஒன்றுமே எடுக்காமல் இருந்துட்டு அதோடு கிளம்பி போயிட்டோம் நாங்கள். ஆமாம், புயல் எடுத்த பிறகு அந்த காலையில் புயல் தண்ணியெலாம் வந்து இவ்வளோ இந்த 20 வருஷம் வந்துருச்சு, இந்த 8 வருஷம் வந்துருச்சு தண்ணியெலாம். நைட்டு பிறகு குத்தாச்சுட்டு தான் இருந்தான். அந்த தண்ணிக்கலையும் இருக்கலையும் இவ்வளோ தண்ணி, இவ்வளோ கத்தம் தண்ணி, அங்கே ஒரு திற மாதிரி இருக்கும் தாங்கினேன். இந்த வளவு வருது, வளவு அதுலேருந்தே இருந்துச்சு பூரா குடிசை பூரா. அதில் தப்பிச்சது நாங்கள் மறுபடியில் ஊர் என்ன இருந்துச்சு, நம்ம பூரா தான் அழிஞ்சு வச்சு போயிட்டு திரும்பி வளர்த்தேன் இருந்தோம். வந்து மழை வந்து பார்த்தோம், அப்படி தான் இருந்துச்சு. முத வெடிச்சியில் போயில் அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் செம்மணி கொஞ்சம் சாத்திரியம் வந்துட்டு அவங்க போறிஞ்சனாக்க அவங்க போயிடும் தண்ணியில். 5:30 ஒரு வண்டி போவோம், அந்த வண்டிக்கு போயிட்டாங்க. 12 மணிக்கு எடுத்து விடியக்கெல்லாம் 6 மணிக்கு பலாண்டு வெறிக்குது. வெள்ளி கட்டே வயசு என்ற அழுக இதுவெல்லாம் போயிட்டாங்க.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமை துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நாள் வாழ்த்து, கல்யாணம், காது குத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுணும், வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 16 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 45 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஊசி FM 90.4.
3: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை FM சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டி சொல்கிறோம்.

0: OSIFM 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் செல்வா பாண்டி. 1964 கோயிலுக்கு பின்னாடி நானும் பிறந்ததே இந்த பரம்பூர் கோயில் பத்தியில் கொன்ற மயில் அது நேரம் கடற்கரையில் பிறந்தது. 1952 சித்திரை மாதம் பிறந்தார். அதாவது எல்லா மீனும் அந்த கரவழியில் படும். என்னென்ன மீனோ அத்தனை மீனும் அதில் படும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதுக்கு அந்த கரவலையை வச்சு தான் பக்கி மெல்ல மெல்ல மெல்ல வெவ்வேறு தொழிலாக உருவாக்குனது. கரவலை தான் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் கரவலை நம்பி தான் வாழ்ந்தாங்க. ஆனால் வாகனம் இல்லாத நேரத்தில் வந்து இங்கேருந்து பிடிக்கிற மீனை கொண்டு மார்க்கெட்டில் கூறு வெட்டி தான் விற்கிறது. ஒரு பீசா ரெண்டு பீசா காலனா முக்காலனா ஒரு செல்லி அரை செல்லி அப்படி தான் வித்துட்டு வாழ்வாதாரத்தை 8 மணிக்கெலாம் மீனை பிடிச்சி கொடுத்து விட்ருவோம். அவங்க திரும்ப வரும்போது நைட்டு 8:30 to 9:00 ஆகும். அத்தியாவசிய பொருளை வாங்கிட்டு வந்தோம். அதுக்கு பின்னாடி வாங்கிட்டு வந்து தான் புளைய ஊற்றி போட்டு அரிசி அரிசி போட்டு சாப்பாடு ஆக்கி எல்லா பிள்ளைகளும் தூங்கிடுங்க. ஆனால் தூங்கிடுறேன். அப்போ எல்லாரையும் உச்சுப்பி கொஞ்சம் கொஞ்சமாக சோறு. ஆமாம், 8 மணி வரைக்கும் இருக்க முடியுமா? ஆனால் படிப்பறிவு யாருக்குமே அவ்வளோ இருக்காது. பள்ளிக்கூடம் இருந்தால் தானே, இப்போ சந்து பந்தெல்லாம் பள்ளிக்கூடம் இருக்குது. அப்போ பள்ளிக்கூடமே கிடையாது. ராமேஸ்வரம் போனால் தான் அத்துல குளம் படித்தாரா அப்போ பள்ளிக்கூடம் அந்த ஒன்று தான். இங்கேருந்து தஞ்சாவூர்லேருந்து ராமேஸ்வரம் போய் படிச்சுட்டு அங்கேருந்து 8 மணி கிளம்பி வருது, விட மாட்டாங்க. அப்புறம் மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல அந்த 64 புயலுக்கு முன்னாடி அங்கே போய் குடியே வந்தாங்க, வெவ்வேறு பக்கம் போய். அப்புறம் தான் குழந்தைகள படிக்க வைக்க போகணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கடலில் இப்போ படாத கஷ்டம்லாம் பட்டுருக்கும். அலை அலையில் தான் இப்போ இங்கேருந்து போவோம். இங்கேருந்து போகும்போது காற்று நல்லா மெதவலாக இருக்கு. அங்கே போய் மீன் பிடிச்சிருக்கோம்னா காற்று குவியணும். அப்போ வந்து எந்த அறிவிப்பும் கிடையாது. அவள் அந்த அளவுக்கு நவீனமான எதுங்க அரசாங்கத்தில் இல்லை. இப்போ உள்ள கட்டத்தில் வந்து அரசாங்கிட்ட இல்லை. அப்போ நான் திடீர்னு அங்கே காற்று வந்துருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ எங்கள் உயிரை எந்த அளவுக்கு ஒன்றாது பாதுகாப்பாக வரணுமோ அந்த அளவுக்கு நாங்கள் தந்து வந்தால் பாய ரொம்ப மேலே தூக்க மாட்டோம், லேசாக தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே வருவோம். அதுலேயும் படகு தாண்டிருக்கு, உயிர் சேதம் வந்திருக்கு. இப்போ இந்த சுனாமி வந்துச்சுங்க, அதுலேருந்து மக்களை பூரா அப்புறப்படுத்தி நீங்கள் பந்தோஷமான இடத்துல இருக்கணும், கடற்கரையில் இருக்கக்கூடாது, உயிர் சேதம் வரும், எந்த நேரத்தில் என்னமோ நடக்கலாம் அப்படின்னு. இப்போ வந்து பொழப்புக்கு அங்கங்கே இப்போ இந்த தஞ்சாவூரில் கடை வச்சுருக்காங்க, 5 மணிக்கு மேலே அடைச்சிடுவாங்க, 5 மணிக்கு கேட்டு அடைச்சிடுவாங்க. அங்கே மீனை வந்து எந்த நேரமும் கடலுக்கு போகிறவன் அவன் இருப்பான். அவன் இருந்தாலும் 1 மணிக்கும் போவாங்க, 2 மணிக்கும் போவாங்க, 3 மணிக்கும் போவாங்க, 4 மணி. கொஞ்சம் தொலைவில் போகிறதுன்னா கொஞ்சம் வெள்ளனுமே போகணும், அது கொஞ்சம் கம்மியாக போகிறதுன்னா கொஞ்சம் லேட்டாக போகணும். இப்படி ஒரு கணக்கு.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயேதான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்போ ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு.
1: தம்பி கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாறப்போகுது.
0: ஏன் வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா எதுவும் சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இதை பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துலதான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 5 மணி.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் செல்வ பாண்டி. 1964 கோயிலுக்கு பின்னாடி நானும் பிறந்ததே இந்த பரம்பூர் கோயில் பற்றியில் கொன்ற மயில், அது நேரம் கடற்கரில் பிறந்தது. 1952 சித்திரை மாதம் பிறந்தார். அதாவது எல்லா மீனும் அந்த கரவழியில் படும். என்னென்ன மீனோ அத்தனை மீனும் அதில் படும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதுக்கு அந்த கரவழியை வச்சு தான் பக்கி மெல்ல மெல்ல மெல்ல வெவ்வேறு தொழிலாக உருவாக்கணும். கரவழ தான் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் கரவழி நம்பி தான் வாழ்ந்தாங்க. ஆனால் வாகனம் இல்லாத நேரத்தில் வந்து இங்கேருந்து பிடிக்கிற மீனை கொண்டு மார்க்கெட்டில் கூறு கட்டி தான் விற்கணும். ஒரு பீசா, ரெண்டு பீசா, காலனா, முக்காலனா, ஒரு செல்லி, அரை செல்லி, அப்படி தான் விற்றுட்டு வாழ்வாதாரத்தை 8 மணிக்கெல்லாம் மீனை பிடிச்சி கொடுத்து விட்ருவோம். அவங்க திரும்ப வரும்போது நைட்டு 8:30-9 ஆகும். அத்தியாவசிய பொருளை வாங்கிட்டு வந்து அதுக்கு பின்னாடி வாங்கிட்டு வந்து தான் புள்ளையை ஊற்றி போட்டு அரிசி அரிசி போட்டு சாப்பாடு ஆக்கி எல்லா பிள்ளைகளும் தூங்கிடுங்க. ஆனால் தூங்கிடுறேன். அப்போ எல்லாரையும் குச்சிப்பி கொஞ்சம் கொஞ்சமாக சோடு. ஆமாம், 8 மணி வரைக்கும் இருக்க முடியுமா? ஆனால் படிப்பருவம் யாருக்குமே அவ்வளோ இருக்காது. பள்ளிக்கூடம் என்ன தானே, இப்போ சந்து பந்தெல்லாம் பள்ளிக்கூடம் இருக்குது. அப்போ பள்ளிக்கூடமே கிடையாது. ராமேஸ்வரம் போனால் தான் அத்துல குளம் படித்தார். அப்போ பள்ளிக்கூடம் அந்த ஒன்று தான். இங்கேருந்து தஞ்சாவூர்லேருந்து ராமேஸ்வரம் போய் படிச்சுட்டு அங்கேருந்து 8 மணி கிளம்பி வர்றது விட மாட்டாங்க. அப்புறம் மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல அந்த 64 புயலுக்கு முன்னாடி அங்கே போய் குடியே வந்தாங்க. வெவ்வேறு பக்கம் போய் அப்புறம் தான் குழந்தைகளை படிக்க வைக்க போகணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. கடலில் படாத கஷ்டம்லாம் பட்டுருக்கும். அலை அலையில் தான் இப்போ இங்கேருந்து போவோம். இங்கேருந்து போகும்போது காற்று நல்லா மெதவலாக இருக்குது. அங்கே போய் மீன் பிடிச்சிருக்கோம்னா காற்று குவியும். அப்போ வந்து எந்த அறிவிப்பும் கிடையாது. அவள் அந்த அளவுக்கு நவீனமான எதுங்க அரசாங்கத்தில் இல்லை. இப்போ உள்ள கட்டத்தில் வந்து அரசாங்கத்தில் இல்லை. அப்போ நான் திடீர்னு அங்கே காற்று வந்துருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ எங்கள் உயிரை எந்த அளவுக்கு ஒன்றாது பாதுகாப்பாக வரணுமோ அந்த அளவுக்கு நாங்கள் தந்து வந்தால் பாயை ரொம்ப மேலே போக்க மாட்டோம். லேசாக தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே வருவோம். அதுலேயும் படகு தாண்டிருக்கு, உயிர் சேதம் வந்திருக்கு. இப்போ இந்த சுனாமி வந்துச்சு இல்லையா, அதுலேருந்து மக்களை பூரா அப்புறப்படுத்தி நீங்கள் இப்போ பந்தோஷமான இடத்துல இருக்கணும், கடற்கரில் இருக்கக்கூடாது, உயிர் சேதம் வரும், எந்த நேரத்தில் என்னமோ நடக்கலாம் அப்படின்னு சொல்ல. இப்போ வந்து பொழப்புக்கு அங்கங்கே இப்போ இந்த தஞ்சாவூரில் கடை வச்சுருக்காங்க. 5 மணிக்கு மேலே அடைச்சிடுவாங்க. 5 மணிக்கு கேட்டு அடைச்சிடுவாங்க. அங்கே மீனை வந்து எந்த நேரமும் கடலுக்கு போகிறவன் அவன் இருப்பான். அவன் இருந்தாலும் 1 மணிக்கும் போவாங்க, 2 மணிக்கும் போவாங்க, 3 மணிக்கும் போவாங்க, 4 மணி. கொஞ்சம் தொலைவில் போகிறதுனா கொஞ்சம் வெள்ளனுமே போகணும், அது கொஞ்சம் கம்மியாக போகிறதுனா கொஞ்சம் லேட்டாக போகணும். இப்படி ஒரு கணக்கு.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாப்பிள்ள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சிட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிடலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிடலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிடல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள்ள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகுற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கடிச்சிட்டு இருக்கு.
1: அட ஆமா மச்சான், இப்பெல்லாம் கடற்கரையில மீனை விட கொசுதான் அதிகமா வருது.
0: அதான் மாப்பிள, இந்த மாதிரி பழைய டயரு, பழைய பிளாஸ்டிக் டப்பா, இது எல்லாத்தையும் கடற்கரையில அப்படியே சும்மா தூக்கி போடுறத விட்டுபிட்டு அதை எங்கேயாச்சும் மழை தண்ணி தேங்காத இடத்துல போட்டு வைக்கணும். இல்ல மொத்தமா எல்லாத்தையும் குப்பை வண்டியிலயாச்சும் போடணும். இப்படியே போச்சுன்னு வையே, உன்ன மாதிரி யார் யார் கடற்கரையில தூங்க போறாங்களோ எல்லாரும் காய்ச்சலோட தான் வீட்டுக்கு வரணும்.
1: சரியா தான் சொல்றீங்க மச்சான், நம்ம கம்பெனிக்கு பக்கத்திலேயே கூட ரெண்டு மூணு டயர் கிடக்கு, முத வேலையா அது எல்லாத்தையும் தூக்கி போடணும்.
0: சரி போய் ஃபர்ஸ்ட் அதை பண்ணு, உடம்ப பாத்துக்க மாப்பிள, சுடுதண்ணி வச்சு குடி, நான் போயிட்டு வர்றேன்.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: மனுஷங்க நம்ம எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட தூரம் நடந்த உடனே கொஞ்ச நேரம் உட்கார பழக்கம் உண்டு. காரணம் கால்வழி தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு இப்படின்னா ஒரு பறவையால முழு கடலையும் எங்கேயுமே உட்காராமலும் நிக்காமலும் கடக்க முடியும். அது என்ன பறவை, எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த பறவை கப்பர் பறவை. அதாவது நிறைய இடங்கள்ல இத போர் பறவை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது நீளமான சிறகுகள், வால்கள், அலகுகள் இதெல்லாத்தையுமே வச்சிருக்கும். இதனால உணவு, தண்ணி, ஓய்வு கூட இல்லாம தொடர்ந்து 400 கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்க முடியும். இதோட ஆயுட்காலம்னு பார்த்தோம்னா 25-34 வருஷம். இது அதிகமா இந்திய பெருங்கடல் அப்புறம் புளோரிடாலதான் காணப்படும்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக